0: அருளின் ஒளி உங்கள் பாதையை வழிநடத்தவும், அன்பின் மொழி உங்கள் வாழ்வை அலங்கரிக்கவும், இறைவன் அருள் எப்போதும் உங்களை அரவணைக்கவும் குமரி எஃப்எம் 101 தந்தது பக்தி மாலை. இணைந்திருங்கள், இது உங்கள் அன்பின் வானொலி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அட்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தெரிவித்து

0: கா நிர்வாகியின் தம்பியை தட்டி கேட்டவர்களை காவலர் முன்னிலையில் அந்த நிர்வாகியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கட்சியினருக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரின் கட்டுப்பாட்டில் அவர் செயல்படுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தெரிவிக்கும் புகார்களை கட்சி பாகுபாடின்றி அதிகாரிகள் கேட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மை பணியாளர்களின் பங்குதான் மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று தமது துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ஆதோ அர்ஜுனா, அரசால் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒப்பந்த விதிமுறைகள், அரசாணைகள் மற்றும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஆது அர்ஜுனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவை ஒட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒருசில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான ஆயுதங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதர் ஓல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க பம்பாய் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆட்சியர் திரு நல்லசிவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு

ஓம் பிரகாஷ் மீனா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை சிந்தாதிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுரூச்சி சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடை பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 6:55. நம்பிக்கை விதைத்த மனத்தில் மகிழ்ச்சி பூக்கும். உழவர் விதைத்த விதை உலகை காக்கும். இனிய சிந்தனையோடு காலை நேர பயணத்தில் இணைந்துள்ளோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இது பராப்பவ வருடம் புரட்டாசி மாதம் 6 புதன்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31-33°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23-26°C ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். நல்ல மிளகின் பழம் குண்டூசி தலை பருவத்தில் இருப்பதால் செடிகள் ஈரப்பதத்தை இழக்காமல் இருக்க பாத்திகளில் மூடாக்கு போடவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கான தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் மனித குடியிருப்பிலிருந்து விலக்கி இருத்தல் வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. மேற்கண்ட தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான

0: விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குவரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி FM 101 இன்று முற்பகல் 11:00 கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: நேரம் 7:00. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: வார செய்திகள்.
1: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். குமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு விரிவாக்க திட்டம் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். விவசாயிகள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்திட வேண்டும். வேளாண் தொழில்நுட்ப கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியினை துவக்கி வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று திருவான்மியூர் பகுதியில் அமைந்துள்ள சென்னை நடுநிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு விரிவாக்க திட்டத்தினை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையில் கருங்கல் மூசாரி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவியர்களுக்கு காலை உணவு பரிமாறினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவியர்களின் நலன் மற்றும் கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களின் ஊட்டச்சத்து மேம்படுவதோடு அவர்களின் வருகை பதிவு கணிசமாக அதிகரிக்கும் என்றும் குமரி மாவட்டம் முழுவதும் ஏற்கனவே 545 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு 29,285 பேர் உணவருந்தி வந்தனர் என்றும் தற்போது இந்த திட்டம் மேலும் 376 பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டு 25,540 பேருக்கு வழங்கப்படுகிறது என்றும் இதன் மூலம் மாவட்டம் முழுவதும் தற்போது 921 பள்ளிகளில் 54,825 மாணவ மாணவிகள் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் வாயிலாக பயன்பெறுவார் என்றார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மகளிர் திட்ட இயக்குநர், மாவட்ட கல்வி அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான வேளாண் தொழில்நுட்ப கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நேற்று அகசீஸ்வரம் வட்டம் கன்னியாகுமரி செயின்ட் மேரிஸ் மேம்பாட்டு அறிவியல் நிறுவனத்தில் நடைபெற்றது. இவ்வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசானது வேளாண்மை துறைக்கென பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்க ஆணை பிறப்பித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிறப்பாக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். மேலும் வேளாண்மை துறை என்பது நமக்கு புதியது அல்ல. மனித நாகரீகம் தொடங்கிய காலம் முதலே பல 1000 ஆண்டுகளாக நமது மாவட்டத்திலும் நாட்டிலும் விவசாயம்

முக்கிய அங்கமாக திகழ்ந்து வருகிறது என்றார். நாகரீகம் பல்வேறு பரிணாமங்களை அடைந்து இன்று AI தொழில்நுட்ப காலம் வரை மனிதகுலத்தின் அனைத்து பரிணாம வளர்ச்சிக்கும் வித்திட்டது விவசாயமே ஆகும். அதற்காகத்தான் விவசாயத்தை அறுவடை திருநாளாகவும் விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பயிரினை தெய்வமாகவும் வணங்குவது நமது தமிழர் பண்பாடு எனவும் கூறினார். நமது மாவட்டத்தில் அகசீஸ்வரம், தோவாளை உள்ளிட்ட வட்டாரங்களில்தான் விவசாயம் அதிகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், இந்த பகுதிகளில் ரப்பர், வாழை உள்ளிட்டவைகள்தான் அதிகம் பயிரிடப்படுகின்றன என்றும், நமது மாவட்டத்தில் ஒரு பக்கம் மலை, மறுபக்கம் கடல் என நிலப்பரப்பு வரம்பிற்கு உட்பட்டு உள்ளதால் நாம் நவீன தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்தி விவசாயத்தை பெருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். விவசாயிகள் தங்கள் சந்தேகங்களை இக்கருத்தரங்கில் கேட்டு தெளிவு பெற்று குமரி மாவட்டத்தை வேளாண்மையில் முன்னணி மாவட்டமாக உயர்த்த விவசாயிகள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திட வேண்டும் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் சார்பில் மாவட்டத்திற்குட்பட்ட புத்தொழில் நிறுவனர்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர், தொழில் வளர் மையங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் காஃபி வித் கலெக்டர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தொழில்களை மேலும் வலுப்படுத்தவும், இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் வணிக யோசனைகளை வெற்றிகரமாக தொழில்களாக மாற்றவும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் பங்கு மிகவும் முக்கியமானதாகவும், அரசு வழங்கும் பல்வேறு மானிய திட்டங்கள், நிதி உதவிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை இளம் தொழில் முனைவோர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில் வளர் மையங்களுக்கும் இணைந்து இளைஞர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் எனவும் கூறினார். மேலும் ஒவ்வொரு புத்தொழில் நிறுவனரும் தங்களது தொழில் சார்ந்த புதுமையான தயாரிப்புகள் பற்றியும் வழங்கப்பட்டு வரும் சேவைகள் மற்றும் எதிர்கால விரிவாக்க திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தொழில் முனைவோரின் கோரிக்கைகள், அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்க தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் தொழில் முனைவோர்கள் வைத்த நியாயமான தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:00 கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 12:00 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, என் தம்பி புது ஆடை உடுத்து கையில வேற பார்சல் ஓடி வாரான், சந்தனமாலை மாதிரி வேற இருக்க. ஏய் இன்னைக்கு என்னமா தயார் பண்ணிருக்க? தம்பி வேற வந்துட்டு இருக்கான், என்ன இளையவனுக்கு 7வது பிறந்த நாளா, அதுக்கு பால் பாயசம் தான் வைக்கியா? இவனுக்கு யோகத்தை பாரு, வீட்டுல பால் பாயசம். ஆனா ஏதோ தடபடலா நமக்கு கொண்டுட்டு வருகிறது தெரியும் அவன் கைய பாக்கும் போது. இன்னைக்கு வரவேற்புல அது வேற அழுக்கா இருந்தாலும் நம்மகிட்ட தந்துட்டு போயிடணும், அந்த அளவுல வரவேற்கணும்.
6: ஏனே நீங்க வீட்டுலதான் இருக்கீங்களா? ஏனே உங்களை பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக 150 பேரோட வந்திருக்கம்னு.
5: என்னப்பா நீ, 150 பேர் என் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி மனிதனா வந்திருக்கிற, அது என்ன சந்தன மாலை பொன்னாட கையில வேற பார்சல், எங்க யார பாக்க? ஒண்ணு புரியலையப்பா.
6: ஏனே இப்ப பாக்குறீங்களா? இப்ப பாக்குறீங்களா?
5: என்ன பாக்குறீங்களா?
6: ஒரு கைதட்டல் குடுக்கறேன், கொஞ்சம் சத்தம் கூடுதலா கிடைக்கிறதுக்காக. நீங்களும் சேர்ந்து கைதட்டுறீங்களா?
5: என்ன

0: என்னப்பா அண்ணன் யாரு? அண்ணனை உனக்கு ஏத்தால தலையாட்டி பொம்மை ஆக்குற?
1: இனே தட்டிரும் கைய.
0: சரி தட்டுனா என்ன நடக்கும்?
1: இனே ஒரு தட்டு தட்டிட்டு இங்க புழு புழு புழுன்னு சந்து பொந்துகள்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க.
0: ஏய் நீ என்னப்பா சொல்லு, பாம்பையாப்பா சொல்ற?
1: தட்டுங்கண்ணே. கொஞ்சம் அமைதியா இருக்க, யாரும் அண்ணன் கிட்ட நெருங்க கூடாது. ஏய் அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது. ஏய் முருகா, இதுக்குதான் சொன்னேன் ரெண்டு பாடி கார்ட கூட்டிட்டு வருவோம். சொன்ன நீ கேட்டியாப்பா. கலகராஜிக்க வேட்டிய ஒழுங்கா கட்ட சொல்லுப்பா. எவனோ கூட்டத்துல வேட்டிய விரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். கெட்டு சொல்லப்பா, தள்ளிப்பா.
0: எல்லாரும் என்ன பாக்கலாம்ப்பா, சந்தோஷமா இருங்க, அமைதியா இருங்க. ஏய் நீ என்னம்மா வந்து முழிச்சிட்டு இருக்க? ஒரு 200 டீக்கு அந்த ராசக்காவை கூப்பிடு. ஒரு 150 வடைய வாங்கிட்டு வர சொல்லு. வாங்கிட்டு வர சொல்லு. 200 வாங்கியா? ஏ சிவா, மதனி இப்ப ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்களாப்பா?
1: ஆமாண்ணே, நீங்க அங்க பேசிட்டு இருக்கும் போது கேட்டாங்கண்ணே. எல்லாம் அண்ணனுக்கு தான் சொல்லிட்டோம்னே.
0: அதான் பார்த்தேன். நான் 150 வடை அப்படின்னு சொன்ன உடனே 200 வாங்குங்கோன்னு பெருந்தன்மையா சொல்றாளப்பா. அவனு என்னப்பா ஒரு 10 பேர் ஒன்னு சுத்துறான்.
1: வேற ஒண்ணு இல்லனே, வந்த வேலையை விட்டுட்டு என்ன போய் கதை விட்டுட்டு இருக்கிறேன்னு கேக்குறான்னு.
0: மகளிர் அணின்னு ஒரு 30 பேர் பின்னால நிக்காங்க.
1: ஏனே எல்லாரும் உங்களை பாராட்டணும்னு வந்திருக்காங்கண்ணே.
0: என்ன விஷயம்ப்பா?
1: ஏனே வானொலி சேவை நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற ரீதியில நீங்க சொல்லக்கூடிய பரப்புரையா இருந்தாலும் சரி, நாடகமா இருந்தாலும் சரி, எல்லாமே வானொலியில ஒலிபரப்பி இருக்காங்கண்ணே. ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அதை குறிப்பெடுக்கக்கூடிய தன்மையில இப்ப மாறி இருக்காங்களாம்னே. அண்ணனை பாத்துட்டீங்கல்ல, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே? ஏனே வானொலியும் வேளாண்மையும் அத பத்தி சொல்லுங்கண்ணே.
0: வானொலியினுடைய பங்குனாலதான் இன்னைக்கு கிராம அளவுல கூட தரிசு நிலங்களும் பசுமையாயிருக்கு. இன்னைக்கு உணவு உற்பத்தி அதிகரிப்புக்கு முக்கியமான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கையில யாருடைய பங்கு கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: ஏய் சத்தம் போடாதீங்கப்பா, வானொலிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. நாங்க ரெண்டும் பேசுவோம், நீ சத்தம் போடாம அமைதியா குறிப்பிடுங்க.
0: தம்பி, திடீர்னு ஒரு மேக வெடிப்பு ஏற்பட போகுது, அல்ல ரெண்டு நாள் கழிச்சு மழை வரப்போகுது அப்படிங்கிற அறைகூவல அமைதியான முறையில அருமையான குரல்ல பக்குவமா என்ன இடத்துக்கு என்ன இசை சேர்க்கணுமோ அந்த இசையை சேர்த்து கூர்ந்து கவனிக்கிற மாதிரி ஒரு தன்மையை மக்கள்கிட்ட எழுச்சி ஏற்படுத்த மாதிரி நிலையை உருவாக்கக்கூடியது என்னன்னு நினைக்க?
1: நம்ம வானொலி தான் அன்னைக்கு தொடர் மழையில அணை துறக்க போகுது அப்படிங்கறத வானொலியில சொன்னனாலதான் மக்கள் உஜாராயிட்டாங்கண்ணே.
0: புரியுதாப்பா, ஒரு அறுவடை வயல் இருக்குது, அறுவடைக்கு தயாராயிட்டு இருக்குது, இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் அறுக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கும் போது வானொலியில மழை பெய்ய போகுது இன்னும் ஒரு 4 கழிச்சுன்னு சொன்னா அந்த விவசாயி ரொம்ப விழிப்பா இருந்து அறுவடை செய்வாரா செய்ய மாட்டாரா?
1: செய்வாரலண்ணே. இல்ல குப்பனுடைய கேள்வி பாருங்க, வித்தியாசமா இருக்கு. 21 ரகம் வந்திருக்கே வானொலியில அத பத்தி சொல்லியாச்சான்னு கேக்குறாம்னே.
0: ஏ அந்த குப்பனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போமாப்பா, வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கான்.
1: ஜோர கைத்தட்டும்னே.
0: 21 சாயாத தன்மை கொண்டது, நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளது.
1: ஏனே இந்த மனுஷனை பாராட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்கண்ணே.
0: பாராட்டெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. எந்த திட்டமா இருந்தாலும் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கையில வானொலியினுடைய சேவை அளப்பரியது, அளப்பரியது, அளப்பரியது.

0: தட்டு, குக்கு கு குயில் பாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நிறைய தாளாட்டு, சின்ன முயல மேலங்கொட்டு, சிங்கங்குட்டியன் தலைத்தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏழிலோ பாடிக்கிட்டு, ஒன்றால தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு.
1: அழகான பாடலோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண குட்டி தேவதையோட பேர் என்ன?
0: கிருஷிகா.
1: கிருஷிகா, எங்க இருந்து வரீங்க?
0: நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் இருந்து வரீங்களா? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா?
0: அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தங்கச்சி.
1: அப்படியா? சரி, அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
0: அம்மா நேம் அபிராமி, அப்பா நேம் சுதன், தாத்தா நேம் நாகராஜன், பாட்டி நேம் குமார், தங்கச்சி நேம் நயனிகா.
1: சரி, எல்லாரோட பேரையும் சொல்லியாச்சு. சரி, நீங்க வந்து பெரிய பொண்ணா வளர்ந்தப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: எனக்கு டீச் பண்ணது ரொம்ப பிடிக்கும்.
1: டீச் பண்ணது ரொம்ப பிடிக்குமா? செல்ல குட்டிக்கு பிடிச்ச டீச்சர் யாரு?
0: மீனா மேம்.

0: அவங்க எப்படி கிளாஸ் எடுப்பாங்க?
1: சூப்பரா எடுப்பாங்க.
0: அதே போல நானும் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க.
1: அதே போல நானும் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்.
0: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டீச்சர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: உங்கள் காலை பொழுது இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: இனி தமிழ் செய்திகள் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அங்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் அத்தோக்ஷஜ் மடத்தின் விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் மற்றும் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது பத்ம விபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ விஸ்வேஷ் தீர்த்த சுவாமியின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் இலச்சினையை பிரதமர் வெளியிட்டார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் அனைத்து முக்கிய நகரங்களிலும் வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குவதற்கு ஏதுவாக பன்முக அரசுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த அலுவலகங்களாக அவை செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அலுவலகங்களை அமைப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அலுவலகமாக அமைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் வர்த்தகத்திற்கான சேவைகளை வழங்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜப்பான் விடுதலை ஜனநாயக கட்சித் தலைவர் டாரோ கோனோ தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இருதரப்பிலும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு, விநியோக சங்கிலியை நிலையாக வைத்திருத்தல், வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளைய உடல்நலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். ஆயுர்வேத சூழலியல் நடைமுறையை ஒருங்கிணைக்க இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றும் ஆயுர்வேதம் தொடர்பான அறிவுசார் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வகை செய்யும் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் உட்பட பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் 12 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர் சேவை உதவி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் தலைமை செயலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள செய்தியாளர்கள் குழு பாட்னாவில் தொழிலாளர் வளங்கள் மற்றும் இடம்பெயர்வு பணியாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் திரு செந்தில்குமாரை சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு செந்தில்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்திய

இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால், பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்வியை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறை கூறினார். ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் அந்நாட்டின் சுதந்திரத்திற்கு இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானில் கேண்டோ மற்றும் ஈசூ தீவுகளில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோவின் கிழக்கு பகுதியில் உள்ள சீபா என்ற இடத்தில் மட்டும் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் கனாகுவா என்ற இடத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடும் சூறாவளியை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஏற்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்வது அல்லது தாக்குதலை தீவிரப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டையும் அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நியூயார்க் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டிரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெலன்ஸ்கி, 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உதவும் என்று தாம் நம்புவதாக கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் யுக்ரைன் உறுதியாக இருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக முடிவெடுப்பதை உலக நாடுகள் கைவிடக்கூடாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பர சார்புத்தன்மை அடிப்படையில் கூட்டாண்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் இடம்பெற்றுள்ள 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அன்டோனியோ குட்ரஸ் பதவி முடிவடைய இருக்கும் நிலையில் ஐநா சபையில் அவருடைய உரை இறுதியானதாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மாநிலங்களிலும் கடலோர ஆந்திரா மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகத்தின் உள்பகுதி, கேரளம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம்

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
2: உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் காலை 6:25. புதுமையான காலை புத்துணர்ச்சியோடு உங்களுடன் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக,
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: சேவை செய்திகள். சிராயன்பிளை ஐயா வைகுண்டர் திருநெழல் தாங்கல் அகில திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்பு திருநாளில் இன்று மாலை 4 மணிக்கு திரியேடு வாசிப்பும் விளக்க உரையும், இரவு 9 மணிக்கு உகப்படிப்பு, நாளை காலை 5 மணிக்கு பணிவிடை உகப்படிப்பு. மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலை மாட சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6 மணிக்கு தீபாராதனை. மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் இன்று இரவு 7:30 தீபாராதனை.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
3: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
1: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்
3: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
0: இனி மின்தடை பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 9 மணி முதல் பகல் 2 மணி வரை தெங்கம்புதூர், பறக்கை, ISGD, மேலமணக்குடி, முகிலன்விளை, மணிக்கட்டிப்பொட்டல், மதுசூதனபுரம், ஒசரவிளை, காட்டுவிளை, புதூர், ஈத்தாமொழி, தர்மபுரம், பழவிளை, மங்காவிளை, பொட்டல், வெள்ளாளன்விளை, மேலகிருஷ்ணன்புதூர், பள்ளம், பிள்ளையார்புரம், புத்தளம், முருங்கவிளை, புத்தன்துறை, ராஜாக்கமங்கலம், ஆலன்கோட்டை, காரவிளை, பருத்திவிளை, வைராக்குடி, கணபதிபுரம், தெக்குறிச்சி, காக்காத்தோப்பு, பழவிளை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என நாகர்கோவில் மின் விநியோக செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவலாமா உதவி மையத்தில் பணியாற்ற ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒரு இடம் ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியிடத்தினை நிரப்புவதற்கான தேவையான தகுதிகள், இனச்சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை இம்மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நாளை மறுநாள் 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். நாகர்கோவில் வடசேரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் இயங்கும் மாநகர பொது சுகாதார ஆய்வகத்திற்கு தற்காலிக பதவிகள் வெளிமுகமை மூலம் தேர்ந்தெடுக்க வெளிமுகமை நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளி பட்டியல் வரவேற்கப்படுகிறது. மைக்ரோபயாலஜிஸ்ட் பதவிக்கு 1 பணியிடமும், லேப் டெக்னீஷியன் 1 பணியிடமும், லேப் அசிஸ்டன்ட் 1 பணியிடமும் உள்ளது. விண்ணப்பங்களை மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ முத்திரையிடப்பட்ட உரையில் நாளை மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள் மாவட்ட இணையதளமான kanyakumari.nic.in என்ற வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:00 கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மதியம் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். காலை 7:30. உங்கள் இனிமையான நேரங்களில் இனிமையான இது பயணம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: மந்திரியாரே, என்ன இது? நாட்டின் முக்கிய வேலைகள் அத்துணை இருக்கும் போது அரசவைக்கு நடுவே ஒரு மூங்கில் மரத்தை நட்டு வைத்து மாலை போட்டுக் கொண்டிருக்கிறீர். என்ன, காட்டில் ஏதாவது புதையல் இருக்கும் இடத்தை இந்த மூங்கில் மரம் காட்டப் போகிறதா?
1: இது பசுமை தங்கம். அந்த பசுமை தங்கத்திற்கு தான் நான் இப்போது மாலையிட்டு மரியாதை செய்து கொண்டிருக்கிறேன்.
2: என்ன, பசுமை தங்கமா? எங்கே உமது பசுமை தங்கம் ஜொலிக்கவே இல்லை, ஏன் இந்த மூங்கிலுக்கு இத்தனை பந்தா காட்டுகிறீர்?
1: என்ன அரசே, இப்படி கேட்டுவிட்டீர்கள்? இது சாதாரண மரம் இல்லை, உலகிலே மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு புல்வகை தாவரம். சுற்றுப்புற சூழலை காப்பதில் இது ஒரு மாபெரும் வீரன். மற்ற மரங்களை விட இது 35% அதிக ஆக்சிஜனை நமக்கு அள்ளி தருகிறது. மண்ணரிப்பை தடுத்து நிலத்தடி நீரை உயர்த்துகிறது. இதனால் தான் இதை பச்சை தங்கம் என்று அழைக்கிறார்கள்.
2: ஆமா மந்திரியாரே, நானும் பேப்பரில் ஏதோ படித்தேன். மூங்கில் தினம் கொண்டாடுகிறார்கள், மூங்கிலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க என்பதை நானும் பார்த்தேன். ஆனாலும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது, 35% ஆக்சிஜன். ஆனால் இதனால் மக்களுக்கு என்ன பயன் மந்திரியாரே? வெறும் காற்று மட்டும் தான் தருமா?
1: இதனுடைய பயன்கள் எல்லைகள் அற்றது. அதனால் தான் இந்த ஆண்டு மூங்கில் தினத்தன்று மூங்கில் எல்லைகளை தாண்டி பாம்பூ பியாண்ட் பார்டர்ஸ் என்கிற கருப்பொருளில் அந்த விழாவை கொண்டாடி முடித்தோம். பிளாஸ்டிக் மற்றும் மரப்பொருட்களுக்கு மாற்றாக இதை பயன்படுத்தலாம். மூங்கிலை வைத்து வீடு கட்டலாம், கூடை நாற்காலி செய்யலாம். ஏன், இப்பவெல்லாம் பாருங்கள், மூங்கிலில் துணிகள் டூத் பிரஷ் கூட செய்கிறார்கள் அரசே.
2: அடேங்கப்பா, டூத் பிரஷ் முதற்கொண்டு செய்யலாம் என்றால் மக்கள் பிளாஸ்டிக்கை தவிர்த்து விட்டு இந்த மூங்கில் பொருட்களை பயன்படுத்தினால் இயற்கையையும் காப்பாற்றலாம், நம் நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தலாம் என்று சொல்லும்.
1: மிக சரியாக சொன்னீர்கள் அரசே, இந்த விழிப்புணர்வு தான் மக்களுக்கு இப்போதைக்கு தேவை.
2: அதெல்லாம் சரிதான் மந்திரியாரே, காலையிலிருந்து இந்த மூங்கில் கதையை கேட்டு கேட்டு என் வயிறு பொர் பொர் என்று பசிக்க தொடங்கிவிட்டது. இந்த மூங்கிலை வைத்து ஏதாவது சாப்பிட முடியுமா? அதை சொல்லும் முதலில்.
1: சாப்பிடலாமே அரசே, மூங்கிலோட இளம் குருத்துக்களில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கின்றன, சூப் வைத்து குடிக்கலாம். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக இந்த பெரிய மூங்கில் மர குழாய்களுக்குள் அரிசியையும் மசாலாவையும் வைத்து சுட சுட மூங்கில் பிரியாணி எல்லாம் செய்கிறார்கள். ஆஹா, அதன் வாசனை சொர்க்கம் மன்னா.
2: என்ன, மூங்கில் பிரியாணியா? மந்திரியாரே, இவ்வளவு நேரம் அருமையான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை கொடுத்த உமக்கு எனது பாராட்டுக்கள். அந்த பாராட்டு பத்திரத்தை அப்படியே அந்த மூங்கில் மரத்திலேயே தொங்க விட்டு விட்டு வாரும், நாம் உடனே அந்த மூங்கில் பிரியாணி சாப்பிட கிளம்பலாம்.
1: மன்னா, எனக்கு மதே ஆசைதான், நல்ல ஐடியா தான். ஆனால் ஒரு நிபந்தனை, பிரியாணி சாப்பிட்ட பிறகு பில்லை கொடுக்கும் போது மட்டும் நீங்கள் மூங்கில் மாதிரி அசையாமல் நின்றுவிடக் கூடாது மன்னா.
2: என்ன?

வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் நேர்களே. உங்க பியூட்டிஃபுல்லான மார்னிங் எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கும் ஒவ்வொரு அன்பான நேர்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. கீப் ஸ்மைலிங், கீப் ஷைனிங் வித் நாகர்கோவில் ரேடியோ. This is your favorite station, Kumari FM 101. வால்யூமை ரைஸ் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம் தென் குமரி தேனலையை. இப்போ டைம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 7:35. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்ல உமாதேவியோட லிரிக்ஸ்ல அறிவு, ரீமா வாய்ஸ்ல தண்டகாரண்யம் பிலிம் சாங். ஒரு ஃப்ரெஷ் காஃபியோட ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் என்ஜாய் பண்ணலாமா? கீபோர்டில் தொடங்கிய இசை பயணம் தனக்கென ஒரு தடம் பதித்த பயணமாக மாற்றிய ஜஸ்டின் பிரபாகரனின் இசை தொடக்கத்தோடு தொடர்ந்து கேளுங்க குமரி FM 101.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: பெரிய கனவுகளுக்கு ஒரு சின்ன புன்னகைதான் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்பெஷல் வெனஸ்டேல உங்க கூட ஹாப்பியாவும் எனர்ஜியாவும் ஷைன் பண்ணிட்டு இருக்குது உங்க ஃபேவரட் ஸ்டேஷன் குமரி FM 101. இது தென்குமரி தேனலை. ஜிகே க்வெஸ்சன் என்ன இன்னைக்கு கேட்க ஆர்வமா இருக்கீங்க? ஓகே, கேட்கலாமா? கவிதை என்றால் அழகு மட்டுமல்ல, அது கேள்வியும் கேட்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். அப்படிப்பட்ட சிந்திக்க மிக்க கவிதையான எழுத்தின் குரலாக திகழ்ந்த ஒரு வீரமிகு கவிஞர் பற்றிய கேள்விதான் இன்னைக்கு வருது. கேள்வி கேட்டலாமா? யுகசாரணர் என்று அழைக்கப்பட்ட இந்திய கவிஞர் யார்? யுகசாரணர் என்று அழைக்கப்பட்ட இந்திய கவிஞர் யார்? இந்த கேள்விக்கான ஆன்சரை அச்சு மியூசிக்ல கணியன் பூங்குன்.
5: SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: பெரிய கனவுகளுக்கு ஒரு சின்ன புன்னகைதான் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்பெஷல் வெனஸ்டேல உங்க கூட ஹாப்பியாவும் எனர்ஜியாவும் ஷைன் பண்ணிட்டு இருக்குது உங்க ஃபேவரட் ஸ்டேஷன் குமரி FM 101. இது தென்குமரி தேனலை. ஜிகே க்வெஸ்சன் என்ன இன்னைக்கு கேட்க ஆர்வமா இருக்கீங்க? ஓகே, கேட்கலாமா? கவிதை என்றால் அழகு மட்டுமல்ல, அது கேள்வியும் கேட்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். அப்படிப்பட்ட சிந்திக்க மிக்க கவிதையான எழுத்தின் குரலாக திகழ்ந்த ஒரு வீரமிகு கவிஞர் பற்றிய கேள்விதான் இன்னைக்கு வருது. கேள்வி கேட்டலாமா? யுகசாரணர் என்று அழைக்கப்பட்ட இந்திய கவிஞர் யார்? யுகசாரணர் என்று அழைக்கப்பட்ட இந்திய கவிஞர் யார்? இந்த கேள்விக்கான ஆன்சரை அச்சு மியூசிக்ல கணியன் பூங்கு

0: SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: கனவுகளுக்கு ஒரு சின்ன புன்னகை தான் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்பெஷல் வெனஸ்டேல உங்க கூட ஹாப்பியாவும் எனர்ஜியாவும் ஷைன் பண்ணிட்டு இருக்குது உங்க ஃபேவரட் ஸ்டேஷன் குமரி எஃப்எம் 101. இது தென் குமரி தேனலை. ஜிகே க்வெஸ்சன் என்ன இன்னைக்கு கேட்க ஆர்வமா இருக்கீங்க? ஓகே, கேட்கலாமா? கவிதை என்றால் அழகு மட்டுமல்ல, அது கேள்வியும் கேட்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். அப்படிப்பட்ட சிந்திக்க மிக்க கவிதையான எழுத்தின் குரலாக திகழ்ந்த ஒரு வீரமிகு கவிஞர் பற்றிய கேள்விதான் இன்னைக்கு வருது. கேள்வியை கேட்டலாமா? யுகசாரணர் என்று அழைக்கப்பட்ட இந்திய கவிஞர் யார்? யுகசாரணர் என்று அழைக்கப்பட்ட இந்திய கவிஞர் யார்? இந்த கேள்விக்கான ஆன்சர அச்சு மியூசிக்ல கணியன் பூங்குன்.
4: சைகை மொழிகளுக்கான சர்வதேச தினம் இன்று.

0: 2018 முதல் கொண்டாடப்பட்டு வரும் இந்த தினத்தின் நோக்கமானது காது கேளாதவர்களின் சைகை மொழியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஆகும்.
1: 1951 உலக காது கேளாதோர் கூட்டமைப்பு இதே நாளில் நிறுவப்பட்டதால் இந்நாள் தற்பொழுது சைகை மொழிகளுக்கான சர்வதேச தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
0: இந்திய ஹிந்தி மொழி கவிஞரும் கட்டுரையாளரும் தேசபக்தரும் கல்வியாளருமான ராம்தாரி சிங் தின்கர் அவர்கள் 1908 இதே நாளில் பிறந்தார்.
1: இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் எழுதப்பட்ட இவரது தேசியவாத கவிதைகளின் விளைவாக இவர் கிளர்ச்சிக்கான கவிஞராக திகழ்ந்தார்.
0: இவரது தேசபக்தி பாடல்களின் காரணத்தினால் தேசிய கவிஞர் என பாராட்டப்படும் இவர் சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது மற்றும் ஞானபீட விருதுகளை பெற்றுள்ளார்.
1: இந்திய வேதியியலாளர் அசீமா சாட்டர்ஜி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மற்றும் பைட்டோ மெடிசின் துறைகளில் தனது பணிக்காக குறிப்பிடப்பட்டவரான அசீமா சாட்டர்ஜி அவர்கள் 1917 இதே நாளில் பிறந்தார்.
1: வின்கா ஆல்கலாய்ட்ஸ் வலிப்பு எதிர்ப்பு மருந்துகளின் வளர்ச்சி மற்றும் மலேரியா எதிர்ப்பு மருந்துகளின் வளர்ச்சி ஆகியவை இவரது மிகவும் குறிப்பிடத்தக்க பணிகளில் அடங்கும்.
0: பல்கலைக்கழகத்தில் அறிவியல் முனைவர் பட்ட

0: பட்டம் பெற்ற முதல் பெண்மணியான இவர் தாவரங்கள் பற்றியும் எழுதியுள்ளார்.
1: அறிவியலுக்கான சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருதினை பெற்ற முதல் பெண்மணி இவரே ஆவார்.
0: தென்னாப்பிரிக்க நீதிபதி மற்றும் முன்னாள் ஐநா மனித உரிமை ஆணையாளருமான நவநீதம் பிள்ளை அவர்கள் 1941 இதே நாளில் பிறந்தார்.
1: பெண்கள் உரிமைக்காக போராடும் சமத்துவம் இப்போது, ஈக்வாலிட்டி நவ் என்ற அமைப்பை தோற்றுவித்த இவர் பெண்கள் உரிமைக்கான முதலாவது குரூபர் பரிசினை 2003 பெற்றார்.
0: ஏணிப்படிகள், முள்ளும் மலரும், பசி போன்ற பிரபல திரைப்படங்களில் நடித்து தேசிய விருதினையும் பெற்றுள்ள தென்னிந்திய திரைப்பட நடிகை ஷோபா அவர்கள் 1962 இதே நாளில் பிறந்தார்.
1: '1846 இதே நாளில் நெப்டியூன் கோள் கண்டுபிடிக்கப்பட்டது.
0: 1913 இதே நாளில் பிரான்சின் ரோலன் கோரஸ் என்பவர் மெடிட்டரேனியன் சீயை முதன் முதலாக வானூர்தியில் கடந்து சாதனை படைத்தார்.
1: தமிழ் திரைப்பட உலகில் நடிகர், பாடகர், தயாரிப்பாளர் என்று பல துறைகளிலும் புகழ்பெற்று விளங்கியவரான பி யு சின்னப்பா அவர்கள் 1951 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தமிழில் முதன் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்த பெருமைக்குரிய இவர் உத்தமபுத்திரன், ஹரிச்சந்திரா, மனோன்மணி போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
1: சேவாதனம் என்ற அமைப்பை உருவாக்கிய இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் மஞ்சு பாசினி அவர்கள் 1996 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் சுமார் 450 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள விஜயலட்சுமி என்னும் இயற்பெயரை கொண்ட நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள் 1996 இதே நாளில் காலமானார்.
1: டைனமிக் சைக்காலஜி எனப்படும் இயக்க உளவியலை கண்டறிந்த புகழ்பெற்ற ஆங்கிலேய உளவியல் நிபுணர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் 1939 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: ஆரிய சமாஜ இயக்கத்தை நிறுவிய சுவாமி தயானந்தர் சரஸ்வதி அவர்கள் 2015 இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
2: தேதியும் சேதியும்

0: இளைஞர்களே, மியூசிக் முடிஞ்சாலும் ஒரு சின்ன பிரேக் இருந்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா குமரி எஃப்எம் 101 ஐ ஃபாலோ பண்ற நம்ம ஸ்பெஷல் நம்ம ஊரு நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எதுக்கு ஜிகே க்வெஸ்சன் ஆன்சர் தெரிஞ்சிக்க வெயிட் பண்ணதுக்கு. கேள்வி என்ன கேட்டிருந்தோம், யுக சாரணர் என்று அழைக்கப்பட்ட இந்திய கவிஞர் யார்? ராம்தாரி சிங் தின்கர். யுகசாரணர் என்று அழைக்கப்பட்ட இந்திய கவிஞர் யார்? ராம்தாரி சிங் தின்கர் அவர்கள். இவர் ஒரு இந்திய ஹிந்தி மொழி கவிஞர், கட்டுரையாளர், சுதந்திர போராட்ட வீரர், தேசபக்தர், கல்வியாளர். இந்திய சுதந்திரத்திற்கு முந்தைய நாட்கள்ல இவர் எழுதின தேசியவாத கவிதைகள் விளைவா இவரை ராஷ்டிர கவி அதாவது தேசிய கவிஞர் அப்படின்னும், யுகசாரணர் காலத்தின் சரண் அப்படின்னும் கூப்பிடுறாங்க. சொற்கள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை சிந்தனையை தூண்டும் சிறகுகள். அந்த சொற்களால் ஹிந்தி மொழி இலக்கியத்தில் தனக்கென ஒரு தடம் பதித்த ராம்தாரி சிங் தின்கர் அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோமா? ஹாப்பி பர்த்டே சார். அவர் 1908 செப்டம்பர் 23 அன்னைக்கு பீகார்ல பிறந்தவர். அதை இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்து கொண்டது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் நம்ம ரேடியோ குமரி எஃப்எம் 101. ஓகே நீர்கள், தகவல்கள் மனச விழிப்போட வச்சிருந்தா இசை வந்து மனச மகிழ்ச்சியா வச்சிருக்கும். சோ ஸ்டே ரிலாக்ஸ், ஸ்டே ரிஃப்ரெஷ்ட் வித் குமரி எஃப்எம் 101.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9849.

0: 0551-1116964.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னை சாகுபடி அனுபவங்கள், சாலச்சுகோணம் சி ராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மல்பெரி செடியை தாக்கும் நோய்கள், கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.
4: நினைவுபடுத்துகின்ற நேர்களே, இன்று மதியம் 12:50 நம்ம நாகர்கோவில் ரேடியோல நாகர்கோவில் பட்டகசாலி என்பதை கேள்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இளம் வயதினருக்கு இதய நோய் அதிகரிக்க காரணங்கள் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கேள்வின் டேவிட் சிங் அவர்கள். நேரத்தை மறந்துடாதீங்க, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவத்துடன் நம்ம நாகர்கோவில் ரேடியோல.
5: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
6: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே,
5: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
6: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
5: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
6: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
5: வாசிப்பை சுவாசிப்போம். வீட்டிற்கு வெளிச்சம்.
4: நேர்களே, காலையில 10:02 நம்ம நாகர்கோவில் ரேடியோவில் வசந்தன் கோவின் விளம்பரதார நிகழ்ச்சியாக வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கின்றது.

மியூசிக் மோர் மொமெண்ட்ஸ் மோர் மெமரிஸ் இது நம்ம நாகர்கோவில் ரேடியோ, இது தென்குமரி தேனலை. தேனலில இனி கிளிஃபி கிறிஸ் மியூசிக்ல ஆண்டனி தாசன் வாய்ஸ்ல சலிமார் பாட்ஷா லிரிக்ஸ்ல ஒரு சாங் கேட்டுருவோமா, எல்லோ பிலிம்ல இருந்து.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111394.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: நேர்களே, இன்று பகல் 2:15 சர்வதேச சைகை மொழிகள் தினம் உரை வழங்குகிறார் சிறப்பு ஆசிரியர் பி மில்லாராணி அவர்கள். நமக்கு மரியம் 101 மியூசிக் தந்த எனர்ஜியோட நியூஸ் கொஞ்சம் கேட்போமா? குமரி எஃப்எம் 101 நேர்கள் இப்போ டைம் செக் பண்ணலாம். கிளாக் டைம் இப்போ காலையில 8 மணிக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாமளும் ரெடியாகவும் செய்தி சுருக்கம் சென்னை ரேடியோல கேட்க. Stay tuned, we'll be right back after the news.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனுபாகர் பங்கேற்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

காலை 8:02. வெல்கம் பேக் டு மியூசிக், பேக் டு மேஜிக், ஒன்லி ஆன் குமரி எஃப்எம் 101. கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோ. லெட்ஸ் கண்டினியூ த ஜர்னி வித் தன்குமரி தேனலை. விளம்பரம். வெள்ளமடம் கர்டி குட்பர்ல அகத்தியமுனி குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை இணைந்து நடத்தும் குழந்தைகளுக்கான இதய நோய் சிறப்பு முகாம் வருகிற 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் நடைபெறுகிறது. நேர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்னேக்தியை பெண்களுக்கான நேரில் நிகழ்ச்சியில பங்கேற்க விருப்பமா? அப்ப ஃபாலோ பண்ணுங்க நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் போன் நம்பர்ஸ். இப்ப சொல்றோம், 0465 2 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். சரி, நேர்ல நிகழ்ச்சி என்ன? முதல்ல பெண்களுக்கான நேர்ல நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தும். 9:10 ஹாய் ஸ்னேகிதியே, எனக்காக ஒரு நாள், எனக்காக ஒரே ஒரு நாள் கிடைச்சா நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என் வாழ் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேயர்கள் பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். காலையில 9:02 வசந்த அழைப்பிற்கு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரில் ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றியிருக்கிறதா அப்படிங்கிற தலைப்புல பேசலாம். ஒரு நல்ல சொல் அப்படின்னா, நீ நல்லா வருவ, நீ தான் வந்து குட் அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்களை சொல்லி இருந்தா, அதாவது சோர்வா இருக்கும் நேரங்களை உங்களை சொல்லி இருந்தா, அந்த சொல் வந்து உங்கள் நாளை மாற்றியிருக்கிறதா அப்படிங்கிற தலைப்புல எல்லா நேர்களும் பங்கேற்று பேச வரலாம்.

0: இரவு 8:00 குட்டி சுட்டிஸ்க்கான பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி கூட இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க நாகர்கோவில் ரேடியோவின் ஃபேவரட் ஸ்டேஷன் குமரி எஃப்எம் 101.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
4: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
3: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
4: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மதியம் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரியம் 101 இன்று முற்பகல் 11:02 கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க.

0: மதுரை தேநிலையில இனி வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் வடை மிளகாய் 100 ரூபாய், சீனி வரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய். பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோய்ஸ் 48 ரூபாய், வாழைக்காய் பத்தியனம் 50 ரூபாய் கிலோ, முருங்கைக்காய் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 110 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளியும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 120 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 260 ரூபாய், நாத்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 50 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வடுதலங்காய் 68 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், நெல்லிக்காய் 100 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி பயிறு 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல் கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 35 ரூபாய். இனி பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 65 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரிகால் புது நாகர்கோவில், 9842111364.
0: இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் 56 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
3: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
2: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
3: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: முன்பதிவு அவசியம், கால் 8870198870.

0: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 22.57 அடி, பெருஞ்சாணி அணை 45.50 அடி, சிற்றாறு 1 5.51 அடி, சிற்றாறு 2 5.61 அடி, பொய்கை அணை 15 அடி, மாம்பழத்துறையாறு அணை 34.86 அடி.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: 7 அடி, பெருஞ்சாணி அணை 45.50 அடி, சிற்றாறு 1 5.51 அடி, சிற்றாறு 2 5.61 அடி, பொய்கை அணை 15 அடி, மாம்பழத்துறையாறு அணை 34.86 அடி.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, D-Mark, M-Fac, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு

0: தென்றலாய் வந்து உங்கள் மனதில் புன்னகையையும் நம்பிக்கையையும் விதைத்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியுடன் குமரி எஃப்எம் 101 தென்குமரி தேனிலையில் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணியம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். அன்டில் வி மீட் அகைன். 5-7 அடி, பெருஞ்சாணி அணை 45.50 அடி, சிட்டாறு 1 5.51 அடி, சிட்டாறு 2 5.61 அடி, பொய்கை அணை 15 அடி, மாம்பழத்துறையாறு அணை 34.86 அடி.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, B-Mark, M-Fact, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு
2: கோஆபரேஷன் amid conflicts, trade pressures and climate challenges, also stresses for stronger ties with Latin American, Caribbean states as trade crosses $50 billion. US President Donald Trump backs India, Middle East, Europe economic corridor, stresses on shifting energy infrastructure away from Iranian checkpoints. 11th Ayurveda Day being observed across the country today. Forecast of heavy to very heavy rain in Chhattisgarh, coastal Andhra Pradesh, Odisha and Telangana today. And at Asian Games in Japan, Indian rowers qualify for finals of men's singles and doubles sculls event.

0: For our Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: And in sports, at the Asian Games, India is looking to build on its medal tally on day four today at Aichi Nagoya in Japan, with several athletes and teams competing across disciplines. In shooting, double Olympic medalist Manu Bhakkar has qualified for the final of women's 10-meter air pistol event. She finished third in the qualification round. However, the trio of Manu, Suruchi Singh and Isha Singh failed to qualify in the team event. Indian swimmer Beniston Benediction has qualified for the final of the men's 100-meter butterfly event. He finished ninth overall in the heats to secure his place in the final, which will be held at 1:38 p.m. today. In rowing at the Asian Games, Balraj Panwar has qualified for the final of the men's single sculls event. He finished third in his heat with a timing of 6 minutes 52.84 seconds and was fourth overall across the two heats. The final will be held tomorrow. India have also secured final berth in the men's double sculls event. Satnam Singh and Salman Khan finished second in their heat, clocking 6 minutes 15.63 seconds. They finished fourth overall across the two heats and advanced to the final. In canoeing, the Indian men's kayak 4 team has qualified for the final A. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
2: Thank you, Anuja. Hindustan Times refers to the President's speech at the 72nd National Film Awards ceremony near the Statue of Unity in Gujarat. Quoting President Murmu's message to the film actors, the paper writes, "Do not endorse harmful products." India joins a new international platform, P4M, for multilateralism amidst growing global tensions, cites the Pioneer. PM Modi announces Project Rhino, hails Assam's conservation success on World Rhino Day, is the headline in the Statesman. Financial Express cites a report by World Economic Forum saying 98% chief economists see India having strongest growth outlook. Toiletries must now reveal origin of ingredients with distinct symbols for vegetarian and non-vegetarian ingredients, says a headline in the Pioneer. And finally, all the dailies have covered the news of Indian women cricketers clinching first gold in Japan Asiad in an emphatic fashion. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar calls for Global South cooperation amid conflicts, trade pressures and climate challenges. Also stresses for stronger ties with Latin American, Caribbean states as trade crosses $50 billion. U.S. President Donald Trump backs India, Middle East, Europe economic corridor. Stresses on shifting energy infrastructure away from Iranian checkpoints. 11th Ayurveda Day being observed across the country today. Forecast of heavy to very heavy rain in Chhattisgarh, coastal Andhra Pradesh, Odisha and Telangana today. And at Asian Games in Japan, Indian rowers qualify for finals of men's singles and doubles sculls event. And with that, we end the morning news. Have a nice day.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரியின் அடையாளம், குமரியின் குரல், குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ. நேரம் காலை 8:30. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால்.
7: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான். கடை தெருவுக்கு புறப்பட்டான். காய்கறி வாங்கிறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான். கத்திரிக்காய் 4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான். பணத்தை காணும், 10 ரூபாய் சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு. அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான். கையில் காசு இல்லை.

0: அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான். பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான். காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டுருக்கிறான். இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன்னாவே. சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு. வழக்கம் போல் கேட்டாங்க, இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க, இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க. ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானான். இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம்? போன தடவை அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது, இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல, அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏண்டா அழுகுறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் அழகிறேன்னா. என்னடா சொல்கிறேன்னார். கிட்ட வாங்க சொல்கிறேன்னா. இந்த மணிப்பரிசை வேற ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன், அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோ.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை இகக்கும். இகக்கும் அப்படின்னா நீக்கும், விட்டு போகும், கடந்து செல்லும், இந்த மாதிரியான பொருட்களை தருது. இதற்கான உதாரண வாக்கியம் பார்த்திடலாம்.
5: கடனா கொளினே மடம் நனி இகக்கும். இந்த வரியானது நன்னூல் பொதுப்பாயிரத்துல இடம்பெற்றிருக்கு. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நூலை கற்கும் முறைகளையும் அவற்றை முறையாக கடைபிடித்தால் அறியாமை நீங்கி அறிவு பெருகும் அப்படிங்கிற பொருளை தான் இந்த வரி நமக்கு தருது. சோ இதன் மூலம் இகக்கும் அப்படின்னா நீக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம உணரலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் பிரிட்டன்ஷியஸ், PRETENTIOUS. பிரிட்டன்ஷியஸ் அப்படின்னா உண்மையில் உள்ளதை விட கருத்தார்ந்து இருப்பதாக காட்டிக்கொள்றது. ட்ரைங் டு அப்பியர் மோர் சீரியஸ் அப்படின்னு அர்த்தம்.
4: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாம். ஐ ஃபவுண்ட் ஹர் அன்பே.

0: டெரபிளி பிரிட்டன்ஷியஸ், அதாவது அவள் அப்பட்டமாக பாவனை செய்வதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். சோ இந்த இடத்துல நமக்கு பிரிட்டன்ஷியஸ் அப்படிங்கறது அப்பட்டமா அந்த பாவனை செய்யறத குறிக்குது. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எல்லாருமே அடிக்கடி ஃபீல் பண்ற உணர்ந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நாம கீழே தரையில உட்கார்ந்துருப்போம், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பும் போது பாத்தீங்கன்னா கால்ல எல்லாம் ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி, மரத்து போற மாதிரி, ஜிவ்வுன்னு ஏதோ ஒரு மாதிரி ஒரு உணர்வு பரவும் இல்லையா, காலை அசைக்க கூட முடியாதது மாதிரியான ஒரு உணர்வு. அப்புறம் மெதுவா காலை அசைச்சு உதறி நடந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிடும். இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது தெரிஞ்சுக்கலாமா?
1: இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நர்வ்ஸ்ல நாம கொடுக்கக்கூடிய ஒரு பிரஷர் தான். நாம ரொம்ப நேரமா ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கப்ப நர்வ்ஸ் மேல ஒரு பிரஷர் கொடுக்கறோம். அதனால நர்வ்ஸ் வழக்கம் போல சிக்னல்ஸ் ப்ராப்பரா அனுப்ப முடியாம இருக்கு. அதே மாதிரி ஒரே இடத்துல நாம ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கப்ப பிளட்டோட சர்க்குலேஷன்லயும் ஒரு டெம்பரவரி சேஞ்சஸ் ஏற்படும். சோ இதுவும் அந்த கால் மரத்து போறதற்கான ஒரு காரணமா நம்ம சொல்லலாம். ஆனா மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நர்வ் கம்ப்ரஷன் தான்.
0: பிகாஸ் டெம்பரரிலி டிஸ்டர்ப் ஆன அந்த நர்வ் சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வந்ததும் அதுவுமே நார்மல் சிக்னலிங்க்கு திரும்ப தொடங்குது இல்லையா, அந்த நேரத்துல டிங்கிளிங், பிரிக்லிங், பின்ஸ் அண்ட் நீடில்ஸ், ஜிவ்னு ஒரு ஃபீலிங், இது எல்லாமே வரலாம். அதனாலதான் அந்த நேரத்துல கால் வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது, பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குது.
1: சோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கப்ப கால் மரத்து போறது ஒரு சாதாரண விஷயம் தான், பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஆனா அடிக்கடி காரணம் இல்லாம கால் மரத்து போனாலோ அல்லது சென்சேஷன் நார்மலுக்கு வராம இருந்தாலோ டாக்டரை போய் பாக்குறது ஒரு நல்ல விஷயம்.
0: சோ ரொம்ப நேரமா தரையில உட்கார்ந்துட்டு எழும்பும் போது காலில் ஏற்படக்கூடிய அந்த ஊசி குத்துற மாதிரியான ஃபீலிங் வந்து நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் டிராமா தாங்க. இதுவுமே ஒரு அறிவியல் ஆச்சரியம் தான்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் காலை 8:40. அப்பப்ப பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம் உங்கள் நாகர்கோவில் ரேடியோவை. கே எக்ஸ்பிரஸ்ல இனி அனிருத் மியூசிக்ல அனிருத்தோட வாய்ஸ், அப்புறமா யோகி சேகரோட லிரிக்ஸ்ல விடாமுயற்சி பிலிம் சாங்.

0: கடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மதியம் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

நேரம் காலை 8:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 KK Express. எக்ஸ்பிரஸ்ல இனி அனிருத் வாய்ஸ்ல பால் டப்பாவோட ஜிவி பிரகாஷ் மியூசிக். இது குட் பேட் அக்லி பிலிம் சாங். ரெடியா மாமே?

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமர் FM 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, சென்னை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சாலச்சகோணம் சி ராஜன் அவர்கள். அமுத சுரபையில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மல்பெரி செடியை தாக்கும் நோய்கள் தகவல்களை தருகிறார் கோணம்பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி நம்ம குமரி FM 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகமாக

101.01 நேயர்கள் கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்த சாங் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பால் டப்பாவோட லிரிக்ஸ் பிளஸ் வாய்ஸ்ல டக்லக் திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:02 கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று மதியம் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலி என்பதை கேல்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இளம் வயதினருக்கு இதய நோய் அதிகரிக்க காரணங்கள் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கேல்வின் டேவிட் சிங் அவர்கள். பிற்பகல் 2:15 சர்வதேச சைகை மொழிகள் தினம் உரை வழங்குகிறார் சிறப்பு ஆசிரியர் பி மில்லாராணி அவர்கள். குமரிப்பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிச்சீங்க. நேரம் காலை 9 செல்லும் வேளை இனி செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து நமது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைக்கு சக்தி வாய்ந்த சிகிச்சையாக ஆயுர்வேதம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றினார். இந்தியா யுகாண்டா இடையே பாதுகாப்பு பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும்

0: மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 83.67 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6250 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனிய காலை போல இனிமையாகட்டும் உங்கள் நாள். இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன். வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சு நேர்களே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயிடுச்சு இல்லையா நேர்களே? உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602-0240, அதுக்கப்புறமா 2907-2222, இணைப்பு எண் 0465-2. கூடவே ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8901-2570-0919. இந்த நம்பர்ல அப்படியே சூப்பரா டான் டான் டான் டயல் பண்ணுங்க. அப்படியே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்டலாமா? அப்படியே வணக்கம்.
4: வணக்கம், சுவாமியார் மடத்திலிருந்து குமார் பேசுறேன்.
3: வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க?
3: சூப்பர் சார், நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: படம் வந்து சந்தைக்கு வந்த களி, காலையிலும் மாலையிலும் கல்லூரி வாசலில் வந்த நீலா.
3: ஓகே சார், உங்களுக்கு பிடித்தமான இந்த பாடல் தான் உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
4: நன்றிமா.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:09 ஆகிவிட்டது. இன்னைக்கு வாசன் தலைப்புல அப்படியே சூப்பரா இணைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படியே கேட்டு அப்படியே ரசித்து குமரி பண்பலையோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யாராச்சு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரு சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் பிரேமபுரம் சிவகுமார்.
0: வெல்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பர் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நிகழ்ச்சியில வந்து அருணாச்சலம் படத்துல இருந்து சிங்கம் ஒன்று பொறுப்பாட்டதே.
0: ஓகே சார், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே புறப்பட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி வருது, கேளுங்க. ஏட் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: அனைத்து நேரத்தில் தான் கேட்கலாம் மேடம்.
0: நன்றி சார்.
1: ஓகே, நன்றி.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:15 ஆகிவிட்டது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி 101 இன்று முற்பகல் 11:02 கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க. எந்த டைம்க்கு 11:02
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமர்க், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111194.
5: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை TC டிக்கெட்

0: கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
2: நேரம் அப்படியே வசந்தலை போட இணைஞ்சுக்கிட்டு அந்த சூப்பரான பாடல்களோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே

0: சூப்பரான பாடல்களோட அணிஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்க நேரம் 9:17 ஆகிவிட்டது. நீங்க அப்படியே நாகர்கோவில் குமரி FM 101 அப்படியே அணிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அறிவிப்பாளருக்கு உற்சாகமான
0: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் தர்மதுரை பாடல் சுந்தி வந்தத்தில் என்ற பாடல் கொடுத்திருந்தாலும் அனைத்து நேரங்களுக்கும்
0: கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான இந்த பாடல் அப்படி உங்களை தெரிவிக்கிட்டே வருது. கிட்ட என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 9:24 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி இருக்கு. நேர்களை மறவாத கேட்பீர்கள்.

நேர்களுக்கு நினைப்படுத்திடலாம், இன்று பகல் ஒன்று பத்திரிகை ஹாய் ஸ்நேகிதியை பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு அடுத்தவங்களுக்காக நம்ம எல்லாமே செய்வோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் வேலை செய்வோம் எல்லாமே செய்வோம். ஆனா நமக்காக ஒரு நாள், அதாவது எனக்காக ஒரு நாள் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்கள் எனக்காக ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னா என் வீட்டில் வந்து சமைக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். ஆனா எனக்காக ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே கண்ண மூடி நினைச்சு பாருங்க. அப்படியே கண்ண மூடிட்டே இருந்துடாதீங்க. இன்னைக்கு பகல் ஒன்று பத்திரிக்கை என் கூட பேசணும். ஓகே, எந்த நம்பர்ல பேச போறீங்க? 260-240, அதுக்கப்புறமா 290-7222, இணைப்பு எண் 04652. அப்புறமா மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903-257-3.

0: நேரம் அப்படியே சூப்பராயிட்டிருக்கல. நேரம் 9:26 ஆகிவிட்டது. நீங்க அப்படியே நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று அப்படியே கேட்டுடலாம். வணக்கம், பேசுங்க பேசுங்க பேசுங்க. வணக்கம்,
1: இனிய காலை வணக்கம்.
0: இனிய

0: காலை வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பெண் தாமரை
0: பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வாய்மையம் திரைப்படத்திலிருந்து பாட்டு அந்த பாட்டு
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் தான் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
1: நன்றி அம்மா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் மறவாத கேட்பீர் நேர்களே. நேரம் அப்படியே சூப்பரா வாசனாலே போட இணைஞ்சுக்கிட்டு குமரி எஃப்எம் 101 இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:32 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: கோயில்பட்டி சந்திரசேகரன் படம் நினைவு சின்னம் பாடல் ஏழேதோ இளங்குயிலே.
0: இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமா இருக்கு. அப்படியே ஒரு பாஸ் விட்டு அப்படியே அப்படி. ஓகே, நன்றி ஐயா, நன்றி.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:38 ஆகிவிட்டது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரஃபம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:39 ஆகிவிட்டது.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரிஎஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

அவளுக்காக மட்டும் எந்த பொறுப்பும் இல்லாம எந்த அவசரமும் இல்லாம ஒரு முழு நாள் கிடைச்சா அந்த நாளை நீங்க எப்படி செலவிடுவீங்க? எங்க போவீங்க? யாருடன் இருப்பீங்க? என்ன செய்வீங்க? ஒரு நாள் முழுக்க முழுக்க உங்களுக்காக சின்னதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பதில் என்னவா இருக்கும்? உங்களோட பதில் இன்று பகல் மண்டபத்துக்கு ஹாய் ஸ்நேகிதியால நீங்க என் கூட பேசலாம். 260-240-0 9-0-7-2-2 இணைப்பு எண் 0-4-6-5-2. அதுக்கப்புறமா மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8-9-0-1-2-5-7.

0: 3 9 இதுல வந்து அப்படியே சூப்பரா டான் டான் டான் டான் பேச போறீங்க. எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பரா பேச போறீங்க. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:47 ஆகிவிட்டது. அப்படியே வசந்தலைப்போட இணைஞ்சுக்கிட்ட இந்த பாடல்களோட இணைஞ்சுக்கிட்ட அப்படியே சூப்பரா நம்ம நாகர்கோவில் குமரேஃபம் 101 அப்படியே இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணலாமா? நன்றி.
1: நன்றிமா.

0: மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது. இனிமையான பாடலோடு இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க குமரிஃபம் 101 உடன். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:55 ஆகிவிட்டது. நிகழ்ச்சியின் அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி நோக்கி நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு?
1: அவங்களுக்கு
0: எல்லாருக்கும் பிடித்தமான இந்த பாடல் அப்படியே கேட்கலாமா? நன்றி.
1: நன்றி.

0: இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைக்கு சக்தி வாய்ந்த சிகிச்சையாக ஆயுர்வேதம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றினார். இந்தியா யுகாண்டா இடையே பாதுகாப்பு பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,13,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 83.67 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6,250 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு

0: 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குழு துப்பாக்கி சுடுதல் ஸ்கீட் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சாப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய மீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இதுதாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.

0: நேரம் 10:03. உங்கள் உணர்வுகளோடும் உற்சாகமான நிகழ்ச்சிகளோடும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆரம்பமாவது வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி. நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் நாம் நட்பாக தேர்ந்தெடுப்பது நம் மனம் சரி அப்படின்னு சொல்ற நபர்களை தான். அது போலத்தான் இந்த உலகத்துல எத்தனையோ வழிகள் இருந்தாலும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது நமக்கான சரியான இலக்கை தான். இலக்கை நிர்ணயித்துட்டு அதற்கான வழிகளை தேடுற நாம நம்மை மட்டும் இல்லாம நம்மை சுற்றி இருக்கும் உறவினர்களையும் சரி நண்பர்களையும் சரியாக தேர்ந்தெடுப்பதும் ரொம்பவே அவசியம். நம் இலக்கை நோக்கி செல்லும் பயணத்துல வந்து உண்மையான நட்புகளோட அவசியம் என்ன அப்படிங்கிற கருத்துக்களோட இணைகிறோம் குமரி பண்பலை 101 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில். இன்று நாம் வாசிப்போம் வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தினை.
1: அது நிச்சயமா வந்து உண்மையான நட்புகளை தேர்ந்தெடுக்கிறது வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, யாரு கூட இருக்கிறோமோ அவங்கள மாதிரி குணம் நமக்கு இருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்.
0: நண்பன் யாருன்னு சொல், உன்னை பத்தி நான் சொல்றேன்.
1: அதாவது இப்போ இவர் எழுதி ஏன் இதை எழுதியிருப்பார் அப்படின்னா, இவருக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில அனுபவங்களை தான் நமக்கு தந்திருக்காரு. ஒரு ஒரு வாழ்க்கையில நம்ம கூட பயணிக்கக்கூடிய பல மனிதர்களை வந்து நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். சிலர் வந்து நம்முடைய சந்தோஷத்துல மட்டுமே கூட இருப்பாங்க, சிலர் வந்து கஷ்டத்துலயும் கை கொடுப்பாங்க. ஆமா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையான நண்பர் யார் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை வந்து சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இவங்க என் லைஃப்ல இருந்ததுனாலதான் நான் இவ்வளவு சக்சஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து கூட இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க செய்ய தப்புக்குமே உடந்து பண்ணவங்க நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, சிலர் அந்த தப்பை சுட்டி காட்டி நீ இது பண்றது தப்பு அப்படின்னு வந்து திருத்தரக்கூடிய நண்பர்கள் கூட இருப்பாங்க. சில சமயம் நம்முடைய வெற்றியை வந்து மனசார கொண்டாடக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. சிலர் வந்து நம்ம வெற்றியை கண்டு பொறாமப்படக்கூடிய நண்பர்கள் கூட

0: இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை தான் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நட்புகள் வந்து சில நேரம் வந்து ஒரு வார்த்தை நம்மள்கிட்ட சொன்னால் போதும், இப்படி சொல்லுவாங்க, நான் என் நண்பன் சொன்னால் நான் கேட்பேன். அப்படி நிறைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துக்கோம், என் நண்பனாக நம்ம உயிரை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன் இப்படி கொடுத்துருக்காரு, உண்மையான நட்புகளை தேர்ந்தெடுங்கள் ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் வந்து சொல்கிறார். நண்பர்களோட எண்ணிக்கையை விட நம்ம கூட நிற்கக்கூடிய நண்பர்களின் உண்மைத்தன்மை முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உண்மைத்தன்மை முக்கியம் அப்படின்னு சொன்னால், பொய்யான நட்பை கூட வச்சிருந்து என்னத்துக்கு நமக்கு, நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவன் பண்ணட்டு மாட்டட்டுன்னு நினைப்பாங்க அப்படின்னு.
1: அப்படின்னா நட்பு கிடையாது அது.
0: இது ஒரு ஸ்கூல்ல வந்து ரெண்டு நண்பர்கள், ஒருத்தர் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் சிரமம். அவங்களுக்கு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து அந்த ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய வந்து முதல் நண்பன் என்ன பண்ணுறான்னா, என்னை போல அதிக மதிப்பெண் நீ எடுக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தமே கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே. அதுக்கு பதிலாக தினமும் அவங்க கூட வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறான், அவன் ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். தேர்வு முடிவு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஒன்றுமே படிக்காமல் இருந்த அந்த நண்பன் வந்து பாஸ் ஆக வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. சில நேரங்களில் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, கூட இருந்து அரட்டை தான் அடிப்பாங்க, ஆனால் இவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கூட இருக்கு. உண்மையான நட்பு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய இருக்கு.
1: இப்போ நண்பர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய நண்பர்கள் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க நண்பர்ல என்ன நல்ல நட்பு தீய நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அப்படி இல்லை. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நண்பர்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க கூட சின்ன வயசுலேருந்தே பழகினவர்கள், பள்ளி பருவத்துல கல்லூரி பருவத்துல பழகினவங்களா இருக்கும், இல்லைன்னா வீட்டு பக்கத்துல உள்ள நண்பர்களா இருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்ப வந்து உலகம் பறந்து விருந்து எவ்வளவோ விறுவிறுப்பா சொல்ல அப்படி போகிற ஒரு ஒரு உலகம். நம்ம இப்போ சோசியல் மீடியாக்குள்ளாடி மூழ்கி இருக்கும், அதுக்குள்ளாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஃபி பார்த்தோன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றோம். ஆனா இப்போ அப்போ நம்ம சொன்ன நண்பர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இப்போ சொல்ற நண்பர்கள் அப்படின்னு வார்த்தைக்கும் வித்தியாசப்படுது. ஏன்னா நம்ம பழகின நண்பர்கள் அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும், இவங்க என்ன இப்படிதான் இப்படி பேசுவாங்க அது இது எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ நம்ம சோசியல் மீடியால ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம், அவங்க என்ன நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனா கண்டிப்பா அவங்கள பத்தி நமக்கும் தெரிய சான்ஸ் கிடையாது, நம்மளை பத்தி அவங்களுக்கும் தெரிய சான்ஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதுல எத்தனை சதவீதம் அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க இல்லையா. அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நண்பர்கள் அப்படிங்கறத வந்து எளிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தை எளிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு கூட்டுகின்றவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களை விலக்கி தள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரி அவர்கள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டியதான் முக்கியம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தீய நண்பர்கள் அப்படி நிறைய பேரை ஏத்துக்காதீங்க. நல்லவங்களா இருக்காங்க, 4 பேர் இருக்காங்களா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நெருக்கடியான நேரத்துல இப்போ வந்து இப்போ சோசியல் மீடியால நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கள அணுக முடியுமா, அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்க முடியுமா, இல்ல நமக்குதான் ஒரு சிச்சுவேஷன் 2 நாளை காணுவோமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்களா? நிச்சயமா கிடையாது. உண்மையான நண்பர்கள் அப்படிங்கள நம்மள வந்து தேடுவாங்க. நம்ம எல்லா விஷயங்களையும் நன்மையிலையும் சரி தீமையிலையும் சரி, ஒரு இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி கூட நிப்பாங்க. நமக்கு வந்து நீங்க வசல சொன்ன மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம போயிட்டு இருக்கோம், தப்பான வழி அப்படின்னா அதை திருத்துவாங்க, இல்ல போட்டும் போட்டும் அப்படின்னு விட மாட்டாங்க இல்லையா. அதான் சொல்லிருக்காங்க, நட்புகளில் ஏராளமான வகை இருக்கும், பரஸ்பர லாபத்தின் அடிப்படையில கூட சில நட்புகள் அமைந்திருக்கும். அதாவது சில நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளின் போது மட்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில நண்பர்கள் பார்த்தோம் நெருக்கடியான சூழல் வந்தாலும் உங்க கூட ஒரு நண்பர் இருக்காரா, எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்காரா, அந்த மாதிரி கொஞ்சம் நண்பர்களை வச்சுக்கோங்க. இப்ப உடற்பயிற்சி மையத்துக்கு தினமும் போறவர் நபரை வந்து நீங்கள் நண்பராக கருதக்கூடும், ஆனால் நீங்கள் வீடு மாதிரி போயிட்டீங்க, கொஞ்ச நாள் கழிஞ்சு போயிட்டீங்க, இல்ல மாறி போயிட்டீங்க, திரும்ப அவங்க கூட பேசுறீங்களா? நிச்சயமா இருக்காது. அந்த இது வந்து பாக்குறதுல டெய்லி பாக்குறோம், அது ஒரு சிச்சுவேஷன், டெய்லி பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, பேசுறோம், இல்ல பஸ் ஏற போறோம், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிற அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் பழகிறவங்களும் இருக்காங்க இல்லையா.
0: அது சில சில நட்புகள் வந்து அவங்களுடைய உறவு முறையை கூட வளர்த்துக்கிடுவாங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சு நாம சேர்ந்தே இருக்கணும் அப்படிங்க. உண்மையான நட்புகள் அப்படி நிறைய இருக்கு. ரொம்ப தூரம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வந்து இந்த ஊர்ல வந்து எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு

0: இருந்தான் அப்படின்னு தேடி வரக்கூடிய நட்புகள் கூட இருக்கு. இந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமான நட்புகளா தான் இருக்கும். அவங்களுடைய நட்பை பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு நட்பு இல்லையேன்னு பொறாமப்படக்கூடிய அளவு கூட நட்புகள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சமூக வலைதளங்க நட்புகள்ல அது உருவானதுல இருந்து நண்பன் அப்படிங்கிற சொல்லுக்கான வரையறை மாறியுள்ளது. நம்ம ஃப்ரெண்டு, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியத இதுதான் வந்து எனக்கு அந்த வலைதளத்தோட பேர், அந்த செயலியோட பேரை சொல்லி அதுக்குள்ள அந்த நண்பர் அப்படிம்பாங்க, இந்த நண்பர் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த வித்தியாசமா இருக்கு. நண்பர்களை பத்தி பேசும்போது அவங்கள பத்தி முழுமையான விவரம் வந்து நமக்கு தெரிவதே கிடையாது. அதுல என்ன அவங்க கொடுக்குறாங்களோ, அந்த சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரொஃபைல்ல என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து தெரியும் உண்மையான இது. அப்படி வந்து நட்புகளுடைய காலப்போக்கில் வந்து நட்புகள் வந்து மாறிப்போச்சோ அப்படிங்கிற எண்ணங்கள் கூட நமக்கு வருதுதான். அது என்னன்னா, நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து எப்படி சொல்லுவோம், நம்ம ரொம்ப க்ளோஸா ஒருத்தங்க வந்து நம்மள்ட்ட நல்லா பழகிறாங்க, ஒரு ரெண்டு நாள் அவங்கள காணலை, திடீர்னு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வராங்க, திரும்ப பழகிறோம், திரும்ப பழகி பழகி என்ன செய்யறோம், நட்பாயிரும். அப்ப இதுதான் நான் முதல்ல சந்திச்ச நட்புன்னு நம்ம சொல்ற அளவுக்கு அவங்க பழகிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமா நம்ம கிட்ட அவங்க மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நிறைய நட்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, சில நேரங்கள்ல வந்து உங்க நண்பர் வந்து உங்களை பார்த்து நீ ரொம்ப மாறிட்ட, முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்களா இல்லட்டா ஒரு அக்கறைன்னு எடுத்துக்கலாமா?
1: நிச்சயமா, அதுல வந்து அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்ன ஏமா என்ன குறைய சொல்ற, இன்னும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது. நம்ம மாறி இருக்கோமா, நம்ம கிட்ட ஏதாவது மாற்றம் வந்திருக்கா, நம்ம முன்னாடி பழகினதுக்கு இப்ப பழகிறதுக்கு ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா.
0: அதுவும் இல்லாம இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னா உண்மையான நண்பர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு பிடிக்காத விஷயங்களை தான் நம்மள்ட்ட சுட்டி காட்டுவாங்க. ஏன்னா நீ உன்னை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க உண்மையான நண்பர்கள். எல்லாத்துக்கும் சரி, நீ என்ன பண்ணாலும் நீ சரி சரின்னு தலையாடுறவங்க வந்து நம்ம கூட வந்து நல்ல நண்பர்களா அவங்க வந்து கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ சொல்லுவாங்களா, ஒப்புக்கு ஜப்பானியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்முடைய தவறை சொல்லி அதுல இருந்து வெளிவர உதவுவர் தான் உண்மையான நண்பராக நமக்கு இருக்கலாம். நம்ம கூட ஃபீல் பண்ணி பார்க்கலாம், நிறைய நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, யார் நமக்கு வந்து இந்த நேரத்துல உதவி பண்றாங்கன்னு. ஆனா சிலர் வந்து எல்லாரும் உதவி பண்ணாதவங்க எல்லாம் வந்து நண்பர்கள் இல்லைன்னு ஒதுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும், அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு தகுந்தமான சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா நேரம் அதுக்கு எல்லா நேரமும் உதவக்கூடியவங்க தான் உண்மையான நண்பர்கள் சொல்லி முடியாது. இப்ப வந்து ஒரு நண்பன் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வைங்களா, எக்ஸாம் எழுதிட்டு வந்து நிக்கிறாங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அப்படி எப்படி எழுதுனேன்னு கேட்பாங்க. பரவாயில்ல ஏதோ எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, விடு கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து நட்பு வந்து பலப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன வார்த்தைகள் தான், பயப்படாத இன்னும் கொஞ்சம் கூட அடுத்த தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நண்பர் இருந்த நண்பர் வட்டாரம் இருந்தா நாளைக்குள்ள எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் கூட படிக்கலாம். அந்த மாதிரி சே இதையா நீ மிஸ் பண்ண, அதை நீ இது இருந்துல கண்டிப்பா எழுதிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சின்ன அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மைனஸான ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நாளைக்குள்ள எக்ஸாமையும் படிக்க முடியாம ஆயிரும். அந்த மாதிரி நட்புகள் வந்து கொஞ்சம் வந்து நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்றாங்கன்னே சொல்லலாம் அது. ஆனா அதை வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்றாங்கன்ட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. எல்லா நட்புகளும் எந்த நேரத்திலயும் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மனுஷங்க தான் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காரு அவரு.
1: இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எதை போயிட்டே இருக்கோம், நம்ம வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்குக்கு அந்த நண்பர்களும் சரி உறவினர்களையும் சொல்றாங்க. நட்புக்கு பிறகு உறவினர்களும் குடும்ப உறுப்பினர்கள் கூட எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்காங்க, உறவினர்களால நம்ம இலக்கு எவ்வளவு சீக்கிரம் அடையிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த விஷயத்தையும் கூட சொல்ல வர்றாங்க. இப்ப நட்புகள் வந்து நம்ம இலக்கை அடையிறதுக்கு எந்த வழியில உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு நட்பு தானே, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன விஷயம் கிடையாது அப்படின்னு கூட சொல்றாங்க. அர்த்தமுள்ள நட்புகளை விட மேலோட்டமான நட்புகள் தான் எல்லாருக்குமே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அர்த்தமுள்ள நட்புகள் கிடையாது, உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உதவுகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப இருக்கிற நண்பர்கள் யோசிங்க, எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி எப்படி இருக்காங்க, கொஞ்சம் தேவையில்லாத வம்பு பேசுறவங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி வம்பு பேசுற மாதிரி நண்பர்கள் இருக்காங்களா, உங்களை வளர்ச்சிக்கு உதவுகிறார்களா, இந்த மாதிரி நண்பர்களை பாத்துக்கோங்க. உங்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க, யாரும் உங்கள் மீது வெறுப்பு அல்லது பொறாமையோ கொள்வதாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சரியான மக்கள் உங்களை சூழ்ந்திருப்பதை உறுதி செய்வதில் நீங்கள்

தவறி இருக்கீங்க அப்படின்னு உங்க மேல குற்றம் சாட்டுங்க, அவங்க மேல குற்றம் சாட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தேர்ந்தெடுத்த நட்பு தான் தப்பு அப்படிங்கிறார். உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நிகழ வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க. உங்களுடைய வெற்றிகளை சின்ன ஒரு வெற்றி பெற்றாலும் அதை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சிறப்பிடும் போது அவங்களுக்கு வெறுப்பு அப்படிங்கறது துளியளவு ஏற்படாது அப்படின்னு. நீங்கள் வெறுப்படைந்து விட்டால் விடாமல் இருப்பதை, அதாவது நீங்க வந்து தனி

0: இடம் சேர்ந்தா சாப்பிடுவாங்க, பெஞ்சில் கூட மாற்றி மாற்றி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் வந்து வேற அடுத்த ஆசிரியர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து உட்கார்ல,
1: அது எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஏற்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும்.
0: அப்படி ரொம்ப க்ளோஸ் நட்பு. இப்போ வகுப்பில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து கிளாஸை பெருக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அது ஒவ்வொருத்தராக பெருக்கணும். இப்போ அன்னைக்கு பெருக்கிற அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பயங்கரமான சண்டை விழுந்துட்டு இருக்கு. என்ன சண்டை அப்படின்னா, அந்த பெருக்குமார் இருக்குல்ல, அந்த பெருக்குமாரை தூக்கிட்டு வர்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை, நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன் ஏதோ பிரச்சனை இல்லை, பயங்கர சண்டை. அப்போ இப்படி ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை விழுகணுன்னு ஊரே கூடி வேடிக்கை பார்க்குற மாதிரி எல்லா கிளாஸில் பிள்ளைகளும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, இவ்வளோ நாள் நான் உன்கிட்ட பழகுனது தான் என் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு, நான் உனக்கு இன்னைக்கு இந்த மிட்டாய் வந்திருந்தேன், அன்னைக்கு அந்த மிட்டாய் வந்திருந்தேன், இந்த மிட்டாய் வந்தேன், அதை வளர்த்து நீ திரும்பி இன்னைக்கு தந்துருக்கணும், அப்படிப்பட்ட நட்பா இருந்துச்சு. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுதான். இது வந்து ஒரு இளைஞன் வந்து ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலுக்கு போறான்னு வைங்களா, அவனுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ரெண்டு நண்பர்கள் கூட ஹெல்ப்புக்கு போறாங்க. ஒரு நண்பன் என்ன சொல்றான்னா, நீ நிச்சயம் செலக்ட் ஆயிடுவ, டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நண்பன் என்ன சொல்றான்னா, பயப்படாத, கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், கொஞ்சம் வா, அந்த இன்டர்வியூ நடக்கிறது முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறான். போனவன் என்ன பண்ணிட்டான், சக்சஸ் ஆகி வெளியே வந்துட்டான், வெற்றி பெற்றுட்டான், அவனுக்கு ஜாப் கிடைச்சிட்டு. ஸோ அப்போ வெளியே வந்த அந்த நண்பன் என்ன சொல்கிறான்னா, என்னை பாராட்டின நண்பனை நான் விரும்புகிறேன், அதே மாதிரி என்னை தயார்படுத்தின நண்பனை நான் மதிக்கிறேன், ரெண்டு பேருமே என்ன ஒதுக்கலை, இப்படிப்பட்ட எனக்கு நட்பு கிடைக்கிறதுக்கு வந்து நான் வாழ்க்கையில் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நட்புகள் நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்கிறது வந்து அபூர்வம் தான் இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ வந்து, ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த வலைதளங்கள்லேயே மூழ்கி இதையே நட்பாக எடுத்துக்கிட்டதுனால நிறைய நட்புகளை வந்து நம்ம இழக்க நேரிடும். நம்மளுடைய குழந்தைகளை பார்த்தோம்னா எல்லாமே வந்து இப்போ வந்து இந்த வலைதளங்கள் இது மாதிரி விஷயங்களில் மூழ்கி இருக்கிறதுனால
1: அவங்க வலைதளங்கள்லேயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. உண்மையான நண்பர்கள் நாலு பேர் இருந்தால் போதும். இப்போ அது உங்களோட அழைச்சிக்கு முக்கியமா இருக்கா இல்ல டைம் வேஸ்ட் பண்றாங்களா பாத்துக்கோங்க, அதான் ஷார்ட்டா சொல்லிட்டாங்க.
0: நிகழ்ச்சியில வந்து நேயர்களுக்கு ஒரு இடைவேளை கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று முற்பகல் 11:02 கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி பேசுங்க மக்களே பேசுங்க.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. நேயர்களே, நம்ம குமரி FM 101 இன்று மதியம் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் உள்ள கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இளம் வயதினருக்கு இதய நோய் அதிகரிக்க காரணங்கள் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.
4: வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து
7: வாசிப்பை சுவாசிப்போ. நேர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சுட்டு இருக்கோம். இலக்குகளை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்க டைம்ல, அதை எட்டி பிடிக்கிற டைம்ல, நம்ம நண்பர்கள் எப்படி இருக்கணும், நம்ம உறவினர்கள் வந்து சரியா அமைஞ்சா எப்படி அந்த இலக்கை வந்து சீக்கிரமா எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த புத்தகத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில மதிப்பு வாய்ந்த எதையும் உங்களுக்கு கற்று தந்துட்டே தான் இருக்காங்க. இப்ப நண்பர்கள்ட்ட நிறைய இருக்கு, நேர்மறையா பேசுறவங்க இருக்கிறாங்க, எதிர்மறையா பேசுறவங்க இருக்காங்க. இதுல வந்து எதிர்மறையா பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீயவர்கள் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. இப்ப அப்படி பேசுறவங்களும் அவங்க கேரக்டர் அப்படியா இருக்கு, அதை வந்து திருத்தக்கூடிய வாய்ப்பு கூட நமக்கு இருக்கும். ஆனா இப்படி இப்படி சில விஷயங்கள அனுபவம் ஏதோ நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லார்கிட்டே இருந்தும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒவ்வொரு நாட்கள் போகும்போதும் சரி, ஒவ்வொரு நிமிஷமும் சரி, சந்திக்கிறவங்ககிட்ட இருந்து எதையோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ

0: என்ன அப்படின்னா, உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் ஒன்றை சாதித்த உணர்வுடன் இருக்கும் போது மட்டும்தான் உலகில் மற்றவர்களுக்கு மகத்தான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். அப்ப நீங்க முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வெற்றி பெற்ற ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படிங்கறதா. அப்போ இதுக்கு நண்பர்கள் எந்த மாதிரி இருக்காங்க, உங்களோட நண்பர்கள் எப்படி இருக்கணும், உறவினர்கள் எப்படி இருக்கணும். இப்ப உறவினர்கள் வந்து நண்பர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிற கூடியவங்க, உறவினர்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு இது வருதுல்ல.
1: அதாவது நம்ம எங்கேயாவது இப்போ படிக்க போனாலோ ஏதோ வேலை பார்க்க போனாலோ நம்ம முதல்ல தேடுறது ஒரு நல்ல நட்பு கிடைக்குமோ அப்படின்னு தான் இல்லையா. இவர் சிறுவன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய மரத்தடியில் வந்து அப்பப்போ உட்காந்து ஓய்வு எடுப்பான். அப்போ பல வருஷத்துக்கு பின்னாடி அவன் வந்து பெரிய வாழ்க்கையில் பெரிய நிறைய பேரெல்லாம் சந்திச்சுக்கிட்டு அவனுக்குடைய காலங்களில் நிறைய பேர் அவனுடைய வெற்றிக்கு வந்தாங்க, நிறைய பேர் வசதிக்கு வந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்க டைமில் ஊருக்கு வரான். வந்தோடனே அந்த மரத்தடிக்கு திரும்ப வரான், வந்து பார்க்க. அந்த மரத்தடியில் தான் நான் சின்ன பிள்ளையில் உட்காந்துருப்பேன், அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் காட்டுறான். ஆனால் மரம் வந்து அதே இடத்துல தான் இருந்து. அப்போ அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான், எல்லாரும் மாறினாலும் நீ மட்டும் மாறவே இல்லை, அப்படி தான் இருக்க. ஏன்னா அது மரம், மரம் மாதிரி அப்படி நம்ம வாழ்க்கையில் சில நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு அர்த்தமா. நம்முடைய வந்து உயரத்தை பார்த்து வராதவர்கள், நம்முடைய நிலையை பார்த்து விலகாதவர்கள், நாம் எங்கே இருந்தாலும் நம்ம அதே மனத்தோடு ஏற்றுக்கொள்பவர்கள், இப்படிப்பட்ட நட்புகள் கிடைத்தால் அதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு வரம்னு சொல்கிறாங்க. 1000 பேரை நம்ம சந்திக்கலாம், 100 பேருடன் பழகலாம், 10 பேருடன் நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் நம் கண்ணீரை வார்த்தை இல்லாமல் புரிந்து கொள்ளும் ஒருவர் இருந்தால் அதுதான் வந்து வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய அற்புதம் சொல்கிறாங்க, அதுதான் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
0: அதே மாதிரி உறவினர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்புக்குரியவங்க வந்து நமக்கான நல்ல நோக்கங்களை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நாம் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் செழிப்பாகவும் வாழ வேணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. இப்போ ஒரு உறவினர்களால ஒரு இலக்கு ஏற்றதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு மாணவன், ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, அதை வந்து மெருகேற்றி கொண்டு வரது உறவினர்கள், நல்லபடியான ஒரு உறவினர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பையன் வந்து வாழ்க்கையில சிறப்பு அடைய முடியும் இல்லையா. இதே டைம்ல அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய ஒரு உறவினர்கள், இல்ல இது மட்டும் போதும், உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கா, இல்ல படிப்பு மட்டும் போதும், அந்த மாதிரி சிலவங்க இருப்பாங்க. அந்த படிப்புல அந்த பிள்ளைக்கு திறன் இருக்காது, ஆனா வந்து ஒரு விளையாட்டுல வந்து திறன் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து சிறப்படைந்து வருவான் இல்லையா. அந்த உறவுகள் ரொம்பவே அவசியம் தான். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் இருந்தா சிறப்பாக சீக்கிரமா நம்ம வளர்ச்சி அடைய முடியும்.
1: ஆமா, அதே மாதிரி நல்ல நண்பர்களை தேடுவதை விட நாமே ஒருத்தங்களுக்கு நல்ல நண்பரா இருந்தா என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்டினும் கேட்கலாம் நமக்குள்ளே.
0: அதாவது நம்ம நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட நம்ம யாருக்கெல்லாம் நல்ல நண்பரா இருக்கோம்,
1: இவ்வளவு நேரம் நம்ம வந்து நல்ல நட்பை தேடுங்க தேடுங்க தேடுங்கன்னு அடுத்தவங்களை தான் சொல்றோமே தவிர, நாம ஏன் ஒரு நல்ல நட்பா இருக்கக்கூடாது அடுத்த ஒரு ஆளுக்கு? அப்படி ஒரு உண்மையான நட்பா நீங்க மாறுங்களே, நீங்க வந்து ஒரு போலியான நட்பு இல்லாம நல்ல நட்பா மாறி அவங்களே நல்வழிப்படுத்துங்களே, அந்த மாதிரி சொல்றாரு. நிகழ்ச்சியில வந்து நேர்கள் வந்து இன்னைக்கு நட்புகளை தேர்ந்தெடுத்தல் எப்படிங்கிறத பார்த்தோம். நட்புகளை தேர்ந்தெடுக்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான விஷயம்தான். ஆனா நட்புகளை வந்து இது லாஸ்ட் சொன்ன மாதிரி தான், நல்ல நண்பர்களை தேடுவதை விட நாமே ஒருவருக்கு நல்ல நண்பராக இருப்போம் அப்படின்னு
0: சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேர்களே, இன்னைக்கு இதுவரைக்கும் வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சோம். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறோம். நேர்களே, நிகழ்ச்சி இதுவரை இணைந்த தோழிகள்
1: கலைமகள் பாலசுப்ரமணி,
0: ஆர் பத்மஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்
2: நடந்துடலாம். 8900909

பூவின் மொட்டுகள் போல மௌனமாக இருக்காமல் மலர்ந்த பூக்கள் போல எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருங்கள். ஓகே, இணைந்திருங்கள் குமரிஃபம் 101 உடன். நேரம் அப்படியே சூப்பர் ஆர்மியா போயிட்டு இருக்கு. நேரம் 10:33 நிமிடம் ஆகிவிட்டது. அடுத்ததா திரையிசை கேட்க போறோம். திரையிசை எல்லாம் முதலாவதாக நீங்க கேட்கவிருக்கும் பாடலின் படம் மன்மதன் அன்பு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 10:39 ஆகிவிட்டது. சின்னதா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையில வந்து ஈகோ ஈகோ வந்து சில நேரம் நம்மை காப்பாத்துற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா அதே ஈகோவை வந்து அதிகமா பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிடிச்ச மனிதர்களே நம்ம கிட்ட இருந்து தூரப்படுத்திடும். அப்படிதானே, ஒரு சின்ன சாரி சொல்ல வேண்டிய இடத்துல ஈகோவுக்காக அமைதியா இருக்க வேண்டாம். ஓகே, ஒரு நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல தயக்கம் வேண்டாம். ஏன்னா உறவுகள் ஜெயிக்கணும்னா சில நேரம் ஈகோ தோற்கணும். சரி, ஓகே, இந்த அழகான ஒரு பாடல் நம்ம கேட்கலாமா? காதலன் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அப்படி அணைஞ்சிட்டே இருங்க. நாகர்கோவில் குமரி FM 101.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குல்ல. நேரம் 10:46 ஆகிவிட்டது. இப்போ வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு நாள் முழுசாக உங்கள் கையில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்களா? ட்ராவல் பண்ணுவீங்களா? இல்லைனா ஷாப்பிங் போவீங்களா? இல்லைனா ஃப்ரெண்டோட ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அப்படியே டீ சாப்பிடலாம், இல்லைனா அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? அவசரம்லாம் பட வேணாங்க, அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க. நீங்கள் அப்படியே 1-10 ஹாய் ஸ்நேகிதியெல்லாம் என் கூட பேசலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2620024, அதுக்கப்புறம் 2902072, இணைப்பு 0964652. மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903257309. எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பரா அப்படிதான் பேச போறீங்க.

நேரம் அப்படியே சூப்பராக வந்துட்டு திரைப்பட பாடல்களோடு இணைஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குல. இப்போ வந்துட்டு ஹாய் ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய பெரிய பெரிய விஷயமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சில நேரம் ஒரு நல்ல பாடல், இல்லைன்னா ஒரு ஃபோன் கால், இல்லைன்னா பிடிச்சவங்க கிட்ட போய் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது அவ்வளோதாங்க வாழ்க்கை. சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வாழ்க்கை வந்து கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக சூப்பராக சூப்பராக அழகாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் கேட்க போகிறீங்க என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்னலே அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படியே இணைஞ்சிட்டே இருங்க. நாகர்கோவில் குமரி FM 101.1.

நேரம் அப்படியே சூப்பராக அப்படியே நம்ம குமரேஃபம் 101 நினைஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. நேரம் 10:54 ஆகிவிட்டது. ஹாய், என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நம்மளை நினச்சி யாராவது சின்னதாக ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் இல்லைன்னா ஒரு நாள் முழுக்க நம்ம மூடு அப்படியே சூப்பராக சூப்பராக மாறிடும். அப்படி தானே? என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடலே நம்ம வந்து சூப்பராகிடும். அப்படி உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒருவர் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு தேங்க்யூ சொல்லிடலாமா? ஓகே, அப்படியே சூப்பராக சிரிச்சுக்கிட்டே ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம். நேரம் 10:54 ஆகிவிட்டது. இப்போ வந்து சூப்பராக உங்களுக்கு ஒரு சாங் வந்து வந்துட்டே இருக்கு. கேட்க போகிறீங்க என்ன பாடல் அப்படின்னா, கூலி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளைஞர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,13,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 700,000 ரூபாய் மதிப்புடைய பண பரிவர்த்தனை கண்டுபிடிக்கப்பட்டு இது தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,250 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ சற்று முன் வரை 27 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குழு துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சாப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெயமீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் பிற்பகல் 11:03. காற்றில் கலந்து உங்கள் மனதில் மலர்ந்து நெஞ்சில் நினைத்திருக்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரியகம் 101 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு பயணம். இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும்
2: பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கொட்டாரம். டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் ரிசர்ச் அகாடமி கொட்டாரம். சிறந்த கல்வி,
3: விளையாட்டு, சமூக விழிப்புணர்வு கொண்ட கல்வி பெற
2: டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கொட்டாரம்.
3: தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்வில் பங்கேற்று சாதனை.
2: தேசிய அறிவியல் கண்காட்சியிலும் ஒலிம்பியாட் போட்டிகளிலும் பங்கேற்று சாதனை.
3: சிறந்த கல்வியுடன் ஸ்கேட்டிங், கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்.
2: விஜயதசமி முன்னிட்டு கல்வி கட்டண சலுகையுடன் சிறப்பு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்கால வாழ்விற்கான சிறந்த தொடக்கம்
2: டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் ரிசர்ச் அகாடமி, வட்டக்கோட்டை ரோட்,
3: கொட்டாரம், கன்னியாகுமரி. போன்
2: 8428242242. டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் ரிசர்ச் அகாடமி கொட்டாரம். சிறந்த கல்வி,
3: விளையாட்டு, சமூக விழிப்புணர்வு கொண்ட கல்வி பெற
2: டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கொட்டாரம்.
3: தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்வில் பங்கேற்று சாதனை.
2: தேசிய அறிவியல் கண்காட்சியிலும் ஒலிம்பியாட் போட்டிகளிலும் பங்கேற்று சாதனை.
3: சிறந்த கல்வியுடன் ஸ்கேட்டிங், கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்.
2: விஜயதசமி முன்னிட்டு கல்வி கட்டண சலுகையுடன் சிறப்பு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்கால வாழ்விற்கான சிறந்த தொடக்கம்
2: டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் ரிசர்ச் அகாடமி, வட்டக்கோட்டை ரோட்,
3: கொட்டாரம், கன்னியாகுமரி. போன்
2: 8428242242. வணக்கம் அன்பு நேயர்களே. எண்ணங்களில் வண்ணங்கள் சேர்க்கும் ஏற்றமிகு மாணவர் தம் சொல் திறன் ஊற்றன பொங்கும் சிறுவர் சிறப்பு நிகழ்ச்சி இது. பேசுங்க மக்களே பேசுங்க. இன்றைய பொழுதை இனிமையாக்கிட நமக்காக நிகழ்ச்சியை வழங்கிட வருகின்றனர் கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாணவ செல்வங்கள். அவங்களதான் நம்ம இப்ப சந்திக்க போறோம். பேர் என்னம்மா?
4: என் பேர் நசீஹா.
2: எந்த கிளாஸ் படிக்கிறீங்கடா?
4: 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன்.
2: இறைவணக்கம் பாடுவோமா?
4: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பக்குவப்படுத்தும் இறைவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி ஆவான். இறைவா, உன்னே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இறைவா, எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. அது நீ அருள் புரிந்தோரின் வழியாகும். அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறிதவறியோர் வழியும் அல்ல.
2: தேங்க்யூமா.
5: அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் நம் மீது கொண்டவர்தான் இறைவன். நம்மை எப்போதுமே நல்வழியில நடத்தி செல்லக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னா அது இறை அருள் தான் அப்படின்னு அருமையா இறைவனுக்கும் பாடிட்டாங்க.
2: நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு பங்கெடுத்துக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க.
6: என் பேர் பாத்திமா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: இப்ப என்ன பண்ண போறீங்கப்பா எங்களுக்காக?
6: நான் சுவையான செய்திகள் சொல்ல போறேன். இன்றைய சுவாரஸ்யம் தெரியுமா? மனிதர்கள் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 அது விண்வெளியில் சுற்றிய போது பீப் பீப் என்ற சிக்னலை பூமிக்கு அனுப்பியது. ஒரு நிமிட அறிவு. நம்முடைய மூளை தூங்கும் பொழுதும் முழுமையாக ஓய்வெடுப்பதில்லை. நினைவுகளை ஒழுங்குபடுத்துவது போன்ற பல வேலைகளை அது தொடர்ந்து செய்கிறது. உலகம் சுற்றும் தகவல். இந்தியாவில் தற்போது 18 உயர்கோள காப்பகங்கள் உள்ளன. அவற்றில் தமிழ்நாட்டை சேர்ந்த நீலகிரி மற்றும் அகஸ்திய மலை முக்கியமானவை. இன்றைய குட்டி சிந்தனை, தோல்வி என்பது முடிவல்ல, அடுத்த

0: முயற்சிக்கான அனுபவம். டெக் டச் தமிழ்நாட்டில் செப்டம்பர் 15 முதல் டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் வழங்க திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இன்றைய நல்ல பழக்கம், இன்று ஒரு சிறிய நல்ல செயலை செய்யுங்கள். ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். ஒருவருக்கு உதவி அல்லது நல்ல வார்த்தையை பகிருங்கள். சிறிய செயல், பெரிய மாற்றம். நன்றி.
1: மனிதர்களால உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் முதல் நாம தூங்கும் போது கூட நம்முடைய மூளை முழுமையா தூங்குறது இல்லையா? அப்ப கூட ஒரு சில வேலைகளை அது செய்துகிட்டே இருக்குமா? ஒரு நாள்ல நம்ம வந்து ஒரு சிறிய நல்ல செயலையாவது எப்படியாவது செய்யணும். நம்ம சிறிய செயல் அப்படின்னு நினைக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு அருமையா சொல்லிட்டாங்க.
2: சுவையான செய்திகளை சுவையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்தது யார் வரப்போறாங்க தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. கிளாஸ் சொல்லுங்க, பேர் சொல்லுங்கப்பா.
3: என் பேர் ஃபைசியா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கேன்.
4: என் பெயர் அதனியா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
5: என் பெயர் ரிஃப்கா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
6: என் பெயர் அஃப்ராஸ், நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
7: என் பெயர் அப்துல்லா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
8: என் பெயர் அப்துல் பாசித், நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும்
9: பாட்டு பாட போறோம்.

0: யாரது இவ்வளவு அருமையா பாடுறது அப்படின்னு நாமெல்லாம் சொல்றது மாதிரி சூரியன், மேகம், நிலவு, நட்சத்திரம் அப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு நாம எப்பவும் நல்லதையே செய்யணும், நல்ல குழந்தைகள் நாம தான் அப்படின்னு அருமையா பாடிட்டு போயிருக்காங்க. வாங்க உங்க பேர் சொல்லுங்க, கிளாஸ் சொல்லுங்க.
1: என் பெயர் ரிஃபான், நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, சரி. இப்ப எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்கப்பா?
1: கதை.
0: கதை சொல்ல போறீங்க, சொல்லுங்க கேப்போம்.
1: நண்பர்களே, நான் இப்ப உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகின்றேன். நல்ல நண்பன், இதுதான் கதையோட தலைப்பு. ஒரு நாள் ஒரு சிறுவன் பள்ளிக்கு சென்று கொண்டு இருந்தான். வழியில் ஒரு சிறிய பறவை கீழே விழுந்து கிடந்தது. சிறுவன் உடனே அந்த பறவையை எடுத்து அதற்கு தண்ணீர் கொடுத்தான். சிறிது நேரத்தில் பறவை சுறுசுறுப்பாகி பறந்து சென்றது. அடுத்த நாள் அந்த பறவை ஒரு சிறிய பழத்தை சிறுவனிடம் கொண்டு வந்து கொடுத்தது. சிறுவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன புரிகிறது என்றால், நாம் பிறருக்கு உதவி செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும்.
0: ஒருத்தருக்கு நாம வந்து உதவி செய்தோம் அப்படின்னா, அந்த செய்த உதவி என்னைக்குமே வீண் போகாதுப்பா, நம்ம கிட்டயே மறுபடியும் அது திரும்பி வரும் அப்படின்னு அருமையான கருத்தை கதை மூலமா சொல்லிட்டு போயிருக்காங்களே. நல்ல நண்பன் குட்டி கதை கேட்டாச்சு, அடுத்தது என்ன சொல்ல போறாங்க? வாங்கம்மா, பேரு சொல்லுங்க, கிளாஸ் சொல்லுங்கடா.
2: என் பேர் அனாமிகா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: என் பெயர் ஐஷா ரீமா, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
4: என் பெயர் அஃப்ரா ஃபாத்திமா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
5: என் பெயர் மேபின் ஜெபிஷா, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
6: என் பெயர் ஆமினா சாதிக், நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: என்ன பண்ண போறீங்கடா?
7: தேச பாடல் பாட போறோம்.

0: மலரட்டும்.
1: மலரோடு மலர் மகிழ்ந்தாடும் வேளை நம் மனங்களும் மலராக விரியட்டும் அப்படின்னு பாடல் வழி சொல்லியிருக்காங்க. சூப்பர்ல. அடுத்தது என்ன சொல்ல போறீங்க, யாரெல்லாம் வந்திருக்கீங்க, நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமா?
2: என் பேர் உமேசா, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: என் பேர் ஹம்தன் ஃபரிஹா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
4: என் பேர் நாகூர் மீரா, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
5: என் பேர் ஷோகௌதம், நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: இப்ப என்ன பண்ண போறீங்கடா?
2: நகைச்சுவை. டே, காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவ?
3: முதல்ல கண்ணை திறப்பேன்,
2: அதுக்கப்புறம்
3: போனை திறப்பேன்.
2: போன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா?
3: முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமா, போன் சார்ஜ் போடுற வரைக்கும்.
2: சாப்பிடும் போது கூட போன் பாத்துட்டு இருப்பியே?
3: ஆமா, அம்மா சாப்பிடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்.
2: அப்போ
3: வைஃபை பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டா மட்டும் உடனே கேட்பேன்.
2: நம்ம வாழ்க்கையில போன் ஒரு பகுதி அடிச்சு போல.
3: போன் வாழ்க்கைன்னு ஒரு பகுதி இல்ல.
2: அப்போ
3: இப்போ வாழ்க்கையே போனோட ஒரு பகுதி.
4: எக்ஸாம் இன்னும் ஒரு வாரம் தானே?
3: ஆமா, அதனாலதான் இன்று முதல் படிக்க போறேன்.
4: இன்னைக்கா? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போற?
3: 6 மணிக்கு.
4: காலை 6 மணியா?
3: இல்ல, அடுத்த டேர்ம் 6 மணிக்கு.
4: நோட்ஸ் எல்லாம் ரெடியா?
3: ரெடி.
4: படிச்சிட்டியா?
3: இல்ல, நோட்ஸ் மட்டும் தான் ரெடி.
4: எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணுவ?
3: க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டு கடவுளை பார்ப்பேன்.
4: ஆன்சர் தெரியலையா?
3: இல்ல, கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும். காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க?
4: படிச்சிட்டு இருக்கேம்மா.
3: என்ன படிச்ச?
4: வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்.
3: போன கொஞ்சம் வைக்கிறியா?
4: சரி அம்மா.
3: அப்போ போய் படி.
4: போன் இல்லாம எப்படி படிக்கிறது?
3: புத்தகம் இருக்குல்ல,
4: அதுல வைஃபை பாஸ்வேர்டு இருக்கா?
1: நகைச்சுவை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. யாரெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
6: என் பேர் ஜே ஏஞ்சலின் ஷெக்கினா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
7: என் பேர் ஏ அனிஷா முஃப்ரிதா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
8: என் பேர் உஸ்மான் ஹாரிஸ், நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
1: என்ன பண்ண போறீங்கப்பா இப்போ?
6: நாங்க இப்போ சுதந்திரம் போராட்ட வீரர்கள் பற்றி ஒரு சிறிய உரையாடல் பண்ண போறோம்.
7: நம்முடைய நாடு இன்று சுதந்திரமாக இருக்கிறது, ஆனால் இந்த சுதந்திரம் எளிதாக கிடைத்ததா?
6: இல்லை, எண்ணற்ற தியாகிகளின் போராட்டத்தாலும் தியாகத்தாலும் தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது.
7: மகாத்மா காந்தி அஹிம்சை வழியில் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்.
6: ஆம், செய் அல்லது செத்து மடி என்ற உறுதியுடன் மக்களை ஒன்றிணைத்தார்.
8: சுபாஷ் சந்திர போஸ் பற்றி தெரியுமா?
6: தெரியும். நீங்கள் எனக்கு ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று வீர உணர்வை தூண்டினார்.
8: தமிழ்நாட்டின் வீரர்களை மறக்க முடியுமா?
6: நிச்சயமாக முடியாது. தந்தை பெரியார், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், திருப்பூர் குமரன் போன்றோர் நாட்டிற்காக போராடினர்.
7: திருப்பூர் குமரன் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடியே உயிர் தியாகம் செய்தார் அல்லவா?
6: ஆம், அதனால் தான் அவர் கொடி காத்த குமரன் என்று போற்றப்படுகிறார்.
7: அவர்கள் நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள்.
6: இப்போது அந்த சுதந்திரத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை.
9: வீரர்களின் தியாகத்தை நினைவில் கொள்வோம், நாட்டின் ஒற்றுமையை காப்போம், இந்தியாவை உயர்த்துவோம்.
1: சுதந்திர போராட்ட வீரர்கள் உரையாடல் அருமைப்பா. இன்னைக்கு நாம சுதந்திர காற்ற சுவாசிக்கிறதுக்காக அன்னைக்கே பல போராட்டங்களை நடத்தி தங்களுடைய இன்னுயிரை தியாகமா தந்திருக்காங்க. அந்த தியாக சுடர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி ரொம்ப அருமையா சொன்னாங்க. பேர் சொல்லுங்கடா.
10: என் பெயர் ரிஸ்கா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்றைய விழிப்புணர்வு தகவல்: போன், இன்டர்நெட், AI மற்றும் நீட். போனை தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்துவோம். இன்டர்நெட்டில் வரும் ஃபேக் மெசேஜஸ், சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ், ஸ்கேம்ஸ் ஆகியவற்றில் கவனமாக இருப்போம். OTP மற்றும் பாஸ்வேர்டை யாரிடமும் பகிரக்கூடாது. AI நமக்கு உதவும் ஒரு சிறந்த கருவி, ஆனால் அது தரும் தகவல்களை சரிபார்த்து நமது சொந்த சிந்தனைகளையும் பயன்படுத்த வேண்டும். அதே போல் நீட் போன்ற போட்டி தேர்வுகளில் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புவோம். வதந்திகளை நம்பாமல் சரியான வழிகாட்டுதல் பெறுவோம். போனை பொறுப்புடன் பயன்படுத்துவோம். இன்டர்நெட்டில் விழிப்புடன் இருப்போம். AI அறிவுடன் பயன்படுத்துவோம். உண்மையான தகவல்களை தேடுவோம், விழிப்புடன் இருப்போம். நன்றி.
1: எப்பவுமே வாழ்க்கையில விழிப்புணர்வு தேவைதாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் விழிப்புணர்வு தேவைதான். என்னவெல்லாம் நம்ம செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு விழிப்புணர்வு தகவல்கள் மூலமா அருமையா சொல்லிட்டாங்கல்ல.
11: நல்லா இருந்தது விழிப்புணர்வு தகவல்.

0: பேர் சொல்லுங்கடா.
1: நான் ஆயிஷா, 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: என் பெயர் அக்ஷயா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: என்ன பண்ண போறீங்கடா?
2: கவிதை சொல்ல போறோம்.
1: பள்ளி என்பது கட்டிடம் அல்ல, கனவுகள் பிறக்கும் இடம். பள்ளி என்பது கட்டிடம் அல்ல, கனவுகள் பிறக்கும் இடம்.
2: புத்தகம் என்பது காகிதம் அல்ல, புது உலகம் காட்டும் ஜன்னல். புத்தகம் என்பது காகிதம்.

0: ஜன்னல். புத்தகம் என்பது காகிதம் அல்ல, புது உலகம் காட்டும் ஜன்னல்.
1: ஆசிரியர் என்பவர் பாடம் கற்பிப்பவர் அல்ல, வாழ்க்கையின் பாதையை காட்டுபவர். ஆசிரியர் என்பவர் பாடம் கற்பிப்பவர் அல்ல, வாழ்க்கையின் பாதையை காட்டுபவர்.
0: நண்பர்கள் என்பது பெயர்கள் அல்ல, நம் நினைவுகளின் இனிய பக்கங்கள். நண்பர்கள் என்பது பெயர்கள் அல்ல, நம் நினைவுகளின் இனிய பக்கங்கள்.
1: இன்று நாம் மாணவர்கள் நாளைய நாட்டின் தூண்கள். இன்று நாம் மாணவர்கள் நாளைய நாட்டு தூண்கள்.
0: இன்றைய உழைப்பு நாளையை வெற்றி. இன்றைய உழைப்பு நாளையை வெற்றி.
1: கனவுகளோடு கற்போம், நம்பிக்கையோடு வளர்வோம்.
2: கவிதைகள் எல்லாமே அருமைப்பா. பள்ளி அப்படிங்கறது நாம கல்வி கற்கக்கூடிய இடம் இல்ல, நம்மளை உருவாக்கக்கூடிய இடமே அதுதான். புத்தகம் அப்படின்னா நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லுவோம், நம்முடைய அறிவை வளர்க்கவும் உதவுதுன்னு சொல்லுவோம். ஆனா புத்தகம் என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு முன்னாடியே குருவை தான் கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களோட பெருமை என்ன அப்படின்னும், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் நமக்கு துணையாக நிக்கிறது உண்மையான தோழர்கள் தான். அந்த நண்பர்கள் பத்தியும் அருமைய கவிதை சொல்லிட்டாங்களே.
3: பேர் சொல்லுமா?
4: என் பேர் ஏஞ்சலின் ஷாரன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: என்ன பண்ண போறடா இப்போ?
4: திருக்குறள் சொல்ல போகிறேன்.
3: சொல்லுங்க.
4: கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன்னில்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். சேர்க்கரிய சேவார் பெரியர் சிறியர் சேர்க்கரிய செய்கள் ஆகாதார். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணகமும் ஆற்றல் அறிது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும். நன்றி.
2: திருக்குறள் அப்படிங்கிறது ஐயன் வள்ளுவன் தந்த வான்மறை. அதுல இல்லாத கருத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் திருக்குறள்ல அடங்கி இருக்குங்க. அப்படி வாழ்க்கைக்கு நல்வழி காட்டக்கூடிய ஐயன் வள்ளுவ பிறந்தகையோட திருக்குறள் அத்தனையும் தித்திக்கும் வண்ணம் அருமையா சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள்.
5: என் பேர் ரைஃபா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாரதியார் பாட்டு படிக்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிஞ்சிருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிஞ்சிருக்கலாகாது பாப்பா. காலை எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல பாட்டு. காலை எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு, என்ன வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா.
2: பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அவரோட பாடல என்ன அருமையா பாடிட்டாங்க.
6: என் பேரு கதிஜா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். கனவு காணுங்கள் கனவு காணுங்கள், கனவே சிந்தனையாக மாறும், சிந்தனையே செயல்பாக மாறும். முயற்சி கனவு உழைப்பு இந்த மூன்றும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். படிப்பு மூளைக்கு உணவு போன்றது. சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் சூரியனை போல எரிய வேண்டும். எளிமையாக இருங்கள், உண்மையாக இருங்கள்.
2: கனவு காணுங்கள் கனவு காணுங்கள், படிப்பு மூளைக்கு உணவு, எளிமையாக இருங்கள் உண்மையாக இருங்கள். என்ன ஒரு யதார்த்தமான நல்ல கருத்துக்கள் இல்லையா?
7: என் பெயர் விஷ்மிகா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றி பேச போகின்றேன். வணக்கம். நமக்கு இயற்கை என்ன செய்தது என்று கேட்பதை விட இயற்கைக்காக நாம் என்ன செய்தோம் என்று சிந்திப்போம். ஒரு மரத்தை நட்டால் அது நமக்கு நிழல் மட்டும் தரவில்லை, சுத்தமான காற்றையும் மழையையும் பல உயிரினங்களுக்கு வாழ்விடத்தையும் தருகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒரு நாள் செய்யும் செயல் அல்ல, அத்தினமும் நாம் கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு. ஒரு மரம் 1000 நன்மைகள். இயற்கையை காப்போம், நம் எதிர்காலத்தை காப்போம். நாம் வாழும் இந்த பூமி நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், உணவு தரும் நிலம், நிழல் தரும் மரங்கள் என நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இயற்கை நமக்கு வழங்குகிறது. ஆனால் இன்று மனிதர்களின் செயலால் சுற்றுச்சூழல் பல வழிகளில் பாதிக்கப்படுகிறது. மரங்கள் அழிக்கப்படுகின்றன, பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்துகிறது, தண்ணீர் வீணாகப்படுகிறது, காற்று

0: மற்றும் மாசுப் பிடிக்கின்றன. இதனால் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள் மற்றும் பல உயிரினங்களுக்கு பாதிக்கப்படுகின்றன. அப்படியானால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் என்ன செய்யலாம்? முதலில் மரங்களை நட்டு வளர்ப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து துணி பைகளை பயன்படுத்துவோம், தண்ணீரை வீணாக்காமல் சேமிப்போம், தேவையில்லாத நேரங்களில் மின் விளக்குகள் மற்றும் மின்சாதனங்களை அணைப்போம், குப்பைகளை கண்ட இடங்களில் வீசாமல் குப்பைகளை முறையாக பிரித்து அகற்றுவோம். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்படுத்தும். இயற்கை நமக்கு சொந்தமானது அல்ல, அதை அடுத்த தலைமுறையிடமிருந்து நாம் கடன் வாங்குகிறோம். எனவே இயற்கையை நேசிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி.
1: இயற்கை நமக்கு என்ன செய்தது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க, இயற்கைக்கு நாம என்ன செய்தோம் அப்படின்னு நாம நினைக்கணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நமக்கு இறைவன் தந்த இனிய வரம் தான் இயற்கை. சுற்றுச்சூழலை கெடுக்காம இருப்பதே நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நலம் தரும், நன்மை பயக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை.
2: நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். கனவு காணுங்கள், உழைத்தால் உயரலாம். தோல்விதான் வெற்றியின் முதல் படி. நேர்மையாக வாழுங்கள். கல்விதான் சிறந்த சொத்து.
1: அப்பப்பா, அருமையா சொன்னாங்களே. தோல்வியே வெற்றியின் முதல் படி, நேர்மையாக வாழுங்கள், கல்வியே சிறந்த சொத்து. ஆமாங்க, எவ்வளவு ஒரு உண்மையான வரிகள். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி. இதுவரைக்கும் இறை வணக்கம், சுவையான செய்திகள், பாடல், திருக்குறள், நகைச்சுவை, கதை, கவிதை, விழிப்புணர்வு தகவல்கள் அப்படின்னு அசத்திட்டாங்க அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கொட்டாரம் பள்ளி மாணவ செல்வங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கிய பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கொட்டாரம், டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் ரிசர்ச் அகாடமி கொட்டாரம். சிறந்த கல்வி,
3: விளையாட்டு, சமூக விழிப்புணர்வு கொண்ட கல்வி பெற
1: டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கொட்டாரம்.
3: தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்வில் பங்கேற்று சாதனை.
1: தேசிய அறிவியல் கண்காட்சியிலும் ஒலிம்பியாட் போட்டிகளிலும் பங்கேற்று சாதனை.
3: சிறந்த கல்வியுடன் ஸ்கேட்டிங், கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்.
1: விஜயதசமி முன்னிட்டு கல்வி கட்டண சலுகையுடன் சிறப்பு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்கால வாழ்விற்கான சிறந்த தொடக்கம்
1: டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் ரிசர்ச் அகாடமி, வட்டக்கோட்டை ரோட்,
3: கொட்டாரம், கன்னியாகுமரி. போன்
1: 8428242242. நிகழ்ச்சி தொகுப்பு ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு டிராவல். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரியவம் 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

எனக்காக ஒரு நாள், எனக்கே எனக்காக ஒரு நாள், எனக்கு மட்டும் அந்த நாள் கிடைச்சா போதும். அந்த நாள்ல இன்னெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நமக்கு. சில நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், எனக்குன்னு ஒரு நாள் கிடைக்கணும், எங்கேயாவது தூரமா நான் போய் தனியா இருந்து நான் மட்டுமே இருக்கணும் அந்த உலகத்துல. அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ள பெண்களா நீங்கள்.

அபினவாங்க இன்னைக்கு ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதியை பெண்களுக்கான ஒரு நேரலை நிகழ்ச்சியில வேற எந்த நாளும் இல்ல, இந்த நாள் தான் இன்னைக்கு தான் ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதியை நமக்கு பெரியப்பம் 101ல. எனக்காக ஒரு நாள், ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு பிடித்தபடி வாழ வாய்ப்பு கிடைத்தால் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு பேசலாம். ஜாலியா கூட பேசலாம். நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா பண்ணணும், எங்கேயாவது போய் சத்தமா கத்தணும், இந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கும்ல, அது கூட நீங்க சொல்லலாம். நம்ம பண்பலையில உங்களுடைய என்ன கருத்துக்களை வந்து பகிர்றதுக்கு தான் இது நிகழ்ச்சி. காத்திருக்காங்க நம்ம நிலைய அறிவிப்பாளரும். எனக்காக ஒரு நாள் அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு எங்களுக்காக ஒரு நாள் செலவழிச்சு சொல்லலாமே. இதுக்காக நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணில் கூட நீங்க வரலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.5.

0: ஏனெனில் காலை நேர பரபரப்பு அப்படியே குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் மதிய நேரம் வரக்கூடிய டைம், ஒரு சிறப்பான நேரம்னு கூட சொல்லலாம். இந்த நேரம் இப்போது தெரிஞ்சுக்கலாமா? நேரம் 11:30. இந்த நேரத்துல என்ன வரும்? குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி தாங்க. இதற்கான தொலைபேசி எண்களும் ஏற்கனவே நாங்கள் ஞாபகப்படுத்தின அதே அலைபேசி தொலைபேசி எண்கள் தான். 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணை வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணையும் நீங்க வரலாம். டாபிக் என்ன அப்படின்னு முதலே சொல்றோம். ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா? தலைப்பு என்ன தலைப்பு அப்படிங்கறத யோசனை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம நாள்ல நம்ம கூட பயணிக்க போகக்கூடிய அந்த அழகான கேள்வியோடு இன்று நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றியிருக்கிறதா? சில வார்த்தைகள்ல ரொம்ப சின்னதா கூட இருக்கும், ஆனா அந்த வார்த்தைகள் நம்ம மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிளா, கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னால முடியும், நீ சூப்பரா செஞ்சிருக்க, நான் உன்ன நம்புறேன், இப்படி யாரோ ஒருத்தங்க ஒரு சின்ன வார்த்தை நம்ம மனசுல பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கலாம். ஒரு நல்ல சொல் மனசுக்கு மருந்தா கூட இருந்திருக்கலாம், ஒரு சோர்வுக்கு ஓய்வா கூட இருந்திருக்கலாம், ஒரு தோல்விக்கு நம்பிக்கையா கூட இருந்திருக்கலாம், சில நேரங்கள்ல ஒரு வாழ்க்கையின் திசையையே மாற்றி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை உங்க வாழ்க்கையிலும் இருக்குதா? அந்த வார்த்தையை யார் சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க, அந்த வார்த்தையை உங்ககிட்ட கொண்டு சேர்த்த மாற்றம் என்ன, அத குமரி பண்பலையோடு ஷேர் பண்ணுவாங்க. ரெடியா இருப்பீங்களா? நேர்லே டாபிக் சொன்ன உடனே நேர்கள் வந்துட்டாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், குமரி பண்பலை, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? நேயர்கள் வராங்க, வந்துட்டு அந்த இணைப்பு வந்து அவங்களுக்கு கட்டாயிட் போயிடுச்சு. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்காங்க. ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு கொடுத்திருக்கோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல சொல் ஒண்ணு, ஒரு மனிதன் சொல்லியாச்சு, அது ஒண்ணு ஒரு வாழ்க்கையே மாற்றி இருக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை நான் இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கேன். உண்மையா இரு, நேர்மையாயும் ஒழுக்கமாயும், இந்த மூணு ஒரு மனிதன்ட்ட இருந்தாச்சு உண்டுமானா, உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதரும் தரம் என்றைக்குமே உயர்ந்துதான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தரம் உயர்ந்துதான் காரணமே எங்க அப்பா சொன்ன தாரக மந்திரம் தான். இது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள், ஒவ்வொரு சொல் சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. அதன்படி நம்ம ஒழுக்கமான் வாழ்ந்தாச்சு உண்டுமானா,

0: என்னைக்குமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு செல்லலாங்கிறது தான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில வந்து
0: அந்த சகோதரிக்கு நன்றியம்மா நன்றி.
1: நிகழ்ச்சியில வந்து முதல் நேரா வந்து அருமையா பேசுனீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. அது நேயர் வந்து அழகாக சொன்னாங்க, அவங்களுடைய தந்தையார் சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து வாழ்க்கையில வந்து நான் நல்லதா மாறி இருக்கிறதுக்கு காரணம்னு. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செவரிமாள் வடக்கு கோணம்.
1: ஏதோ ஒரு நல்ல சொல் உங்ககிட்ட மாட்டி இருக்கு போல இருக்க.
2: அம்மா அப்பா சொல்றது எல்லாமே நமக்கு அப்படிதானே
1: மேம்? ஆமா ஆமா ஆமா. சரி, அத எந்த வார்த்தை உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை வந்து எங்க நாளை மாற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து தேவை இல்லையா, நம்ம வாழ்க்கையில வந்து யாராவது வந்து இப்படி சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க கிட்ட இப்படி சொல்லும் போது அந்த நாள் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
2: நன்றி மேம்.
1: நேர்கள் வந்து அருமையா பேசிட்டே இருக்காங்க, அதாவது ஒரு நல்ல சொல் வந்து என்னுடைய நாளை வந்து மாற்றிட்டே இருக்கு, என்னுடைய தாய் தந்தை சொன்ன சொல் வந்து நாளை மாற்றிட்டே இருக்கு, கவலைப்படாத எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய நாளை மாற்றுச்சு அப்படின்னு அந்த நேயர் சொன்னாங்க. அடுத்து நேரை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார், அதாவது ஒரு நல்ல சொல் உங்களுடைய நாளை மாற்றி இருக்கிறதா?
3: புதப்பாண்டி ஒரு அம்மா கூட
1: நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம்,
1: வணக்கம், குமரி பண்பலை, யார் பேசுறீங்க சார்?
4: கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார், ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா?
4: கண்டிப்பாக ஒரு நல்ல சொல் என்னுடைய நாளை மட்டும் வாழ்க்கையே மாற்றிட்டு
1: இருக்கேன்.
4: அதாவது நான் வந்து அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வந்து டைம்ல வந்து ஆசிரியர்கள் வந்து எனக்கு சொல்லி தரது என்னன்னா, நேர்மையா இரு, நேர்மையா இருங்கிற ஒரு நல்ல சொல்லிருக்காங்க. அது பிரகாரம் நான் வந்துட்டு எல்லா காரியங்களையும் செஞ்சு வாரதுல வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு அது வந்து என்னுடைய வாழ்க்கையை அது நல்லபடியாக மாற்றி நல்ல இனிய வாழ்வை கொடுத்து வருகிறது. ஆமா,
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
4: நன்றி, நன்றி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், குமரி பண்பலை, யார் பேசுறீங்க?
5: வணக்கம், நலம் நலமரியாவல், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா?
5: மாற்றி இருக்கிறது. பெரியாரே துணைகள். ஆமா, நாம வந்து குட்டி பசங்க கூடதான் மட்டும் நம்ம பருவத்துல உள்ளவங்க கூடதான் வந்து நடக்கணும், ஓடணும், பேசணுங்கறதெல்லாம் நிச்சயம் இல்லை. பெரியவர் ஒருத்தனே துணை கொள்ள வேண்டும். அவங்க நிறைய அனுபவம் மிக்க பாடங்களை நமக்கு சொல்லி தருவாங்க, தடம் பதிச்சு தருவாங்க, தடையை நமக்கு போட்டு விடுவாங்க பாத்தீங்களா.
1: ஆமா,
5: அதனால பெரியாரை துணைகள் சொல்லுங்கிறது இந்த அளவு எனக்கு வந்து அந்த ஒரு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கிறது.
1: சரி, அந்த வார்த்தையை வந்து நீங்க கடைபிடிச்சிட்டே இருக்கீங்க தினமும்.
5: கடைபிடிச்சிட்டுதான் இருக்கிறேன். ஆமா, நான் எங்க பண்ணாலும் அந்த பெரியவங்க வந்து ஏதாவது சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட அதை கேட்டு நடந்துக்குவேன், அப்புறம் அவங்ககிட்ட பொருள்பட அதையே விலாவாரியாக விவரிக்கவும் சொல்வேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார்.
5: நாம இன்னொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் தானே?
1: அது கரெக்ட், அது கரெக்ட். நம்முடைய நம்ம கூட பழகிறவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம்.
5: ஆமா ஆமா ஆமா ஆமா, அதாவது கட்டது கைமண் நடந்த மாதிரி அப்புறம் கல்வி மாதிரிதான், அதோ கல்வி அல்ல அல்ல குறையாது தானே. அதே மாதிரி அறிவுரையும் அல்ல அல்ல நம்ம இன்னொருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் குறையாது, நமக்கு நிறைய வந்து நம்ம மெமரியில ஏற்றி வச்சுக்கலாம்.
1: ரொம்ப அருமையா பேசுனீங்க சார், நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
5: நன்றி, வணக்கம்.

நேரம் 11:38. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றது, எல்லாம் சரியாகும் போங்க அடுத்து நடக்க இருக்க வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்றது, இது போன்ற மனசுக்கு ஊக்கமூட்டுற ஒரு நல்ல சொல் ஒரு ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ஆனா அதோட மதிப்பு ரொம்ப அளவிட முடியாதது. அதை பத்தி தான் நம்ம நேர்கள் குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்காங்க. நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இப்ப ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாமா? இது தாம் தூம் திரைப்பட பாடல். Yeah.

0: நிவாரணம். அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. புதிய நாள் புதிய நம்பிக்கையோட, குட் வைப்ஸ் குட் ஸ்மைல்ஸோட உங்க நாளின் டிராவலர், நம்பிக்கையான நட்பு இது நாகர்கோவில் ரேடியோ. குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்குதா அப்படின்னு பேசிட்டே இருக்கோம். அடுத்ததா ஒரு நேர் வந்து லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க? ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க. ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா?
3: ஒரு நல்ல சொல்லுன்னு சொல்லியது எங்க அப்பா சொன்ன சொல், நல்ல சொல். என்ன கேட்டால், உழைப்பு இருக்கணும், உழைப்பு வேணும். தினமும் நம் வாழ்க்கையில் உழைப்பு தான் நமக்கு கை கொடுக்கும். உண்மையான உழைப்பு வேணும். செட்டளவு தங்கம் இருந்தாலும் அதை செதுக்கி செதுக்கி தின்னும் போது அது குறைஞ்சு கொடுத்துடும். அதே நேரத்துல நம்ம உழைப்பு அதே கூட இருந்தால் நம்ம அந்த செட்டளவு தங்கமும் இருக்கும். நம்ம உழைப்பு தானே.
2: நீங்க வந்து அந்த செத்தளவுன்னு சொல்றது வந்து சின்ன அளவு இல்லையா? சின்ன அளவு, சின்ன அளவு தானே செத்தளவுன்னு சொல்றது. கொஞ்சம் சின்ன அளவு வந்து, சின்ன அளவு வந்து சிறிய அளவு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா அப்படி ரொம்ப ஜாலியா உட்கார்ந்துடலாம் அப்படிங்கறத வந்து வேண்டாம், உழைப்பு வேணும் அப்படின்னு உங்க அப்பா சொல்லிருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையா? சரி, ரொம்ப நன்றிமா, அருமையா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்கு நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? நேயர்கள் வந்து ஒரு ரெண்டு இணைப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது போல, அந்த இணைப்புல வர்றாங்க, அந்த இணைப்பு வந்து சரியா கிடைக்க மாட்டேங்குது. வணக்கம், யார் பேசுறீங்க? வாங்க வாங்க வாங்க, சொல்லுங்க. அதாவது ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம் நிகழ்ச்சியில, அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க.
4: கண்டிப்பா மேம், அதாவது எனக்கு ஒரு நல்ல சொல் வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கேன் மேம். உதாரணத்துக்கு, நீ இன்னைக்கு எடுக்கிற காரியம் உனக்கு சூப்பரா கை கூடும் அப்படின்ட்டு நீ யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது குறிப்பிட்டு என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இந்த டே வந்து உனக்கு சூப்பரா அமையும், விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு காலங்காத்தால எழுந்த எனக்கு ஆசீர்வாத வார்த்தைகள் அப்படிங்கறது கொடுப்பாங்க. ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
2: இல்ல, அது வேற யாரு சொல்லாட்டாலும் வீட்டுல உள்ளவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நாளே வந்து ரொம்ப ஹாப்பியான மாதிரி இருக்கும் இல்லையா?
4: ஆமா. அப்புறமா எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, சுயம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு. அந்த வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சும்மா இருக்கும் போது சந்தோஷத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும், அந்த ஒரு வார்த்தை ஜெயம் உண்டாகட்டும், அது வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் கூட சொல்லுவேன் மேம்.
2: ஜெயம் உண்டாகட்டும், சுயம் உண்டாகட்டும் இல்லையா?
4: அதேதான்.
2: ரொம்ப அருமையா பேசுனீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்கு நன்றி.
4: நன்றி.
2: குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில வந்து நேர்கள் வந்து அருமையா பேசிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கேள்வி இதுல வந்து நம்ம கேட்டுக்கலாமா? இப்ப வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய தோல்வியில இருக்கா, அப்ப வந்து என்ன செய்வீங்க நீங்க? பரவாயில்ல, விடுங்க, இதுதான் லைஃப், அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதல், ஒரு சின்ன ஆறுதல் சொன்னோம்னா அது வந்து அவங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அன்னைக்கு நாளையே அவங்களுக்கு மாத்திருக்கும். இந்த மாதிரி அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க விஜயாமா, அதாவது ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா?
5: ஆமா மேடம், எங்க பெரிய மாமி சொல்லுவாங்க அடிக்கடி, காய்க்கிற மரத்துல கல்லடி படத்தான் செய்யும்.

0: எதுக்காக அந்த மரம் காய்க்காமலா இருக்குன்னு கேட்பாங்க. அது
1: சரி.
0: என்ன, நம்ம லேசா சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் நல்லா மனசு கஷ்டப்படுவேன். அதனால வாழ்க்கையா இருந்தா இப்படிதான் இருக்கமா, நீ இதெல்லாம் கடந்து போன, இப்ப சின்ன பிள்ளை உனக்கு கஷ்டமா தெரி போக போக புரிஞ்சுடுவான் பவ. அந்த ஒற்றை வார்த்தை நிறைய கஷ்டங்களுக்கு எனக்கு தூண் மாறி நிக்க மாட்டோம். நம்ம இதுக்காக சலிச்சுக்கிட்டா அடுத்துல எழும்புது எப்படிங்கும் போது அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். அந்த மரம் காய்க்காமல் இருந்து மீண்டும் கல்லடி படுவேன் அது ஒதுங்க இல்லையா, அத போல நம்ம விழுந்தாலும் இழவங்க ஒரு எண்ணம் எனக்கு ஒரு தைரியத்தை தரும். அந்த
1: நம்ம இப்ப வந்து வாழ்க்கையில வந்து நிறைய சோர்வான நேரங்கள் வரும். நம்ம மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய நேரங்களை விட சோர்வான நேரங்கள் இருக்கும். அந்த நாளே ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த டைம்ல வந்து ரொம்ப பெரிய நீண்ட அட்வைஸ் கூட யாரும் நமக்கு தர வேண்டாம். ஒரே ஒரு சின்ன வார்த்தை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போதும், நம்ம அப்படியே ஃப்ரெஷ் ஆகி எழுப்பி அடுத்த வேலைக்கு போயிருவோம் இல்லையா. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எல்லாருக்குமே தேவை. இந்த வார்த்தைகளை நாமளும் அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் சிறப்பா இருக்கும் இல்லையா. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றிமா.
0: நன்றி மேம், நன்றி.
1: இருந்து நேர்கள் வந்து ஒரு நல்ல சொல் நாளை மாற்றி இருக்கிறதா அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில நேர்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாமா?
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமர்க், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

குமரி எஃப்எம் 101. பண்பலை 101 இருந்து நேர்கள் குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து நேர்கள் வந்து ராவணன் திரைப்பட பாடல் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில வந்து ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா அப்படின்னு பேசிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில வந்து அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், நல்லா இருக்கும் சார். நீங்க ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா? நீங்க வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க, உங்க அம்மா அப்பா சொன்ன விஷயங்கள் சொன்னீங்க, கொஞ்சம் கேட்டு நமக்கு, அதாவது உங்களுடைய இணைப்பு வந்து தெளிவா இல்ல. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. ஆர்வமா பங்கெடுத்திருக்கீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. ஆமா, ரெண்டு பேர், ரெண்டு கிடைக்கல, நிறைய நேர்களுக்கு வந்து தகராறா இருக்கு. ஆனா ஒன்னு ரெண்டு பேர் அதுல பேசினாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி. நிறைய நேர்கள் வந்து குமரி பண்பலையோட நேர நிகழ்ச்சியில வந்து ரெண்டு இணைப்புல வந்திருக்காங்க. ஆனா அந்த இணைப்பு வந்து சரியா தெளிவா வந்து கிடைக்கல. அதனால இருந்த நேர்கள் வந்து பகிர்ந்த அனுபவங்கள்ல வந்து ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல சொல் ஒரு நினைவாக இருக்கிறது அப்படிங்கறதா, ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அப்படிங்கறதா. ஒரு சில சமயம் வந்து பல ஆண்டுகளுக்கு பின்னாடியும் நினைவுல நிக்கக்கூடிய அந்த இனிய சொல்கள் வந்து அந்த மாதிரி நல்ல சொல் வந்து இருக்கிறது அப்படிங்கறதா. அதனால வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், இன்னைக்கு குறைஞ்சது ஒருத்தர்கிட்டையாவது, நம்ம கிட்ட இருக்க பக்கத்துல இருக்கவங்க கிட்டையாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்வோமா? அது என்ன வார்த்தையா இருக்கலாம்? கவலைப்படாதீங்க, உங்களால முடியும். இப்படி ஏதாவது நீங்க சொல்ற அந்த சின்ன சொல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். இதுவரை நேர்கள் இணைந்தது குமரி.

காலையுடன் நேரலையில் நிகழ்ச்சியோடு இணைந்த அனைவருக்கும் நன்றி. இது உங்கள் குமரி FM 101. உங்களுடன் இதுவரை நிகழ்ச்சியில் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. வணக்கம் நேர்களே, நன்றி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் நண்பகல் 12 மணி. புன்னகையும் கைகோர்க்கும் இனிய நாகர்கோவில் வானொலியின் குமரி எஃப்எம் 101 கேட்டுட்டே இருக்கீங்க. இனி குமரி பண்பலை 101 தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இது நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: ரீமேக், எம்பாக்,
3: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: குமரி பண்பலை 101 இன்று தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியன் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இளம் வயதினருக்கு இதய நோய் அதிகரிக்க காரணங்கள் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 9:00 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் எனக்காக ஒரு நாள், ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு பிடித்தபடி வாழ வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்று பேச வரலாம். 1:55 திரை இசை, 2:15 சர்வதேச சைகை மொழிகள் தினம் உரை வழங்குகிறார் சிறப்பு ஆசிரியர் பி மில்லாராணி அவர்கள். 2:30 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுகிறது வெள்ளி திரையில், 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி, 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம், 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இனிசை நேரம். இன்றிரவு 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சாலச்சகோணம் சி ராஜன் அவர்கள். அமுதசுரபி, பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மல்பெரி செடியை தாக்கும் நோய்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் இரணியல் டாக்டர் சி பழனியாண்டி பிள்ளை என்னையர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள், 8:30 திரை இசை, 9:15 செய்திச்சுடர், 9:30 பன்னிசை டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்களின் பன்னிசை, 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு

0: 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 6:00 வரை மங்களநாதம்.
1: நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: எனக்காக ஒரு நாள், எனக்கே எனக்காக ஒரு நாள் அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழிகள் பங்கேற்று பேச வரலாம் ஒன்பதுக்கு. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சியில ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சபடி வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி பேச வரலாம். நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 290 722 அப்படிங்கிற தொலைபேசி எண்கள், 0465 2 இணைப்பேனோட இதை சேர்த்து பேசலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்லையும் பேசலாம். இப்பவே நான் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ்றேன், ஆனா எனக்கே எனக்காக ஒரு நாள் கிடைச்சா எப்படியெல்லாம் வாழ்வேன், இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பெஷலா வாழ்வேன் அப்படின்னு பேச வரலாம் நம்ம நேயர்கள் பெண் தோழிகள். பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுங்க நவநகர் கோவில் இடையவின் குமரியகம் 101.8. This is your favorite station, நாகர்கோவில் ஸ்டேஷன். எனும் சில நொடிகளில் அகிலத்தில் செய்திகள், மீண்டும் 12:10 சந்திப்போம் நேர்களே.
1: This is Akashvani. The news read by Anubha Rohatgi. Union Finance Minister Nirmala Sitharaman has said tax administrations are moving from paper-based and relationship-dependent processes to data-driven and digitally mediated systems. Addressing the inaugural session of the BRICS tax heads meeting in New Delhi today, Ms. Sitharaman said that India's experience with faceless assessment, pre-filled returns, real-time invoice authentication and AI-enabled taxpayer assistance has generated interest among the BRICS partners. The minister identified three broad areas emerging from the BRICS tax track this year, which are technology, administration and people.
2: Look at what has emerged from the BRICS tax track this year. Technology, the use of data and digital infrastructure to make tax administration more precise, more accessible and less dependent on the discretionary powers of individuals. Administration, the governance structures, the shared standards and the practical tools that give a cooperation like ours a durable institutional shape.
1: The External Affairs Minister, Dr. S. Jaishankar, has called for greater cooperation among Global South countries to address rising geopolitical tensions, economic challenges, climate shocks and pressures on the multilateral system. The minister was addressing the meeting of Global South countries on the sidelines of the 81st UN General Assembly in New York yesterday. He said Global South countries should work together to address key challenges, including supply chain, finance, and connectivity bottlenecks.
3: We can see that in conflicts and geopolitical tensions, in the disruption of supply chains, in increasing trade barriers, fragmented investment flows, climate shocks, and the fact that international law and rules are under great pressure.
1: President Draupadi Murmu will grace the 75th annual convocation of Maharaja Sayaji Rao University at Vadodara in Gujarat today. During the ceremony, the president will confer degrees on more than 12,600 students. Later, President Murmu will inaugurate the Global Spiritual Palace Retreat Center of the Brahma Kumaris in Vadodara. The Ayushman Bharat, the Pradhan Mantri Jan Arogya Yojana, has completed 8 years today. Prime Minister Narendra Modi had launched this scheme in September 2018 from Ranchi, Jharkhand, which has become the world's largest government-funded health assurance scheme. Prime Minister Modi said that the scheme has enabled record savings on medical expenses and benefiting the poor.

12:10. இன்றைய பயணம் கொஞ்சம் ஸ்பெஷலா மாற கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நேற்று கடந்துவிட்ட காலம், ஆனால் நேற்று கேட்ட பாடல்கள் மட்டும் இன்று நம்மோடு பயணிக்க தயாராகின்றது. குமரி எஃப்எம் 101 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. கோல்டன் மெமரிஸ் வித் எவர்கிரீன் மெலடிஸ், பொற்கால பாடல்களின் இனிய இசை பயணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காலம் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் வேகத்திற்கு ஈடாய் பண்பலை நூற்றொன்றின் இசை பயணம் இது. சில தவறுகளுக்கு மனதுக்கு பிடித்தவரிடம் மன்னித்துவிடு என்று சொல்லிவிட ஆசை தோன்றும். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்குள் வருத்தமும் இருக்கும், அன்பும் இருக்கும். அப்படி ஒரு மென்மையான உணர்வை சுமந்து வரும் இருமலர்கள் திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், கண்ணதாசன் அவர்களின் மன்னிப்பு கேட்கும் இசை ஜாலங்கள்.

அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

நேரம் 12:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.

ஒரு தென்னை மரம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் தோப்பா வாங்கணும்னு ஆசை. தென்னை மரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது வந்து எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுக்கணும், இதெல்லாம் வந்து யாராவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களே, கண்டிப்பா கேளுங்க நமக்குமரி எஃப்எம் 101ல் இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியை. ஒரு தென்னை மரம் தான் இருக்கு வீட்டுல, ஆனா காயி காய்க்கல, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்னாலும் இதுல இருக்கு. தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்துல பங்கேற்று சாலச்சக்கோடத்துல இருந்து ஸ்ரீ ராஜன் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு தென்னை மரம் அப்படின்னாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டா அடுத்த வாரமே நிறைய கொத்து கொத்தா காய் காய்க்கும். அதனால மறக்காம கேளுங்க நம்ம நாகர்கோவில் வானொலியின் குமரி எஃப்எம் 101ல் இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியை. இதுல வந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கூட இருக்கு, என்ன மாதிரியான சிந்தனைகள் சொல்றாங்க, அது நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். தண்ணீர் கேள்விப்பட்டிருப்போம், அதுல என்ன நுண்ணீர் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு. நீங்க வந்து அமுத சுரபி நிகழ்ச்சியை கேட்டு பாருங்க, பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல் இருக்கு. தண்ணீர் வழியா இந்த நுண்ணீர் பாசன திட்டம் எப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க, கண்டிப்பா கேளுங்க. நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள்ல வீட்டுல வந்து அப்பப்ப எங்கேயாவது பார்த்தோம்னா இந்த பழத்தை விடவே மாட்டோம். பட்டு பூச்சிதான் திங்கணும்னு இல்ல, நானும் திம்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்கி சாப்பிட்டுருப்போம். அந்த பழம் தான் மல்பெரி பழம். அப்படி வீட்டுல ஒன்னு ரெண்டு மல்பெரி செடி வச்சிருக்கேன், ஆனா வந்து காயே காய்க்க மாட்டேங்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற நேரில் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க கேளுங்க. இது ஏதாவது நோய் இருந்துன்னா அதுக்கான தீர்வு தரக்கூடிய தகவல்களை தர்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். மல்பெரி செடியை தாக்கும் நோய்கள் அப்படிங்கறத பற்றி தகவல்கள் தராங்க, கண்டிப்பா இதுல தீர்வும் இருக்கு. நிகழ்ச்சிய மறந்துடாதீங்க, நேரம்

இரவு 7:25 நம நாகர்கோவில் ரேடியோவின் நமக்குமரி எஃப்எம் 101 இரவு 7:25. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மொபைல் போன்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிய டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம நாகர்கோவில் ரேடியோவை டியூன் பண்ணி வச்சு கேட்டுட்டே இருக்கணும். இப்ப கேட்டுட்டே இருக்கீங்க மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. சில சமயம் கோபம் வந்தா வார்த்தைகள் வந்து தடுமாறலாம், ஆனா அந்த கோபத்திலையும் அன்பு கலந்த ஒரு சின்ன சின்ன உணர்வுகளை சொல்லும் வேதா அவர்களின் இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், கண்ணதாசனின் ஆசை கோபம் கலந்த வரிகளில் இருவல்லவர்கள் திரைப்பட பாடல் இப்ப நம்ம குமரி எஃப்எம் 101.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: குமரி எஃப்எம் 101 நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:23. இருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்கள். சில பாடல்கள் காதலை மட்டும் சொல்லாது, ஒரு மனம் இன்னொரு மனத்திடம் தன்னை ஒப்படைக்கும் அழகான உணர்வையும் சொல்லும். அப்படி மென்மையான உணர்வுகளை தாங்கிய அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்பட பாடல். நம்பிக்கையோடும் நேசத்தோடும் இணையும் எஸ் ஜானகி குரலில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளை தாங்கிய எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசை.

குமரிப்பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சி இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம், நமக்கு ஒரு FM 101 திரைக்களஞ்சியம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. எல்லா நேயர்களுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, தெரிஞ்ச நேயர்கள் வந்து தெரியாத நேயர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப நாங்க சொல்றோம் திரைக்களஞ்சியம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடல், அதாவது ஒரு பாடல் ஒரு வரிசையா ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்து அந்த தலைப்புக்கேற்ற பாடல்களை வந்து தேர்ந்தெடுத்து நீங்க அனுப்பி தரலாம். குறிப்பிட்ட ஒரு 10 பாடல்கள் அனுப்பலாம். பாடல்களுக்கு உங்களுக்கு பிடித்த வர்ணனையும் எழுதி அனுப்பலாம். எடுத்துக்காட்டாக ஒரு தலைப்பு அப்படின்னா அழகு இல்லாட்டா மழை மலை, இந்த மாதிரி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த பாடல்களில் அந்த வரி வர்றது மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து எழுதி அனுப்பலாம். இதை வந்து ஒரு ஒரு லெட்டர் கவருக்குள்ள வச்சு அனுப்பலாம். எந்த முகவரியில் அனுப்பலாம் அப்படின்னா அகில இந்திய வானொலி நிலையம், நாகர்கோவில், கோணம் 4, மேலநிலை இயக்குனர் அப்படின்னு போட்டுக்கு.

உங்களுடைய பெயரில் அந்த பாடல் வலம் வரும் நம்ம நாகர்கோவில் வானொலியில். இன்னைக்கும் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியிருக்கு. இன்னிரவு 8:30 இரணியில் சி பழனியாண்டி பிள்ளை நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள் வலம் வர காத்திருக்கின்றது. நாகர்கோவில் ரேடியோவை உங்க மொபைல் போன்லயும் நீங்க டவுன்லோட் பண்ணி நாகர்கோவில் ரேடியோவை நீங்க வந்து ஃபுல் டைம் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த பக்கம் போனாலும் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். இது ஒரு ஆன்லைன் ரேடியோ. இந்த ரேடியோல நீங்க வந்து கேட்கக்கூடிய நிகழ்ச்சி ஒரு 3 நிமிட தாமதத்திற்கு பின்னாடி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட.

0: பல்வரை நூற்றாண்டிலிருந்து மனம் நனையும் மதுரமலையில் அழகையும் இளமையையும் உற்சாகத்தையும் துள்ளலான இசையோடு கொண்டாடும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் அதே கண்கள் திரைப்பட பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் மனதை கொண்டாட வைக்கும் அந்த கால சூப்பர் ஹிட் பாடல் இது.
1: எத்தனை அழகு இருபது வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பரு

நேர்களே, நம்ம குமரி FM 101 இன்று பகல் 2:15 சர்வதேச சைகை மொழிகள் தினம் உரை வழங்குகிறார் சிறப்பு ஆசிரியர் பி சி மில்லாராணி அவர்கள். இது மனம் நனையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை உங்கள் நாகர்கோவில் வானொலியில். ஒருவரை மனதார வாழ்த்த பெரிய வார்த்தைகள்லாம் தேவையில்லை. உண்மையான அன்பும் நல்ல மனமும் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் நமக்கு பிடித்தவர்களின் வெற்றியை பார்த்து நீ இன்னும் உயர வேண்டும் என்று மனதார வாழ்த்தும் அந்த அழகான உணர்வை சொல்லும் வி குமார் அவர்களின் இசையில் வாலிப கவிஞன் வாலியின் வரிகளில் 100க்கு 100 திரைப்பட பாடல். பி சுசீலா அவர்களின் மனம் மயங்கும் குரலில் கேட்கலாமா?

0: தேரல் சுவையில் சாரலிசை திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. இனி தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது ஆயுர்வேத தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையாக விளங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதா என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளாகும் என்று கூறினார். நீரிழிவு நோய், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்த ஆயுர்வேதம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயுர்வேதம் மிக பாரம்பரியமான சிகிச்சை முறை என்று கூறியுள்ளார். அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துகளையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரித்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள சீர்திருத்த முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வருமான வரி செலுத்துவோருக்கு உதவி அளிப்பது, தொழில்நுட்பம் மூலம் வருமான வரி கணக்கிடுவது உள்ளிட்டவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம், நிர்வாகம், வரி செலுத்துவோர் என்று வரித்துறையை 3 பிரிவுகளாக மாற்றி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டில் 48,54,00,000 பேருக்கு ஆயுஷ்மான் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 13 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 5,00,000 ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்த விருதை பஞ்சாப் வேளாண் அமைச்சர் திரு குர்மித் சிங்கிடம் வழங்கினார். சர்வதேச சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமை

0: கல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு நாட்டின் சைகை மொழி மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உலக செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த அமைப்பின் சார்பாக வரும் 27ஆம் தேதி வரை செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொருளாதார சவால்கள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் இருப்பது அவசியம் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழும் சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். கொல்கத்தா அமலாக்கப் பிரிவு தனியார் பொறியியல் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்புடைய 16 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக கொல்கத்தா, தில்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு கூறியுள்ளது. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் 3 தலைவர்களை டாக்கா நீதிமன்றம் சிறையில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி டாக்காவின் குல்ஷான் பகுதியில் இவர்கள் தலைமையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியின்போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதையடுத்து நீதிமன்றம் சிறையில் அடைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு பர்கானா, மித்னாபூர், புருலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. கொல்கத்தாவில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கோராபுட் ரயகடா இடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இம்மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல், ஸ்கீட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 48-25 என்ற புள்ளிக் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இங்கிலாந்தின் விக்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டமிழந்துள்ளது.

0: மொஹாலியில் நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி 339 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. நேரம் 12:50.
1: நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கால்வின் மருத்துவமனை பட்டகசாலையின் விளை நாகர்கோவில்.
2: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர் தான் போக வேண்டியது இருக்குல்ல?
3: அதான் நம்ம கால்வின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது வெளியூர் எதுக்கு போகணும்? இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இதய நோய்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கால்வின் ஹாஸ்பிட்டல், பட்டகசாலையின் விளை, ஈட்டாமொழி ரோட், நாகர்கோவில், 5 கிராமம் மற்றும் வள்ளியூர்.
1: நலமாய் வாழ்வோம். இளம் வயதினருக்கு இதய நோய் அதிகரிக்க காரணங்கள் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ். கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.
4: ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது குழந்தைகளில் வரும், அது பிறவியிலே உள்ள கஞ்சனல் ஹார்ட் டிசீஸ். ஆனால் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 20 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இந்த பையனுக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி டிசீஸ் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இப்போ வர வர என்ன ஆகுது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்து 18 வயசு 20 வயசு 35 வயசுலலாம் வர்றது வந்து காமன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 20 வயசு பையனுக்கு பல வகையான ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து இருதயத்து ரத்த ஓட்ட அடைப்புகள், அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லுவோம், அதாவது ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட வியாதிகள். ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட வியாதிகள் 20 வயசுல வர வேண்டிய காரணங்கள் என்ன? யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 20 வயசுல ஒரு ஆளுக்கு ரத்த ஓட்டத்துல ரத்த குழாயில அடைப்புகள் வருது அப்படின்னா அது அத்தரோஸ்க்ளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரத்த குழாயில அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிஷன் ஆகி அதுல ஒரு நாள் ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி அது வந்து ஹார்ட் அட்டாக்காக வெளியே தெரியும். ஸோ இந்த அத்தரோஸ்க்ளோரோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு தான் அது ஹார்ட் அட்டாக்காக மாறும். ஸோ அப்போ இன்றைக்கி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் உண்மை, இதுதான் ஸ்டடீஸின் படி ப்ரூவன். பட் இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ 20 வயசுலேயே அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 வயசுலேயே அத்தரோஸ்க்ளோரோசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக வந்து நம்ம உணவு பழக்க முறைகள், ஜங்க் ஃபுட்ஸு, ஹை ரிஃபைன்டு சுகர்ஸு, இதெல்லாம் நிறைய சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, நம்ம கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் நம்ம ரத்த குழாய்களை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று ஸ்மோக்கிங், கஞ்சா, இதெல்லாம் வந்து நிறைய எடுக்க எடுக்க நம்ம அந்த ரத்த குழாயை அதை டேமேஜ் பண்ணும். அதை டேமேஜ் பண்ணும்போது அதில் அத்தரோஸ்க்ளோரோசிஸ் ப்ரொமோட் ஆகி அதில் போய் ரத்த கட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் மெயின் காரணம் நம்ம யங் இண்டிவிஜுவல்ஸில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு. ஸோ யங் இண்டிவிஜுவல்ஸில் இப்போ சிலருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், அவங்க அப்பாவுக்கு 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருப்பாங்க, இல்லாட்டி 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு ஏர்லியராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, ஹார்ட்ல வந்து ரத்த ஓட்டம் சீராக போயிட்டே இருக்கணும். சில ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தத்துடைய உறையிற தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாக நமக்கு உறையிறதை விட அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டராக உறையும். ஸோ டக்குன்னு ரத்தம் உறையிறதும் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகிற சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சில ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ்னால இருக்கும்போது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மோக்கிங்

0: பேட் ஹேபிட்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தான் காரணம் இளம் வயதினருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது. இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம், வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், திடீர்னு ஜிம்மில் இருந்துகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுவாங்க. இது வந்து எல்லாமே ஹார்ட் அட்டாக்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமே தவிர அது எல்லாமே ஹார்ட் அட்டாக்காக இருக்காது. ஸோ அப்போ வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம். ஹார்ட்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் வந்து ஹார்ட் மசிலே வீக்கமாக இருக்கும். ஹார்ட் மசில் நார்மல் சைஸை விட 3 சைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஹெவியாக எக்ஸர்ட் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. கொலாப்ஸ் ஆனால் ரெக்கவரே ஆக மாட்டாங்க. அது மாதிரி ஹார்ட்டில் உள்ள வால்வ், அயோட்டிக் ஸ்டினோசிஸ் அந்த மாதிரி இருந்தாலும் டக்குன்னு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இதை தவிர ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கலாம். சிலருக்கு துடிப்பு மாறும், அதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது சில கியூடி ப்ரொலாங்கேஷன்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி துடிப்பு மாறி வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், ஹார்ட் படபடபடபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும், மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாது, டக்குன்னு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சில காரணங்கள். ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது வர்றது கிடையாது. இந்த மாதிரி ஹார்ட் துடிப்பு மாறுறதுனாலயோ, ஹார்ட்டில் உள்ள ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் இல்லை அப்நார்மாலிட்டி இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். இப்படியெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் ப்ரிவென்டபிள். இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம போய் ஒரு ஹெவி எக்ஸசைஸோ ஒரு ஹெவி ஆத்லெட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் எக்கோ கார்டியோகிராம் பண்ணோம்னா இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸை நம்ம ஏர்லியராகவே கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி டெத்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.
1: இளம் வயதினருக்கு இதய நோய் அதிகரிக்க காரணங்கள் குறித்து விளக்கியவர் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாகர்கோவில் பட்டகசாலியன் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வோம் கேட்டீர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு மணி பண்பிலிருந்து சொன்ன

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முதல்வன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதுவும் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. செய்தி தெரியுமா ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச சைகை மொழிகள் தினம், அந்த பத்திய செய்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நேர்களுக்கு வந்து எல்லா நேர்களும் அப்படியே கேட்டுட்டே இருப்பீங்க, இருந்தாலும் வணக்கம் நேர்களே. நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி எழுதுகிறோம், சில நேரங்களில் நம்மளுடைய முக பாவனைகள்னாலும் கை அசைவுகள்னாலும் கூட நம்மளுடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா. ஆனால்

குரல் இல்லாமலேயே ஒரு மொழி இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் சைகை மொழி அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 23 அதாவது இன்றைய தினம் சர்வதேச சைகை மொழிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் காது கேளாதோர் சமூகத்திற்கும் சைகை மொழிகளுக்கும் உரிய அங்கீகாரத்தையும் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நாளின் நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சைகை மொழி என்பது வெறும் கை அசைவுகள் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான ஒரு மொழி. கைகளின் அசைவுகளையும் முகபாவனைகளையும் உடல் அசைவுகளையும் அப்படின்னு பல்வேறு வழிகளில் கருத்துக்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும். நாம் வந்து ஒருவர்கிட்ட போய் நான் உன்னை வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகளால் சொல்லுவோம். ஆனால் சில நேரங்களில் வார்த்தைகளே தேவையில்லை, ஒரு பார்வை போதும் இல்லையா, இல்லை ஒரு புன்னகை போதும் இல்லையா, ஒரு சிறிய சைகை கூட நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லிவிடும். அதுதான் சைகை மொழியின் ஒரு ஒரு அழகு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்மில் பலருக்கு சைகை மொழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், நன்றி, வணக்கம், இல்லைன்னா ஒரு நண்பர், இல்லைன்னா அன்பு போன்ற சில அடிப்படை ஒரு சைகைகளை கற்றுக்கொள்வது கூட ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குமே. நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறன் என்பது ஒருவருடைய திறமையை குறைப்பது அல்ல, அவர்களுடன் நாம் தொடர்பு கொள்ளும் முறையை மட்டும் மாற்றுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சர்வதேச சைகை மொழிகள் தினத்தில் நாம் எல்லாரும் ஒரு சின்ன உறுதி மொழியை நம்ம எடுத்துக்கொள்வோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்த்தைகள் இல்லாத இடத்திலும் மனிதர்களை இணைக்கும் பாலமாக இருப்போம். கரெக்டு தானே? ஒரு மொழி நம்மை பேச வைக்கிறது, ஒரு மொழி நம்மை எழுத வைக்கிறது. ஆனால் சைகை மொழி வந்து நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லாமல் சொல்ல வைக்கிறது அல்லவா?

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 1 மணி 6 நிமிடம் ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
1: இதழோர புன்னகையாய்,
2: இதழோர புன்னகையாய்,
1: தேனூரும் பூந்தோட்டமாய்,
2: தேனூரும் பூந்தோட்டமாய்,
1: என்றும் உங்களுடன் உறவாடும்,
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேன்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷாக குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் பெண்மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட பேசும்போது அப்படி தான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு முக்கால் மணிக்கூர் நீங்கள் என் கூட இருக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம், கரெக்டு தானே? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க நிறைய கேட்டீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அந்த எக்கோ எனக்கு இங்கே எக்கோ அடிக்குது. ஓகே, சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்காக ஒரு நாள் அப்படின்ற டாப்பிக்கில் தான். அதாவது ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைச்சா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, இன்னைக்கு ஒரு நாள் உங்களுடைய நாள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-2240, அதுக்கப்புறம் 290-7222, இணைப்பு எண் 04652. ஒரு மொபைல் நம்பர் இருக்கு பெண்மணிகளே, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, 8903257309. ஒரு முறை கூட நான் வந்து இந்த டாபிக் சொல்லிடுறேன், எனக்காக ஒரு நாள். அதாவது எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க.

நிறைய நிறைய நிறைய நிறைய நிறைய கிடைக்கும். அதே எல்லாத்தையுமே நீங்கள் என் கூட பேச போகிறீங்க. நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. நேரம் 1:14 ஆகிவிட்டது. இதோ ஓடி ஓடி வந்து விட்டார்கள். யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க.

0: நம்மளுடைய பெண்மணிகள்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாமே சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், வேறு என்னெல்லாம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். துணி துவைக்கிறது மட்டும் இல்லை, துணியை அப்படியே மடக்கி வைக்கணும், துணி காய போடணும், இப்படி ஏகப்பட்ட எக்ஸட்ரா டாட் எக்ஸட்ரா இல்லையா. ஒரே ஒரு நாள், அந்த நமக்கான ஒரு நாள், எனக்காக ஒரு நாள் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சில நேரம் நமக்கு வந்து ஒரு விடுமுறை கிடைச்சா, இன்னைக்கு வந்து ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் பண்ண, எதுவுமே பண்ண மாட்டேப்பா, அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட பேச போகிறீங்க. அப்படி ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க தானே? அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க தானே? ஏதோ என்ஜாய் பண்ண போகிறாங்கம்மா. இங்கே யார் என்று கேட்கலாம்? வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம்.
0: இனிய மதிய வணக்கம் அம்மா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சாந்தி பிரபானந்த், கீழே பெருவளை.
0: வெல்கம் மேடம், பேசுங்க.
1: சொல்லுங்க.
0: அப்புறம் உங்களுக்கான ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னா அப்படியே வந்து குமரே 101 கூட அப்படியே சந்தோஷமா பேச போறீங்க. சமைக்க போறீங்களா இன்னைக்கு? தூங்க போறீங்களா? ஓகே மேடம், சந்தோஷம் பேசினதுல, நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம்.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1 மணி 17 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எனக்காக ஒரு நாள், எனக்காக ஒரு நாள் பா அப்படின்னா நீங்க என்ன பேச போறீங்க? தோ வந்துட்டாங்க, கேக்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வடக்கு கோணம் மேம், நல்லா
0: வெல்கம்.
1: இருக்கீங்களா?
0: என்ன மேடம் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கிறீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு
0: நீங்க
1: மேம்.
0: சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போதே தெரியுது நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா, எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருப்போம் மேம்.
0: கண்டிப்பாமா, வேற என்ன வேணும் சொல்லுங்க. நம்ம சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். டன் டன் சொல்லுங்க.
1: அதுக்காகவே நம்ம கஷ்டப்படுறோம்.
0: அப்படியா?
1: எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா.
0: கண்டிப்பாமா, சந்தோஷமா இருக்கலாம். ஓகே,
1: எனக்காக ஒரு நாள் கிடைச்சுன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவோம் மேம்.
0: அப்புறம்
1: எங்க அம்மா கூட போய் என்ஜாய் பண்ணணும் மேம். ஒரு நாள் ஃபுல்லா இருந்து எங்க அம்மாவுக்கு சமையல் எல்லாம் பண்ணி, எங்க அம்மா கூட இருந்து சாப்பிட்டு, அப்படி எங்க அம்மா கூட இருந்து கதை எல்லாம் பேசி, அப்படி மடியில படுத்து அப்படி நினைச்சு வருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம்.
0: அம்மா கூட ஒரு நாள் இருக்கு
1: எனக்கு ஆசை. ஆமா மேம்,
0: அப்ப அடுத்து ஒரு டாபிக் கொடுத்துடலாம். ஆக்சுவலா எனக்காக ஒரு நாள் கூட வந்து ஏன்னா அம்மாவுக்காக ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம்.
1: கண்டிப்பா ஒரு நினைவுகள் அதானே மேம்.
0: எக்ஸாக்ட்லி மேம், கண்டிப்பா. ஓகே மேம், அவ்வளவுதானா உங்களுக்கான நாள் ஃபுல்லா? அம்மா கொடுத்துட்டீங்க. ஓகே, டண்டன். ஓகே மேம், தேங்க்யூ. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்காக ஒரு நாள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம குமரேஃபம் 101

அவனுடன் அப்படியே இணைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய தோழிகள்லாம் வந்துட்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா சூப்பரா பேச போறாங்க. அதுல வந்துட்டு ஒருத்தங்க ஓனா பேச போறாங்க. இருந்தாலும் எனக்கான நாள் வந்து நான் எங்க அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்னொரு தோழி வந்து என்ன சொன்னாங்க, நான் அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பேன் பா 2 மணிக்கூர். எனக்கு என்ன தோழி தெரியுமா, எனக்காக ஒரு நாள் யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு ஃபோன் கால் ஒன்றுமே வரக்கூடாது, எல்லாத்தையும் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கணும். சூப்பராக இருக்கும்ல? ஓகே, அடுத்தது தோழி என்ன பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம், பேசுங்க பேசுங்க பேசுங்க. வணக்கம், அப்படியே நேரம் போயிட்டே தான் இருக்கு. நேரம் 1:19 ஆகிவிட்டது. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம், வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?

வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? பேசுங்க லக்ஷ்மி மேடம். ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கான ஒரு நாள். முடியல முடியல முடியல. அப்புறம் என்னன்னு கேட்டா, உங்களுக்காக ஒரு நாள் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னா, துணி துவைப்பாங்களாம், பாத்திரம் கழுவாங்களாம், சமைப்பாங்களாம், பிருந்தாஜி கூட பேசுவாங்களாம். பாருங்களேன், அப்ப வேலைதான் ஃபுல்லா செஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா என்ன தெரியுமாமா பண்ணணும்? கப்சிப்பு ஷூ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஓகே, டேக் ரெஸ்ட். எஃப்எம் கேடுங்க, எஃப்எம் கேட்டுக்கிட்டே அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேயா? ஓகே, டன் டன் டன் டன். ஓகேம்மா, டொட்டுடாயிங். அவங்க வந்து டொட்டுடாயிங்க மறக்கல. எனக்கான ஒரு நாள்ல அந்த டொட்டுடையும் அப்படியே கூட ஆட் ஆயிருச்சு. நேரம் 1:21 ஆகிவிட்டது. அடுத்ததான் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம் நேர்களே.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: நேர்களுக்கான நினைப்படுத்தலாம். இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே. நேரும் அப்படியே சூப்பரா ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சுக்கிட்டு குமர் எஃப்எம் 101 இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு வந்து டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்காக ஒரு நாள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எனக்காக ஒரு நாள் என்றால் என்ன அப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளோட வாழ்க்கையில எல்லாருக்கும் நேரம் ஒதுக்குறோம், குடும்பம், வேலை, நண்பர்கள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் முழுவதும் எனக்காக மட்டுமே, எனக்காக மட்டுமே கிடைச்சா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும்ல? அப்படி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம்மா.
9: ராஜாத்தி கதிரிகேசன் வடதிவுளையில இருந்து பேசுறேன் மேடம்.
8: ராஜாத்தி மேடம் பேசுங்க.
9: லவ்லி பிருந்தாஜி மேடத்துக்கு அன்பின் மதிய வணக்கம் மேடம்.
8: மதிய வணக்கமா, சொல்லுங்க
9: மேடம். எனக்காக ஒரு நாள் எந்த தலைப்பு தந்த உடனே அப்படி ஒரு நாள் வராதான்னு நினைக்கிறேன் மேடம்.
8: சூப்பர் மேடம்.
9: நம்மளுக்காக ஒரு நாள் யானை இல்லாத ஒரு இடம் வேணும். யாருமே இருக்க கூடாது, போன் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கும்,
8: எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுடலாம் மேடம்.
9: ஆமா மேடம், எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு தனியா ஒரு இடத்துல ஒரு ஏரி இருந்துச்சுன்னா அதுல ஒரு போட்டிங், அது தனியா போட்டிங் போயிட்டு.
8: போட்டிங் தனியா எப்படி ஓட்டுவீங்க நீங்க? நீங்களே போட் பண்ணி போயிருவீங்களா?
9: ஆமா
8: சரி, நீங்களே, வேற யார வேணாம்?
9: அழகான ஒரு சாங், அப்படி ஒரு மெலோடி சாங்ஸ் கேட்கணும் கண்டிப்பா. எஃப்எம் ரேடியோ
8: வேணும்
9: பாட்டு கேக்குறதுக்கு.
8: ஓகே சரி, அப்படியே எஃப்எம் ரேடியோல நீங்க அப்படியே பாட்டு கேட்கும் போது, நீங்க போட்ல போகும்போது அப்படியே இந்த பிருந்தாஜிய ஏத்துவீங்களா?
9: சூப்பர்
8: மேம், நம்மள நம்ம எடுத்துக்க வேண்டியதான் மேம், இதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மள எடுத்துக்க வேணும்.
9: அப்படி பண்ணணும் மேடம். நீங்க இந்த தலைப்பு தந்ததுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அப்படி இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு மேடம்.
8: அப்படிங்களா மேம்?
9: நன்றி மேடம்.
8: ஓகே மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.

0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா நேர்களே. நேரம் 1:29 ஆகிவிட்டது. நம்மளுடைய தோழிகள்லாம் வந்துட்டு எப்படி ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடணும்ப்பா. ஆஹா, ஃபோனெல்லாம் தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. ஆனால் வந்து நம்ம குமரி எஃப்எம் 101 வந்து நாங்கள் வச்சு கேட்டுப்போம். நாங்கள் எங்கே இருந்தாலும், தூங்கிட்டு இருந்தாலும் கேட்போம், நாங்கள் எங்கே போனாலும் போட்டில் போனால் கூட நாங்கள் கேட்போம் அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, நான் வடக்கிலிருந்து லிசி பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க லிசிமா, பேசுங்க.
1: ஒரு நாள் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் கூடுதலா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிட்ட எல்லாம் பேசுவேன், பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் பேசுவேன். அப்புறம் சின்ன சின்ன தெரிஞ்ச விளையாட்டுகள், எக்ஸசைஸ் கொஞ்சம் கூட செய்து இது பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது வந்து நமக்கு கான்டாக்டுக்கும் மற்றபடி நமக்கு சுகத்துக்கும் அது நல்லா இருக்கும். அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். கிடைக்கும்
0: ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சுனா இதெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் செஞ்சிடுங்க. ஓகே
1: ஓகே
0: ஓகே, டன்
2: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிடலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
6: கால் 8870198870.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டே இருக்கலாம். நேரம் 1:31 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து எனக்காக ஒரு நாள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டுருக்குறோம் இல்லையா. நமக்காக ஒரு நாள் கிடச்சினா அப்படி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பெண் மணிகள் இருக்காங்களே பாவம், எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு. இப்போ ஒரு அம்மா மார்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் கிச்சனுக்குள்ளாடி தான், கிச்சனில் தான் நின்றுட்டு இருப்பாங்க, அடுக்கலையில் நின்றுட்டு எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு. பாவம் இல்லை, அவங்களுக்கு காலெல்லாம் வலிக்கும்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சி எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசிக்க மட்டும் செய்யாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருங்க. ஒரு நாள் நம்ம ராஜ்யம்தான் அப்படின்னு நினச்சிட்டு யூ டேக் ரெஸ்ட். ஓகே, இது வரைக்கும் எடுக்காத பெண்மணிகள்லாம் இனிமேல் எடுத்துடணும். ஓகேயா, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு நாள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் எப்படி எப்படி இருக்கும். ஒரு அலாரம் இல்லாமல் தூங்குவது, பிடித்த மியூசிக் கேட்பது, அதாவது குமரி எஃப்எம் 101 கேட்பது, அப்புறம் அமைதியாக ஒரு இடத்துல போயிருந்துட்டு அப்படியே காஃபி இல்லைனா டீ குடிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் மார்னிங் தனியாக நடந்து போகலாம், அப்புறம் சன்ரைஸ் அப்படியே சூரியனை பார்க்கலாம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். நினச்சி பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும்ல. ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.

0: எனக்காக ஒரு நாள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டுருக்குறோம். உங்களுக்கான ஒரு நாள் கிடச்சிச்சுன்னா, நிறைய தொழிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கான ஒரு நாள் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து ரொம்பவே தூங்குவேன். ஏன் கேட்டிங்கன்னா, எப்போ அவங்களுக்கு தூக்கமே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் வேலையே செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தூக்கமே கிடைக்கிறது இல்லை. நைட்டு தூங்கும்போதும் சரியான தூக்கம் இருக்காது. நாளைக்கு காலையில் என்ன வேலை பார்க்கணும், நாளைக்கு காலையில் என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும், அப்படியா இப்படியா அப்படியா இப்படியா அப்படி அப்படிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் எனக்காக ஒரு நாள் கிடச்சிச்சுன்னா, அதோ வர்றாங்க சொல்கிறதுக்கு யார் என்று கேட்கலாம். வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம்
1: ஹலோ,
0: ராஜேஸ்வரி அம்மா.
1: வணக்கம் மேடம்.
0: ஓடி வாங்கம்மா, அப்படியே ஓடி உள்ளாடி வந்து குமரேஃபம் 101க்குள்ளாடி வந்து குதிச்சிருங்க.
1: நான் என் பெயர் ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க.
1: குளச்சல் இருந்து பேசுகிறேன்.
0: பாரு, அப்புறம்
1: மேடம், எனக்கு ஒரு நாள்
0: ரெஸ்ட்
1: கிடைத்தால், நான் சிட்டுக்குருவியால் போல்
0: உங்களுக்கு ஆனாலும் ரொம்ப தான் ராஜேஸ்வரி அம்மா. ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா கூட நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், எனக்கு ரெண்டு சரகு வேணும், நான் பறந்துட்டே இருப்பேன்.
1: எல்லா கவலைகளையும் தீர்த்து சிட்டுக்குருவிகள் போல சிறகடித்து பறந்து திருவேன்.

0: தேவை. நிம்மதியை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அந்த நிம்மதிக்கு வேண்டி கோயில்களுக்கு போவேன். கோயில்கள போய் சாமியை வேண்டி நிம்மதியா இருந்து அங்க என்ன ஆட்டம் பாட்டம் இருந்தாலும் அவர்களோட சேர்ந்து நானும் ஆடி பாடி சாமியை கும்பிட்டு தரிசனம் செய்துகிட்டு அங்கு தார அன்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும். மனுஷனானவன் அவன் நிம்மதிக்கு வேண்டிதான் அலைகிறான். அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது என்று மனதுக்குள்ள தேடி தேடி பாக்குறான். அந்த நிம்மதியை நாம் கோயில் இழப்பை நாம் அந்த நிம்மதி அடைய வேண்டும். அந்த நிம்மதியா நான் தேடுகிறேன் மேடம். நன்றி, வணக்கம்.
1: நன்றிமா, நன்றி, நன்றி. நேரம் 1:35 ஆகிவிட்டது. அப்படியே ராஜேஸ்வரி அம்மா அப்படியே பறந்துட்டு அவங்க வந்து சிட்டுக்குருவியாக பறந்துட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கழுகாக இருந்துச்சுன்னா நம்மளும் அப்படியே தொத்தி போயிருந்துருக்கலாம். இது சிட்டுக்குருவின்றதுனால பாவம், அப்படியே கொஞ்சம் தடை விட்டுட்டு அப்படியே பறக்க விட்டுடலாம். அவங்க அப்படியே பறந்துட்டாங்க. அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா. யாருமா, எங்கேருந்துமா பேசுகிறீங்க? ரொம்ப சோகமாக பேசுகிறீங்களா? அப்படி பேசுங்க.
2: ரொம்ப நாளா கிடைக்கல, அதே எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு.
1: இல்ல இப்ப கிடைச்சிச்சு, கனெக்ட் ஆயிட்டோம்ல, பேசுங்க. எனக்காக ஒரு நாள்
2: நான் முதல்ல எனக்கு ஒரு நாள் கிடைச்சா நேரே போனதுக்கு வாழ்த்து நிறைய வந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்கல. இதுக்கு கிடைக்கணும்னா என்ன அப்படிங்கறத முதல்ல கேப்பேன். கேட்டுட்டு அப்புறமா என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமா மலரும் நினைவுகள்.
1: ஓஹோ, அப்படி.
2: ஆமா, எல்லாம் பேசி எல்லாத்தோட நல்ல சந்தோஷமா ஜாலியா
1: கொண்டாடுவேன்.
2: அதுக்கப்புறமா சூரியனைய பொறுத்தலையும் யார் யாரு என்ன பேசுறாங்க.
1: அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. ஆக்சுவலி என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ரெஸ்ட் கிடச்சிச்சுன்னா அவங்க வந்து அப்படியே நம்ம குமரேஃபம் 101 வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படி பேசி போனாங்க. அடுத்த தோழி யார் என்று கேட்பதற்கு முன் நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
1: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 1:37 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து எனக்காக ஒரு நாள், எனக்காக ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்து தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்மா.
4: வணக்கம்மா. வணக்கம். அப்படியே வணக்கம்மா.
1: இல்ல, ஆக்சுவலா நான் வந்து டாபிக்கே சொல்ல, அவங்க வந்துட்டு சூப்பரா இருக்கேன், சூப்பரா ராஜாத்தி அப்படி
4: இருக்கேன்.
1: ஏன் உங்ககிட்ட பேசும்போது நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்க. அப்படியா மேடம், ரொம்ப சந்தோஷம்.
4: என்ன ஒரு நாள் கிடைச்சா நான் காலையில எழுந்துட்டு 6 பஸ் இங்க இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். அப்படி அந்த போய் அம்மாட்ட கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு அப்படியே எங்க மாமா வீட்டுக்கு போயிடுறேன். ஏன் அப்படி போறேன்னா, எங்க அம்மாவை வந்து நான் பிறந்த ஊரு எங்க ஊரு, எங்க அம்மா இருந்த ஊரு, நான் வளர்ந்த ஊரு வந்து எங்க மாமா ஊரு, சரியா? அதனால எங்க மாமா அவன் பாத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, என் தங்கச்சி ஒரு தீரிங்க கொல்லங்கோட்டுல அங்க போயாச்சுன்னா அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்.
1: நம்மளுக்கு ஒரே ஒரு நாள் தான் கிடைக்குது, அந்த ஒரு நாள்ல ஃபுல்லா நீங்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு
4: பறந்துடுவேன்
1: மேடம். அப்படி
4: பறந்துடுவேன். அப்படி அங்க போயாச்சுன்னா அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. நம்ம போறான் சொல்லியாச்சு, அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, நமக்கு சென்னை கிடையாது, அங்க சாப்பாடு எல்லாம் வச்சு கொண்டு
1: வந்துருவான்.
4: மரத்தினிகள் அங்கே சாப்பாடு மீன் எல்லாம் வச்சு கொண்டு வந்துருவான்ல. அங்க போயிருந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் அந்த போற எல்லாமே ரசிச்சு பார்த்தோம்னாக்கா வரவே தோணாது. அப்புறமா செய்வா அங்க இருந்து அவ ஏதாவது இருந்தாச்சுனாக்கா தந்து
1: அனுப்பிடுவான்.
4: அங்க இருந்து இங்க வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்த உடனே கால் பண்ணுவான், வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா அப்படிங்கிறது. அப்படி நம்ம சிறகு அடிச்சு

0: பறந்து எல்லாரும் பாத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போம், அது நமக்கான ஒரு நாள் இன்னைக்கு கிடைச்சது போல ஒரு நாள் இந்த பாக்கியம் என்னைக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அழகா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
1: இல்ல நீங்க வந்து எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போடுறதுனால உங்களுக்கு மட்டும் ஒண்ணு நம்ம வித்தியாசமா சொல்லிக்கலாமா?
0: சொல்லுங்க.
1: எனக்காக இரண்டு நாள் ஒரு நாள் போதும். சரி ஓகேமா, டன் டன் டன். நீங்க ஒரு நாளே எடுத்துக்கங்க உங்களுக்கான ஒரு நாள்ல, அப்படி எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்து என்னது விட மாட்டுறாங்க பாத்தீங்களா? ஓகே நன்றிமா, நன்றி.

நம்ம அப்படியே வந்து நிறைய பகுதியை நோக்கி நோக்கி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எனக்காக ஒரு நாள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேருக்காக வாழ்கிறோம். ஒரு அம்மாவாக, ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு தோழியாக, ஒரு சகோதரியாக, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காக எப்போதும் நம்ம ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த ஓட்டத்துக்கு நடுவில் எனக்காக நான் என்ன செய்தேன், நான் வந்து நம்ம நம்மளே கேட்க அதை மறந்துடுறோம். அதனால தான் எனக்காக ஒரு நாள் அப்படின்ற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பேசி போயிட்டு இருந்தோம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க, இல்லைனா பிடித்த இடத்துக்கு செல்லுங்க, நல்லா சிரிங்க, உங்களுக்கு பிடித்ததை சாப்பிடுங்க, சில நேரம் அமைதியா இருங்க. முக்கியமா உங்களை நீங்களே கொஞ்சம் அன்பாகவே பாத்துக்கோங்களேன். உங்களை நீங்க பார்க்கலன்னா யார் பார்த்துப்பா, கரெக்டு தானே? ஏனென்றால் மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு பெண்ணுக்கும் தனக்கான சந்தோஷமாக இருக்க ஒரு முழு உரிமை இருக்குதானே. அதனால தோழிகளே, ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளிலும் கொஞ்ச நேரம் எனக்காக, அதாவது உங்களுக்காக கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்களேன். நான் முக்கியம், என் சந்தோஷம் முக்கியம், என் மன அமைதி முக்கியம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு நீங்க முடிவெடுக்கணும். ஓகே தோழிகளே, நீங்க வந்து சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமைக்கணும், டெய்லி டெய்லி உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். ஓகே, இதுவரை உங்களோட ஆர்ஜே பிருந்தாஜி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். மின் நுகர்வோர் புகாரில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். மின்வெட்டை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள், மின் தேவை, மின் உற்பத்தி, மின் கொள்முதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் தமிழகத்தில் உடனடியாக 600 துணை மின் நிலையங்கள் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின்மாற்றிகள் மாற்றப்பட உள்ளதாக கூறினார். 6000 மின்மாற்றிகள் சீரமைக்கப்பட உள்ளதாகவும் மின்துறையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உயிர்களின் மறுவாழ்விற்கு வழிகாட்டும் உடல் உறுப்பு கொடையாளர்கள் அனைவரையும் இந்நாளில் பெருமையுடன் நினைவு கூற முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கும் பலரது வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் புது வாழ்வையும் உறுப்பு தானம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் 1065 மாணாக்கருக்கு இன்று பட்டங்களை வழங்கி பேசிய அவர், இளையோர் வேலை நாடுனர்களாக இல்லாமல் புதிய தொழில் முனைவோர்களாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அறிவுறுத்தினார். மாணாக்கர் பெற்ற கல்வியை சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவோம் என உறுதியேற்க வேண்டும் என்றார். பல்முனை வரி கட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளில் எட்டப்படும் முடிவுகள் எல்லை தாண்டிய வரி கட்டமைப்பை மறு வடிவமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரி கட்டமைப்பு தலைவர்கள் கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், வளர்ந்து வரும் பொருளாதாரமாக பிரிக்ஸ் நாடுகள் திகழ்வதால் அவற்றின் வரி இலக்குகள் நீண்டகால நோக்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வரி கட்டமைப்பு முறைகள் பிரிக்ஸ் நாடுகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்கும் என்று ஃபிட்ச் பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கை கணித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அடுத்த மாதம் வெளியிட உள்ள 2 மாத நிதிக் கொள்கையில் கடன்களுக்கான வட்டி விகிதம் 5 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. நுகர்வோரின் செலவின விகிதம் அடுத்த ஆண்டு 5.7% குறையக்கூடும் என்றும் இந்நிறுவனம் கணித்துள்ளது. 2028 நிதியாண்டில் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 6.5% குறையும் என்றும், பணவீக்கம் வரும் டிசம்பர் மாதம் 5.5% உயரும் என்றும் ஃபிச் அறிக்கை மேலும் கூறுகிறது.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சூரிய சக்தி மின்சக்தி திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் தேசிய இயக்கமாக உருவெடுத்து பொருளாதார வளர்ச்சியையும் எரிசக்தி தன்னிறைவையும் தூய்மை மின்னாற்றலையும் உறுதி செய்துள்ளது. 2014 ஆண்டு 2.8 ஜிகாவாட்டாக இருந்த

0: சூரிய மின்சக்தி திறன் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 165 ஜிகாவாட் திறனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் 51 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதோடு 14.8 ஜிகாவாட் சூரிய மின்னொளி மேற்கூரைகள் இல்லங்களில் பொருத்தப்பட்டு பெருமளவில் மின் கட்டணம் சேமிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மேற்கூரை திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து பசுமை திறன் உறுதி செய்யப்பட்டு மின் கட்டணம் சேமிக்கப்படுவதால் மக்களுக்கு இந்த திட்டம் பெருமளவில் பயனளித்து வருகிறது. சூரிய மின்சக்தி திட்டத்தின் சிறப்பம்சம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரியின் உடல் கல்வி துறை தலைவர் திரு பூபதி தெரிவிக்கையில்,
1: பல வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டிருந்ததால் இதன் மூலம் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. மேலும் பாரம்பரிய மின்சார ஆதாரங்களின் மீதான சார்பும் குறைக்கப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு சூரிய மின்சக்தி வழங்கிய பயன்கள் மிக அதிகம். சூரிய சக்தியால் இயங்கும் நீர் பம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததால் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி மேம்படுத்தப்பட்டிருந்தது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 8ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி பேசிய அவர், எளிதில் அணுகக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றார். நாட்டில் 60 கோடி பேரை உள்ளடக்கிய உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் இது என்றார். 11வது ஆயுர்வேத தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. நாளைய ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆயுர்வேதம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இத்தினத்தை ஒட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமல்ல என்றும் ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கை முறைக்கான வலிமையான வழிமுறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் நடைபெறும் இக்கொண்டாட்டங்களில் ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இத்தின கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. எண்ணங்களை வெளிப்படுத்தவும் தொடர்பிற்கும் உள்ளடக்கத்திற்கும் செய்கை மொழி ஆற்றல் மிகு பாலமாக திகழ்கிறது என்று மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்கை மொழி தினத்தை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாய்ப்பேச இயலாத செவித்திறன் குன்றியோருடன் செய்கை மொழி மூலம் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றார். அனைத்தையும் உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைக்க செய்கை மொழியை கற்று உணர அழைப்பு விடுத்துள்ளார். செவித்திறனற்ற வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற தொடர்புகளை சம வாய்ப்புகளையும் செய்கை மொழி உறுதி செய்வதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 49 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற இந்தியாவின் மீராபாய் சானுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அவரது வெற்றி தேச மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக வாழ்த்தியுள்ளார். டீம்ஸ்கிட் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மகளிர் குழுவை பாராட்டியுள்ள பிரதமரும் குடியரசுத் தலைவரும், திறமையுடனும் உறுதியுடனும் விளையாடி தேசத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டம் கருங்கல் மூசாரி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் விளையாட்டு மைதான பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு விலை உயரக்கூடும் என்று உற்பத்தியாளர்கள் கருதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையிலிருந்து பாதுகாக்க பனை ஓலையை கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உப்பு விலை உயரக்கூடும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவில் உடையான் திருக்கோவிலின் பிரமோற்சவ செப்பு தேரோட்டம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை பக்தியுடன் வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைணவ தலங்களில் வெகு சிறப்பு உடையதாகும். இங்கு ஆதிகோவிலான வட பெரும் கோவில் உடையான் வடபத்திர சயன பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்தன. இன்று காலை பெரிய பெருமாள் செப்பு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு வேத விற்பனர்கள் வேத பாராயணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை பாடல்கள் பாடி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
2: மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின் வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டார்.

0: தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு, உன்னாலே உன்னாலே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக

0: 2026 Indian men's and women's skeet teams win bronze medals in Japan. Mirabai Chanu wins silver in weightlifting. And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. திரை இசை கேட்கலாம் நேர்களே. நம்ம வந்து திரை இசை கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா நேர்களுக்கும் ஒரு ஹாய் ஹாய் அப்படி சொல்லிக்கலாமா? ஹாய். இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க சிரிச்சிங்களா? சில நேரம் சம்டைம்ஸ் வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டு கூட நீங்க சிரிச்சிருக்கலாம், ஆனா நீங்க சிரிச்சிங்களாம் தெரியல. இல்லைன்னா பரவாயில்ல, இந்த பாடல் வந்து முடியறதுக்குள்ளாடி ஒரு சின்ன ஸ்மைல் அப்படி கொடுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த பாடல் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்மைல் நீங்க கண்டிப்பா கொடுக்க போறீங்க. இதோ ஒரு பாடல் உங்களுக்காக வருது, கிழக்கு வாசல் அப்படின்ற திரைப்படத்துல இருந்த ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

வணக்கம். இன்று நாம் பேசும் கருத்தானது மிகவும் அழகானதும் முக்கியத்துவமானதும் ஆகும். நம்மில் பலர் ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். அதாவது, நாம் ஒருவரிடம் பேச வேண்டுமென்றால் நமது எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்றி மொழியின் மூலமாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். எடுத்துக்காட்டாக, எனக்கு இது தேவைப்படுகிறது, பசிக்கிறது, நான் படிக்க வேண்டும், எனக்கு தேவை என்பதை நாம் என்ன செய்கிறோம்? மொழியின் வாயிலாக வார்த்தைகளாக பேசுகிறோம். இதைதான் மொழி அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஆனால் காது இயலாத ஒருவர், வாய் பேச முடியாத ஒருவர் எப்படி தன்னுடைய எண்ணங்களையும் தேவைகளையும் கற்றலையும் புரிந்து கொள்ளுதலையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசித்தா அது ஒரு கடினமான விஷயம். காரணம், அவர்களால் பேச முடியவில்லை. அப்போ அவங்க எந்த மொழியை பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போதுதான் அங்கேதான் வருகிறது சைகை மொழி. எனவே இந்த சைகை மொழியை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சைகை மொழி என்பது வெறுமனே கைகளை அசைத்து பேசுவது என்பது அல்ல. அது ஒரு முழுமையான ஒரு உணர்வு பூர்வமான மொழி. அதாவது, கைகளின் அசைவுகள் மட்டுமல்ல முகபாவனை, உடல் அசைவு, விரல் அசைவுகள் அனைத்தும் ஒருங்கே பெற்றதாக அது அமைகிறது. ஒரு காது கேளாதவருக்கு மொழி அறிவு கிடையாது என்பது ஒரு சரியான கருத்து கிடையாது. அவர்களுக்கு மொழி அறிவு இருக்கிறது, அவர்களுக்கு ஒலியை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தால் பேச முடியவில்லை. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் எப்படி பேசுகிறோம், நாம் எப்படி பேசுகிறோம், சத்தம் ஒலியைகளை கேட்டு அதன் மூலமாக நாம் பேசுகிறோம். எப்படி ஒலியை கேட்கிறோம்? அதாவது, ஒலி அலைகள் காற்றின் மூலம் பரவி நம்முடைய செவிப்பறையை வந்தடைந்து அங்கிருந்து நரம்புகள் மூலமாக மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதை வந்து மூளை புரிந்து கொண்டு என்ன செய்கிறது? வார்த்தைகளாக மொழி வடிவில் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு காது கேளாத நபரால் இதை எப்படி சாத்தியமாக்க முடியும்? காது கேளாத நபர் என்றால் எப்படி? காது கேளாமை என்றால் என்ன? அதாவது, இந்த ஒலி அலைகள் காற்றின் மூலம் பரவி நம்முடைய செவிப்பறையை வந்தடையும் போது, வந்தடைந்த பின்பு நரம்புகள் மூலமாக மூளைக்கு செல்கிறது அல்லவா? இந்த வழிகளில் ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் அதைதான் காது கேளாத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்போ அவங்க எப்படி இந்த ஒலியை புரிந்து கொள்வாங்க? ஒலின்னு ஒன்று இருக்குன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? தெரியாது. நாம பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்முடைய வாய் அசைவை மட்டும் பாக்குறாங்க, நம் லிப் ரீடிங்கை மட்டும் பாக்குறாங்க, இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, இல்லையா? அப்போ அவங்களும் இந்த சமூகத்துல மற்றவர்களைப் போல செயல்படணும், மற்றவர்களைப் போல வாழணும், மற்றவர்களைப் போல பேசணும், தன்னுடைய எண்ணங்கள் தேவைகள் இயக்கங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளணும். அதுதான் மனித வாழ்க்கை. அப்படிப்பட்ட காது கேட்காத, வாய் பேச முடியாதவர்கள் எப்படி மற்றவர்களை போல் பேசுவது சாத்தியமாகும் என்று பார்க்கும்போது நம்ம கண்கூடாக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சைகை மொழி. இந்த சைகை மொழி மூலம் அவர்கள் எளிதாக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடிகிறது. நீங்க பார்த்துருப்பீங்க, ரெண்டு காது கேட்காதவங்கெல்லாம் நிற்கும் போது அவங்க சைகை மொழி பேசுறத பார்த்து நீங்க அப்படி அசந்து போய் பார்த்துட்டு நின்றுருப்பீங்க. இருக்கலாம், நின்றுருப்போம், இல்லையா? அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நமக்கும் சைகை மொழி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்பீங்க?

அறிவு தெரியணும். சமூகத்துல உள்ளவங்களுக்கு அந்த சைகை மொழியை பற்றி தெரியணும். அவர்கள் படிக்கிற இடம், கல்லூரி, ஆராய்ச்சி நிறுவனங்கள், பணி செய்கிற இடங்கள், உடன் இருப்பவர்களுக்கு அந்த சைகை மொழியை பற்றி அறிவு இருந்தால்தான் அந்த நபர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த சைகை மொழி தெரிந்தால்தான் ஓ இவங்க இதை கேட்கிறாங்க, இதற்கு பதில் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்ல முடியும். அப்போ அதை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களும் எங்களுக்கு தெரிகிறது புரிகிறது என்று மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்வார்கள். சைகை மொழி முக்கியமான ஒன்று என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சைகை மொழியானது உலக அளவில் இன்றைக்கு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக, முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சைகை மொழியை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சைகை மொழியை ஒரு குறிப்பிட்ட நபர் கண்டுபிடித்தார், இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கண்டுபிடித்தாங்க அப்படின்னு சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஏன்னு சொன்னா, இந்த காது கேளாதவர்கள் பல நூற்றாண்டுகளாக தங்களுக்கு இயற்கையாகவே சைகைகளை பயன்படுத்தி தொடர்பு கொண்டு வந்துள்ளனர். அதற்கென்று ஒரு முறையான கல்வி இல்லாத காரணத்தால் ஒரு 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் பிரான்ஸ்ல என்ன செய்யறாங்கன்னா, சைகை மொழியை ஒரு முறையான கல்வி மொழியாக கொண்டு வராங்க. அதனுடைய பரிமாண வளர்ச்சியை கண்டு மற்ற நாட்டிலையும் கல்வி ரீதியான ஒரு முறையான சைகை மொழியை கொண்டு வந்தாங்க. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில அதை வந்து ISL அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்தியன் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த சைகை மொழி மூலம் காது கேளாத குழந்தைகள் கல்வி கற்கவும், மற்றவருடன் தொடர்பு கொள்ளவும், தங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு முடிகிறது. இதனால் அவர்கள் பரிமாண வளர்ச்சி அடைகிறார்கள், நம் மற்றவர்களைப் போல செயல்படுகிறார்கள், பணி செய்கிற இடத்திலும் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள், கல்வி நிலையங்களில் சிறந்து விளங்குகிறார்கள், ஆராய்ச்சி நிலையங்களில் சிறந்து விளங்குகிறார்கள், மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் தானும் எல்லாவற்றையும் செய்யலாம் என்கிற ஒரு ஆழ்மத்தன்மைக்கு வந்து இன்று பல வழிகளில் முன்னேறி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சைகை மொழியானது இன்றைய தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சைகை மொழியானது எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பொது நிகழ்ச்சிகள், கல்வி கூடங்கள், மருத்துவமனைகள், நீதிமன்றங்களில் கூட இன்று சைகை மொழி கட்டாய தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த சைகை மொழி முக்கியமான ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைகை மொழியின் சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால், குரல் இல்லாமலும் கருத்தை சொல்ல முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது, ஒலி இல்லாமலும் புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் காட்டுகிறது. எனவே சைகை மொழி காது கேளாதவர்களுக்கு உரியது மட்டுமல்ல, அது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்க வேண்டும். இல்லையே, ஒரு காது கேளாத நபர் நம்மிடம் ஏதாவது கேட்டால் நாம் சைகை மொழி அறிவில்லாத காரணத்தால் ஒதுங்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவே குறைந்தபட்ச சைகை மொழி அறிவையாவது நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவருடைய மொழியை கற்றுக்கொள்வது என்பது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் மதிப்பதற்கான ஒரு அழகான தருணம், அது அழகான வழியாகும். எனவே காது கேளாதவர்களை பார்க்கும்போது அவர்களுடன் பேச முடியாது என்று விலகி செல்லாமல் அவர்களுடன் நாமும் தொடர்பு கொள்ள வழி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் சைகை மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக, வார்த்தைகள் இல்லாமலும் பேச முடியும், ஒலி இல்லாமலும் குரல் கொடுக்க முடியும் என்பதை உங்களுடன் நான் சைகை மொழி மூலம் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே சைகை மொழியை மதிப்போம், கற்றுக்கொள்வோம், அனைவரும் உள்ளடங்கிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அதில் வெற்றி காணுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கல. நேரம் 2:30 ஆகிவிட்டது. அடுத்தது வந்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். அந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. ஆசை இல்லைன்னா மனுஷங்களே இல்லையே, இல்லை ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை வந்து பெரிய ஆசை, நம்ம வந்து குட்டி குட்டியாக ஆசைலாம் படக்கூடாதான். நான் படித்தேன் இன்றைக்கி மார்னிங். ஏன்னா நம்ம ஆசைப்படணுன்றது வந்து பெருசாக ஆசைப்படணும் அப்படின்றது. ஆனால் பெருசாக ஆசைப்பட்டால் தான் கொஞ்சம்

ஒன்று சின்ன ஆசையாக தான் அடைய முடியும் அப்படின்லாம் போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு கீழே ஒன்று போட்டிருந்துச்சு, ஆசைப்படணும், பெருசாக ஆசைப்படணும், ஆனால் பேராசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. சூப்பரில், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அப்பயே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் தோ உங்களுக்காக.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, EMFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 2:41 ஆகிவிட்டது. நம்ம திரை இசை கேட்டு அப்படியே குமரி எஃப்எம் 101 அப்படியே அணைஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். கூடவே குட்டி குட்டியான விஷயங்கள் பார்த்ததில் பிடித்தது, கேட்டதில் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே கொஞ்சம் கொஞ்சம் பேசி அப்படி பாடலும் கேட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு மார்னிங் வந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறான். ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கிறாங்க. இவ கொடை பிடிச்சிருக்கா, கொடையில் பின்னாடி லைட்டாக மழை பெஞ்சிச்சுல இன்னைக்கு மார்னிங், அதனால பின்னாடி கொடை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பொண்ணு போயிட்டுருக்கு. அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, நல்லா காற்று அடிச்சிச்சு, இந்த கொடை அப்படியே பறந்து பின்னாடி போகுது. ஆனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு அந்த கொடையை கண்டுக்கவே இல்லை. ஐயோ காத்துல பறந்து போகுதே அப்படின்னு கூட ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கு, ஐயோ ஏதோ பறந்து போகுதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன் இந்த பொண்ணு கொடையை அப்படியே வந்து கண்டுக்காமே அப்படியே விட்டா, இல்லை அவளுக்கு ஞாபகம் இல்லையா, மறந்து போயிட்டா. சம்டைம்ஸ் அப்புறம் யோசிச்சேன், இந்த மொபைல்ல உட்காந்து இந்த பிள்ளைங்க விளையாடுறதுனால இந்த பிள்ளைங்களோட அந்த பவர் இருக்கல, அந்த மெமரி பவர் எல்லாமே அப்படியே இழந்து எதுக்கு போறோம் எதுக்கு இருக்கிறோன்னே தெரியாத லெவல்ல போயிட்டு இருக்கிறாங்களோ அப்படி கூட நான் யோசிச்சேன். ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால நேர்களே, நம்மளுடைய குழந்தைகள் கையில மொபைல் எடுக்கிறாங்க தான், நிறைய வந்து வச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் கவனமா, அதில் ரொம்பவே கவனமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் அந்த டைம்ல நினைச்சேன். அதை உங்ககிட்டயே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நேரம் 2:42 ஆகிவிட்டது. அடுத்ததா சின்னவர் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குல்ல. நேரம் 2:48 ஆகிவிட்டது. அப்படியே வந்து திரேசியோடு இணைஞ்சிக்கிட்டு குமரே ஃபம் 101 அப்படியே இணைஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குல்ல. நேரம் 2:48 ஆகிவிட்டது. இப்போ வந்து பாடல்கள் கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்குறீங்க. கூடவே சின்ன சின்ன தகவல்கள் எல்லாம் கேட்டுட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா. இப்போ வந்து மின்சாரம், அதாவது கரண்ட், வீட்டில் வந்து நம்ம வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மின்சாரம். அது இல்லாமல் ஒரு நாளே நினச்சி பார்த்தாவே அப்பாடா முடியவே இல்லை, சான்ஸ்லஸ் இல்லையா. ஆனால் சில நேரம் தேவையில்லாமலேயே நம்ம அந்த மின்சாரத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அறையில் யாருமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூமில் வந்து லைட்டு, ஃபேனு, டிவி அப்படி எல்லாமே போட்டு வச்சுருப்போம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம அந்த வீட்டை விட்டு போகும்போது, அதாவது அந்த ரூம் விட்டு நம்ம வெளியில் போகும்பொழுது நம்ம வந்து அந்த டிவியோ இல்லைனா ஃபேனோ இல்லைனா என்ன போட்டிருக்கிறோம், ஜஸ்ட் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போனோம்னா அந்த மின்சாரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக சேமிக்க முடியும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் குழந்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக, நான் போடலையே அம்மா தானே போட்டாங்க அப்போ அவங்க ஆஃப் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். கண்டிப்பாக நான் போட்டிருக்கேன், இந்த லைட்டாக சுவிட்ச் போட்டிருக்கேன்னா அது இன்னும் யாருமே இல்லாட்டி கண்டிப்பாக அதை ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். கூடவே நம்மளும் அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஒரு ரூமை விட்டு போகும்போது ஆஃப் பண்ணிடலாமே, எதுக்கு தேவையில்லாமல் லைட்டு ஃபேனெல்லாம் போட்டுக்கிட்டு, அதுக்கு தேவையில்லாமல் நம்ம எக்ஸஸாக காசெல்லாம் கட்டிக்கிட்டு, கரெக்டு தானே. இப்போதுலேருந்து இதுவரைக்கும் செய்யாத நம்மளுடைய நண்பர்கள் இன்னையிலேருந்து நீங்கள் அதை கடைபிடிக்கணும். ஓகே, நேரம் 2:49 ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரு விட்டு ஊரு வந்து அப்படின்ற திரைப்பட பாடல் உங்களுக்காக, இதோ உங்களுக்காக.

0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 2:54 அடுத்ததாக ஒரு பாடல், முத்து அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இது உங்களுக்காக.
1: நிமிடம் 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரைதூக் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், சேலம் மாவட்டம் சந்தியூர், விழுப்புரம் மாவட்டம் கேடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை

0: 4¼ இடங்களில் 8 சென்டிமீட்டர். சேலம், மணலூர், பேட்டை, வேடசந்தூர், திருச்சுழி, பிளவக்கல், நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மீமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்ணம், அரசமங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர். ஊத்தங்கரை, மங்களாபுரம், வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தன்றாம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், மாழையார் திட்டப்பகுதி, சித்தாறு 1, ஆண்டிப்பட்டி, குந்தாப்பாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவல்லோகம், பெருஞ்சாணி அணை, அண்ணாமலை நகர், திருவெண்ணைநல்லூர், முதுகுளத்தூர், ஏற்காடு, பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, கழிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தன் அணை, உத்தரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திண்டுக்கல், புதுச்சத்திரம், ஜமுனாமருத்தூர், சோழிங்கநல்லூர், கடவுளூர் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தியாறு, திருக்கழுக்குன்றம், செஞ்சி, அருப்புக்கோட்டை, முகையூர், சின்கொண்ணா, அஞ்செட்டி, அரியலூர், மாரண்டஹள்ளி, நெடுங்கல், மேலூர், சங்கராபுரம், புலிப்பட்டி, மூரார்பாளையம், மாடம்பட்டி, மாம்பழத்துறையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 3 சென்டிமீட்டர், 2, 1 என்று மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்றங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க குறைந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். அதிகளவு வெப்பநிலையில் மட்டும் சிறு மாறுதல், 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை இருக்க கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.
1: திட்டமிட்டதற்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 48 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. நாடு விரைவான

0: வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களில் தவேகாவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. ஆடவர் கபடியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 29.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 32.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் 3:02.

நேரம் அப்படியே 3 மணி 3 நிமிடம் ஆகிவிட்டது. ஒவ்வொரு நாளைக்கும் அப்படியே புதன்கிழமை வந்த உடனே எல்லா நேர்களும் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க, தீர்த்தி நேரம் ஆரம்ப போக போகுது, வெள்ளித்தறையில் வந்து இன்னைக்கு வந்து யாருடைய பயோகிராஃபி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் அப்படியே காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நேரிலே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எல்லாருமே நீங்கள் சூப்பராக சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து யாருடைய பயோகிராஃபி நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இசையமைப்பாளர் தேவா அவர்களை பற்றிய பயோகிராஃபி தான். அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, தேவநேசன் சொக்கலிங்கம் சினிமாவில் வந்து தேவா என்று அறியப்படுகிறார். ஓகே, தேனிசை தென்றல் அப்படின்ற படத்தால் இவர் வந்து ரொம்பவே பிரபலமாயிருக்கிறார் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். இவர் வந்து இசையமைப்பாளர் மட்டுமல்லாமல் பாடகராகவும் பணியாற்றியிருக்கிறார். இவங்க வந்து 1980களில் வந்து இறுதிகளில் தமிழ் சினிமாவிலேருந்து இசையமைக்க தொடங்கி தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட எல்லா மொழிகள்லையும் இவங்க வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அவரது கரியரில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்ததாக பல ஆதாரங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஓகேவா, சிறு வயதிலிருந்தே இவங்க வந்து இசையில் ஆர்வம் இருந்ததுனால தேவா அவர்கள் வந்து தன்ராஜ் அவர்களிடம் இசை கற்றுக்கிட்டாங்க. முறப்படியே இவங்க வந்து இசை கற்றுக்கிறாங்க. லண்டனில் வந்து ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் கோர்ஸும் வந்து இவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க. ஓகே, இதான் அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

நேரம் வந்து ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3 மணி 10 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல வெள்ளித்திரையில இசையமைப்பாளர் தேவா சார் அவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம வந்து கேட்டு போயிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய அவங்க இசையமைத்த பாடல்களும் சூப்பரான ரொம்ப அருமையான பாடல்களும் கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம் இல்லையா. சினிமாவில் வந்து இவங்களுடைய தொடக்கம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவா சாருடைய

ஆரம்ப கால பயணத்தின் போது மனசுக்கேற்ற மகாராசா அப்படின்ற படத்தை நம்ம கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா 1989 வெளியான இந்த படம் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப படைப்புகளில் ஒன்று அப்படிதான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னன்னா, வைகாசி பிறந்தாச்சு மூலம் அவருடைய பெயர் வந்து மக்கள் மத்தியில் வேகமாக அப்படியே பயங்கரமாக பிரபலமாயிருக்கு. அதுக்கப்புறமா தேவாசர் வந்து இது இசையை தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களின் படங்களில் அவர் வந்து அப்படியே வலம் வந்திருக்கிறாரு. தேவாசரோட ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கேட்டோம் அந்த பாடல் அண்ணாமலை, அந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும். 1990 வெளியான அண்ணாமலை படத்துக்கு வந்து தேவாசர் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தை வந்து சுரேஷ் கிருஷ்ணா வந்து இயக்கியிருக்கிறாங்க. அதில் வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்கிறாங்க. பாடல்கள் வந்து வைரமுத்து சாரோட வரிகளில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா. ஒரு இசையமைப்பாளரின் பயணத்தில் சில படங்கள் வெறும் படங்களாக இருப்பதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பெயரை ஒரு தலைமுறையே நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு படங்களாக அது மாறிவிடும். தேவாசருக்கு அப்படிப்பட்ட முக்கியமான படங்களில் ஒன்று தான் இந்த அண்ணாமலை. கூடவே இப்போ அருமையான ஒரு பாடல் உங்களுக்கு பாஷா அப்படின்ற திரைப்படத்திலேருந்து அவங்க இசையமைச்ச அந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேயர்களுக்கான நினைப்படுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமாங் விளம்பர தர நிகழ்ச்சி மறவாத கேட்பீர் நேயர்களே. நேரம் வந்து அப்படியே சூப்பரா நம்மளுடைய வெள்ளித்திரையோட இணைஞ்சுக்கிட்டு, அப்படியே சூப்பரா தேநீரோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:18 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து வெள்ளித்திரையில இசையமைப்பாளர் தேவா சார் அவங்களுடைய பயோகிராஃபி தான் அப்படியே கேட்டு, அவங்க இசையமைச்ச அந்த பாடல்களும் கேட்டு அப்படி அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக, பொற்காலம் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
0: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.

நேரம் வந்து ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்குல. நேரம் வந்து வெள்ளித்திரையோட அப்படியே இப்போ தேனீர் நிறத்தோடு இணைஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இசையமைப்பாளர் தேவா அவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நம்ம முதலே சொன்னோம், ஒரு இசையமைப்பாளரின் பயணத்தில் சில படங்கள் வந்து வெறும் படங்களாக மட்டும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பெயரை ஒரு தலைமுறையே வந்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த படங்கள் வந்து மாறிடும் அப்படின்னு கூட நம்ம சொன்னோம். தேவா சாருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான படங்களில் வந்து தான் நம்ம அண்ணாமலை படம் அப்படின்னு கூட நம்ம சொன்னோம் இல்லையா. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் அப்படின்ற அந்த ரஜினி சாரோட அந்த இன்ட்ரோ சாங் இருக்கு பாத்தீங்களா, பிளஸ் அவங்களோட அந்த கேரக்டர் பிளஸ் மாஸ் இமேஜ் அப்படின்னு மூன்றையும் அப்படியே இணைத்து அந்த தேவா சாருடைய அந்த இசையை வந்து வேற லெவல் அப்படிதாங்க நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து 1995 வந்த ஆசை அப்படின்ற திரைப்படத்துக்கு வந்து தேவா சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு வெற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படிதான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதில் அந்த மீனம்மா மீனம்மா அப்படின்ற ஒரு சாங் இருக்கு பாருங்க, அந்த பாடல் வந்து அனுராதா ஸ்ரீராம் மேடம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூ பாடலில் ஒன்று அப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பாடல் வந்து இசையமைப்பாளரை மட்டும் நினைவுபடுத்தாது, சில நேரங்களில் அந்த பாடல் வந்து ஒரு பாடகரின் ஒரு கரியருக்கு ஒரு புதிய ஒரு கதவை திறக்கும் அப்படிப்பட்ட பாடல்கள்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமாங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

நேரம் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நேரம் 3:40 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வெள்ளித்தரையில் இசையமைப்பாளர் தேவா சார் அவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம கேட்டு அப்படியே ரசித்து அவங்க இசையமைச்ச அந்த பாடல்களையும் கேட்டு அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குறோம் இல்லையா. இப்போ வந்து தேவா சார் வந்து அஜித் விஜய் இவங்களோட தலைமுறையில் 1990களில் இறுதியில் 2000களிலையும் தொடக்கத்திலையும் தேவாவின் இசை வந்து அஜித் மற்றும் விஜய் போன்ற அடுத்த தலைமுறையின் நட்சத்திரங்களுக்கு ஒரு படங்களோட நெருக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன பாடல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் கோட்டை, நேருக்கு நேர், அப்புறம் நினைத்தேன் வந்தாய், அப்புறம் பிரியமுடன், வாலி, குஷி, இப்படி எல்லாமே ரொம்ப சூப்பரான அந்த சாங்ஸும் அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே வந்து அந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு ஹைலைட் ஆனதே இந்த சாங்ஸ்னால அப்படின்னு கூட நம்ம சொல்லியாகலாம். இது எல்லாமே தேவாசரோட அந்த காலகட்ட இசை பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க படங்கள் பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறமா தேவா சார் அப்படின்ற உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கானா பாடல்கள், அவங்களுடைய கானா பாடல்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா. சென்னை மக்களின் அன்றாட வாழ்க்கை, அப்புறமா அவங்களோட ஸ்ட்ரீட் கல்ச்சர், அப்புறமா அவங்களோட அந்த லோக்கல் ஸ்லாங் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட அவங்க பேசுறது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். அதே மாதிரி சென்னை போனீங்கன்னா அந்த தமிழே வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஃபீல் வந்து திரைப்பட பாடல்களோட கொண்டு வந்ததுல தேவா சார் வந்து அந்த

கானா பாடல்கள் வந்து ஒரு ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து தெருக்களில் கேட்கப்பட்ட ஒரு குரலை திரையரங்கத்தில் பெரிய திரைக்கு கொண்டு வந்தவர் இந்த தேவாசர். 2026 வெளியான ஒரு நேர்காணலில் வந்து தேவாசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் என்னை வந்து கானா இசைக்காக அதிகம் நினைத்தாலும் தனக்கு வந்து மெலோடி மிக ரொம்ப விருப்பம், எனக்கு மெலோடியில் வந்து மெலோடி சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே கர்நாடிக் இசையை வந்து அவர் ரொம்ப எனக்கு அதுவும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான், எந்த இசையும் எனக்கு பிடிக்காது அப்படிலான்ற மாதிரிலாம் இல்லை, எல்லா இசையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த நீண்ட நாள் விருப்பம் பற்றியும் அவர் அந்த நேர்காணலில் அவர் பேசியிருந்தார். தேவாசர் என்றாலே கானா என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருந்தாலும், தேவாசரோட இசையில் மெலடியும் கர்நாடகா அதாவது கர்நாட்டிக் இசையும் அதனுடைய தாக்கமும் கூடுதலாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். கானாவுக்கு பின்னால் ஒரு மெலடி இசையமைப்பாளர் யார் அப்படின்னா, அதுவும் கண்டிப்பாக அந்த புகழும் இந்த தேவாசரை தான் வந்து சேருது. அடுத்ததான் அவங்க பாடின அதாவது அவங்க இசையமைச்ச ஒரு பாடல், இதோ உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
3: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
2: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
3: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.

0: நேரம் வந்து ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்குல. நேரம் 1:49 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து தேனி நேரத்தில் வெள்ளித்திரையில் இசையமைப்பாளர் தேவாசர் அவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம கேட்டு அப்படியே ரசித்து ருசித்து அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் அல்லவா. அடுத்ததாக கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுடைய விருதுகள், அவங்க என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தேவாசர் வந்து தமிழ்நாடு அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருதை வந்து பெற்றிருக்கிறாங்க. அப்புறமா கூடவே கலைமாமணி விருதும் கிடைச்சிருக்கு. ஆசை படத்திற்காகவும் மாநில அளவிலான சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்றதாக ஆதாரங்கள் வந்து குறிப்பிடப்படுகின்றன. மேலும் கன்னட படமான அமிர்த வர்ஷினிக்காக ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் விருதும் இவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. கூடவே இப்போ வந்து அவங்க பாடின ஒரு பாடல் கேட்பதற்கு முன் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் கேட்கலாம்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமர்க், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1964.

அப்படியே வந்து நிறைய பகுதியை நோக்கி அப்படியே வந்துட்டோம் இல்லையா. தேனி நேரத்தில் வெள்ளித்தெரில் இசையமைப்பாளர் தீபா சார் அவங்களோட பயோகிராஃபி தான் அப்படியே கேட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு இசையமைப்பாளரை பற்றி பேசும்போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் பேசிட்டு அப்படியே கடந்து செல்ல முடியாது இல்லையா. அவர் நமக்கு கொடுத்த இசையை நினைத்து பார்க்க வேண்டும் இல்லையா. அதுக்காக நம்ம ஃபுல்லாக பாடல்கள் எல்லாம் சூப்பராக கேட்டு போயிட்டு இருக்கிறோம். தீபா சார் வந்து இசையமைத்த பாடல்கள் ஒரு கிராமத்து மனமும் அந்த பாடலோட இருக்கும் அப்படிதான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காதலின் மென்மையும் அது கூடவே இருக்கு, கொண்டாட்டத்தின் உற்சாகமும் இருக்கு. அதனால்தான் அவருடைய பல பாடல்கள் இன்றும் நம்மளுடைய நினைவுகள்ல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். பல வருடங்கள் கடந்தாலும் ஒரு பாடல் காதில் விழுந்தவுடன் அந்த பாடலோடு சேர்ந்த ஒரு காலம், ஒரு நினைவு, ஒரு மனிதர் நம் கண் முன்னாடி வந்து அப்படியே நிப்பாங்க பாருங்க. அதுதான் இசையின் அழகு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு அழகான இசை பயணத்தை வந்து நமக்காக தந்த இசையமைப்பாளர் தீபா சார் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு அன்பான ஒரு நன்றி நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் இல்லையா. தீபா சாரோட இசை காலம் கடந்தாலும் கேட்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் புதிதாகவே அது ஒலிக்கட்டுமே. இது உங்களுடைய வெள்ளித்தரையில இன்றைய இசை பயணத்தின் என்னோடு இணைந்திருந்த

0: அப்படியே நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா. தேனி நேரத்தில் வழித்தறையில் இன்னைக்கு வந்து இசையமைப்பாளர் தேவாசர் அவங்களுடைய பயோகிராஃபி தான் கேட்டு, அவங்க இசையமைச்ச அந்த பாடல்களும் கேட்டு அப்படியே சூப்பராக ரசித்து அப்படியே போயிட்டுருந்தோம் இல்லையா. கேட்டுக்கொண்டு இருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இதுவரை உங்களோட ஆர்ஜே பிருந்தாஜி. அப்போ எல்லா நேயர்களுக்கும் டாடா பாபாய் சொல்லிடலாம். டாடா பாபாய் நேயர்களே. சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தவேகாவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேகா அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. ஆடவர் கபடியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு

0: எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 48 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினைப் பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினைப் பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை

0: குறைபாட்டிற்கான தொட்டு உணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்று மற்றும் நாளை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டோம். இனி கேட்கலாம்.
2: ராம்தாரி சிங் தின்கர் பிறந்த நாள் சிற்றுரை கேட்கலாம்.
3: ராம்தாரி சிங் தின்கர் அவர்கள் 1908 செப்டம்பர் 23 பீகார் மாநிலத்தில் உள்ள முங்கேர் மாவட்டத்தின் சிமாரியா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வியில் அவருக்கிருந்த ஆர்வம் மற்றும் எழுத்தில் இருந்த ஈர்ப்பு அவரை நாட்டின் தலைசிறந்த கவிஞராக உருவாக்கியது. அவர் ஆரம்பத்தில் ஹிந்தி மொழியில் கவிதைகள் எழுத தொடங்கினார். பின்னர் அவரது எழுத்துக்களில் வெளிப்பட்ட நாட்டுப்பற்று, வீர உணர்வு, சமூக நியாயம் மற்றும் மக்களின் குரலாக அவரின் கவிதைகள் இருந்தன. இதுவே அவரை ராஷ்டிரகவி என்ற பெருமையுடன் அழைக்க செய்தது. தின்கர் அவர்களின் எழுத்துக்கள் அரசியல், சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. அவரது மிகச்சிறந்த படைப்புகளில் ரஷ்மி ரதி கர்ணனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட காவியமாகும் குருஷேத்ரா. மகாபாரதம் வழியாக சமகால அரசியல் சிந்தனையை பிரதிபலித்தது. ஊர்வசி இந்து புராணங்களில் உள்ள தேவதையின் கதையை அழகாக சொல்லும் ஒரு கற்பனை நாடகம். சன்ஸ்கிருதி கே சார் அத்தியாய் இந்தியா எவ்வாறு கலாச்சார பரிமாற்றங்களால் வளமாகியுள்ளது என்பதை விளக்கும் ஆய்வு பதிவு. இந்த நூல்கள் அனைத்தும் இந்தியர்களுக்கு பெரும் உந்துதலாகவும் சிந்தனையின் வெளிச்சமாகவும் விளங்குகின்றன. ராம்தாரி சிங் தின்கர் அவர்கள் எழுத்தாளராக மட்டுமல்லாமல் ராஜ்யசபா உறுப்பினராக 12 பணியாற்றியுள்ளார். அவருடைய நினைவாக பீகார் மாநிலத்தில் பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் நூலகங்களுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தின்கர் அவர்கள் சாமானிய மக்களின் உணர்வுகளையும் வேதனைகளையும் உணர்ந்தவர். 1974 ஏப்ரல் 24 தின்கர் அவர்கள் இம்மண்ணை விட்டு விலகினார். ஆனால் அவரது எழுத்துக்கள், எண்ணங்கள், வீர உணர்வு நம் மனங்களில் இன்னும் பசுமையாகவே உள்ளது.
2: இதுவரை ராம்தாரி சிங் தின்கர் பிறந்த நாள் சிற்றுரை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:10. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வரப்போகுது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல சித்ரா ஹரிஹரன் குரல்கள்ல லவ் பேர்ட்ஸ் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 4:20. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது AR ரகுமான் இசையில் வாலி பாடல். வரிகளில் ஹரிஹரன், உதித் நாராயணன் குரல்கள்ல மிஸ்டர் ரோமியோ திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன்னா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 4:26. திரையிசையில் நிறைவாக கேட்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஹரிஹரன் குரலில் ஜோடி திரைப்பட பாடலை.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

वहां एक हाथी भी रहता था। वो दिन भर इधर उधर घूमता रहता था।

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும் அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தவிகவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றம்சாட்டியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். பள்ளிக்கூடம் போனதும் பாடம் படிக்க மறந்ததும் பெஞ்சில் நாம் எழுதிய பெயர்கள் இன்னும் மறையவே இல்லை. நீ சிரித்த சிரிப்பில் நான் இருந்தேன், நீ அழுத அழுகையில் நீ இருக்கிறாய். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில முதல்ல உங்களுக்காகவே வரப்போது MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல், வரிகள் லட்சியம் சவுந்தரராஜன் குரல்களில் உயர்ந்த மனிதன் திரைப்பட பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே, நண்பனே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:09. ராகம் சுகமானது, கேட்டால் இனிமையானது. மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் மாலை நேர தாளாட்டாய் உங்களை மயக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். கல்லூரி நாட்கள், மரத்தடி கதைகள், நண்பர்களின் சிரிப்புகள், இது போதாதா ஒரு வாழ்க்கையை திரும்ப வாழ்வதற்கு? நட்பு என்பது பசுமை போலத்தான், வாடினாலும் வேர் விடாது. பசுமையான அந்த நாட்களை நினைத்தாலே மனம் குளிரும். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள், ரத்த திலகம் திரைப்பட பாடல்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, மண்ணிலும் மனதிலும் விதைகளை விதைத்து உயிரை உரமாக்குபவர்கள் உழவர்கள். நம்ம குமரி பண்பலை 101 இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில இன்று இரவு 7:25 உங்களுக்காகவே வரப்போகுது. உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சாலச்சகோணம் சி ராஜன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், மல்பெரி செடியை தாக்கும் நோய்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:15. மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் மாலை நேர தாளாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நட்பு வலிமையானது. நட்பு பல தடைகளை உடைக்கும். நண்பனோடு இருந்தால் கவலை கூட காணாமல் போகும். நட்பு திட்டினாலும் தித்திக்கும், அடித்தாலும் அன்பாகும். 1000 பேர் வந்தாலும் உன் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. மீசைக்கார நண்பனின் பாசத்தை சொல்லும் இந்த பாடல் இப்ப உங்களுக்காக வரப்போகுது. நட்புக்காக திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் காளிதாசன் பாடல் வரிகள்ல தேவா குரல்ல கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:22. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். பாசம் வைக்க 1000 பேர் இருந்தாலும் நேசம் வைக்க நீ மட்டும் தான் இருக்கிறாய். சொந்தமெல்லாம் கேள்வி

கேட்கும், நட்பு மட்டும்தான் தோள் கொடுக்கும், உள்ள மட்டும் என்ன உயிரும் உனக்குத்தான் நண்பா. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் பி கே மிஸ்ரா பாடல், வரிகள்ல கே ஜே ஏசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்கள்ல தளபதி திரைப்பட பாடல்.

0: எமர்ஜென்சி ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:29. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். வாழ்க்கை டே பை டே மாறிக்கொண்டே போகும். கல்லூரி வாழ்க்கை முடியலாம், காலங்கள் ஓடலாம், ஜூனியர் சீனியர் என்று பிரிந்து கூட போகலாம். ஆனாலும் நீயும் நானும் அதே நட்புடன் மாறாமல் இருப்போம். வானுக்கு எல்லை உண்டு என்பார்கள், ஆனால் நம் நட்புக்கு மட்டும் எல்லையே இல்லை. நட்புக்கு இலக்கணம் சொல்லணும்னா இந்த பாடல் தான். இப்போ உங்களுக்காக வரப்போகுது ஏஆர் ரஹ்மான் இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் குரல்ல காதல் தேசம் திரைப்பட பாடல்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு அழகான மழலை செல்வங்களே, துள்ளி தெரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அழகான மழலை செல்வங்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. இன்று இரவு 8:05 நம்ம குமரி பண்பலை 101 வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று மகிழுங்கள் குழந்தைகளே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:36. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். வானும் மண்ணும் இத்தனை நாள் தூரமாக இருந்தது உன் வருகைக்காகத்தான். இன்று உன்னால் அவை ஹேண்ட்ஷேக் பண்ணுகிறது நண்பா, நீ வா. இந்த வானும் மண்ணும் சேரும் அழகை பார்க்க நானும் காத்திருக்கிறேன். நட்புக்காக வானையும் மண்ணையும் இணைக்கும் பாடல் உங்களுக்காக வரப்போகுது. தேவா இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல உதித் நாராயணன் குரல்ல கண் எதிரே தோன்றினாள் திரைப்பட பாடல்.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல,

0: குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 8:30 திரைக்களஞ்சியம், இதில் புன்னகை என்னும் தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:44. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். வானம் பெரியதுதான், நீளம் சூடியதால், பூமி பெரியதுதான், உயிர் தாங்குவதால், இவை இரண்டிலும் பெரியது எது தெரியுமா? நீயும் நானும் கொண்ட நட்புதான் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், விஜய் யேசுதாஸ், அருள்மொழி குரல்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் திரைப்பட பாடல்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:50. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். தோஸ்திடா, இது வார்த்தை அல்ல, அது எங்கள் உயிரின் சத்தம். தோஸ்த் என்பவன் கூட இருப்பவன் அல்ல, கூடவே வாழ்பவன். நட்புக்கு இலக்கணம் எழுதும் தோஸ்துகளின் இதயத்தை தொடும், நட்பின் கொண்டாட்டத்தை சொல்லும், தோஸ்துகளின் ஆட்டத்தை சொல்லும் ஒவ்வொரு நண்பனின் கூட்டத்திற்காக ஒலிக்கிறது இந்த பாடல். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். விவேகா பாடல் வரிகள்ல கிரீஷ் நரேஷ் ஐயர், கிருஷ்ணயர் குரல்கள்ல என்றென்றும் புன்னகை திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:56. ஒரு வார்த்தை, ஒரு சிரிப்பு, ஒரு தோள் சாய்வு, இது போதாதா கவலையெல்லாம் மறப்பதற்கு? நட்பு என்பது தாய்மடி போலதான், தொலைவில் இருந்தாலும் தொப்புள் கொடி போல பிரியாது. நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விவேகா பாடல், வரிகள்ல கிறிஸ், குரல்ல நண்பன் திரைப்பட பாடல்.

இத்துடன் நிறைவு பெறுகிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்றைக்கு இனி நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை கேட்கலாம். இன்றிரவு 7 இன்னிசை நேரம், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா. 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து தென்னை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சாலச்சகோணம் சி ராஜன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், மல்பெரி செடியை தாக்கும் நோய்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. இன்றிரவு 8:30 திரை களஞ்சியம், இதில் புன்னகை என்ற தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்கலாம். இன்றிரவு 9:15 செய்தி சுடர். 9:30 பண் இசை, டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்களின் பண் இசை கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 6:00 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா ஷலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை.

0: 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை கேட்கலாம். தொடர்ந்து பொது அறிவு வினாவிடை, அதைத் தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 5 மணி, நாளை மறுநாள் 6 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் திரை இசை கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நாளை காலை 10:02 வசந்த் அண்ட் கோவின் குண்டக்க மண்டக்க நேரலை, 10:30 பண்பலையின் குண்டக்க மண்டக்க நேரலை கேட்கலாம். 11:02 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் ஆர்எல் வாய்மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா இடம்பெறும். நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியன் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த அழுத்தமும் இதய ஆரோக்கியமும் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட்சன் அவர்கள்.
1: This is Akashwani, the news read by VC Pramod. The Defence Ministry has signed a contract of over 810 crore rupees with Bharat Dynamics Limited (BDL) for the procurement of 160 satellite smart anti-airfield weapons along with associated equipment for Indian Air Force. The contract was signed in the presence of Defence Secretary Rajesh Kumar Singh in New Delhi today. The delivery of SAAW is scheduled between 2027-28 and 2028-29. SAAW is an air-to-ground precision-guided glide bomb which can be launched from platforms like Jaguar, Hawk and Su-30 MKI and has the capability to neutralize enemy airfields from a long standoff range. President Draupadi Murmu inaugurated the Global Spiritual Palace Retreat Center of Brahmakumaris in Vadodara today. During the event, the President launched the Spiritual Awakening for World Renewal project. She virtually launched the Youth for Vikasit Bharat, Awakening Inner Strength for Nation Building campaign. On this occasion, she said that we need such youth power that is inspired by honesty, responsibility, compassion, coexistence and patriotism. She added, India has given the world ideals like yoga, meditation, non-violence, compassion and Vasudhaiva Kutumbakam. External Affairs Minister S. Jaishankar, UAE Foreign Minister Sheikh Abdullah bin Zayed Al Nahyan and French Foreign Minister Jean-Noël Barrot participated in the India-UAE-France trilateral on the sidelines of the 81st session of the United Nations General Assembly UNGA in New York. They discussed collaboration in artificial intelligence, AI, space, health sciences, energy and culture. The three ministers reviewed progress in trilateral cooperation across agreed areas of mutual interest, including space energy, artificial intelligence, and culture and heritage. According to the statement released by the Ministry of External Affairs, the leaders also discussed the situation in West Asia. The three ministers emphasized further strengthening and expanding trilateral cooperation in the areas of mutual interest and further building upon the strong and friendly ties that exist between India, France, and the UAE. The Election Commission has said that all the decisions, including the electoral rule revision, were taken unanimously. The Commission informed that it has taken numerous decisions, introduced around 40 new initiatives, and undertaken many electoral reforms, including special intensive revision in the recent months across the country. The Commission emphasized that difference in views and observations are a normal part of deliberation in any institution and it is a part of the decision-making process before taking a final decision. It said every officer of the Commission is fully authorized

0: to give his suggestions to the Commission for improving the electoral system. The Commission has recently successfully conducted major elections in Bihar, Kerala, Tamil Nadu, Puducherry, Assam and West Bengal, and election-related exercises during this period. MY Bharat platform has crossed more than 3 crore registered youth since its launch in the year 2023. The achievement reflects the ever-expanding youth participation who takes part in learning, volunteering leadership, civic engagement and youth-led initiatives. BJP President Nitin Nobin has appointed the party's in-charges and co-in-charges for all 36 states and union territories. Former Union Minister Smriti Irani has been appointed BJP in charge for Chhattisgarh and Haryana, while Harish Dwivedi will oversee Bihar. Vinay Sahasrabuddhe has been given the charge of Delhi, while Jamyang Sering Namgyal and Darshana Ben Jardosh have been named as co-in charges. Vinod Tavade has been appointed Uttar Pradesh in charge, with Jagdish Patel, Medha Kulkarni, Pradeep Verma and Anant Ojha named as co-in charges. Ram Madhav has been given charge of Tamil Nadu and Uttarakhand, while Tarun Chugh will oversee Gujarat. Satish Punia has been appointed in charge of Jammu and Kashmir and Punjab. Anil Antony will handle Goa and Nagaland. Indian men's badminton team settled for the bronze medal after a 3-1 defeat to China in the semi-final in Aichi, Japan today. Indian player Lakshya Sen lost the opening match 21-16, 21-18 to Shi Huiqi, before Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty levelled the tie with a 21-11, 22-20 win over reigning world champion Liang Wei Qing and Wang Chang. And that is the end of this news bulletin.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்கலாம். அடையாளம் தெரியாத பெண் சடலம் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 20 அன்று நாங்குநேரி ரயில் நிலையத்திற்கும் செங்குளம் ரயில் நிலையத்திற்கும் இடையே ரயில்வே தண்டவாளத்தின் அருகில் சுமார் 70 மதிக்கத்தக்க பெண் நபர் ரயிலில் அடிபட்டு இறந்துவிட்டார். இறந்த நபர் கருப்பு கலர் பிளவுஸும் நீல கலர் உள்பாவாடையும் வெள்ளை நிறத்தில் ஊதா கலர் நைலான் புடவை அணிந்திருந்தார். இவரை பற்றி அடையாளம் தெரிந்தால் நாகர்கோவில் இருப்பு பாதை காவல் நிலையத்திற்கு 9498101999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மின்தடை பற்றிய அறிவிப்பு. மீனாட்சிபுரம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர சிறப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை காலை 9 முதல் 2 வரை வடிவீஸ்வரம், கோட்டார், மீனாட்சிபுரம், கணேசபுரம், இடலாக்குடி, ஒழுகுனசேரி, தளியபுரம், ராஜபாதை, கரியமாணிக்கபுரம், செட்டிக்குளம் சந்திப்பு, சர்க்குணவீதி, ராமன்புதூர், வெள்ளாளர் காலனி, சவேரியார் கோவில் ஜங்ஷன், ராமவர்மபுரம், சரலூர், இந்து கல்லூரி, வேதநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின்னூட்டம் இருக்காது. மேலும் மின் பாதைகளில் மின்னூட்டம் இருக்காது என கருதி பொதுமக்கள் மின்னூட்டிகளின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், பராமரிப்பு தினத்தன்று மின்பாதைகளுக்கு இடையூறாக நிற்கும் மரக்கிளைகளை அகற்றுவதற்குரிய மற்றும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றும் பணிகளுக்கு வாரிய பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு நாகர்கோவில் மின் பகிர்மான செயற்பொறியாளர் கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் வரும் 25 காலை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் சென்ற மாத விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில் வழங்கப்படுவதோடு விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியரால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்து இக்கூட்டத்தில் பங்கேற்று விவசாயிகள் பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட

தூய்மை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையிலான உங்களுக்கு உதவலாமா உதவி மையத்தில் பணியாற்ற ஃபீல்டு அசிஸ்டன்ட் 1 ஒப்பந்த அடிப்படையில் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இந்த பணியிடத்தினை நிரப்புவதற்கான தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியன குறித்த விவரங்களை இம்மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நாளை மறுநாள் மாலை 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமோ சமர்ப்பிக்க வேண்டும்.

கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமோ சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேவைச் செய்திகள் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:17. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000005.

0: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
0: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305365016.
8: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில். 9842111164.
9: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
10: கண்டிப்பா.
9: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
10: அதுவும் பண்ணலாம்.
9: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
10: அதுவும் தான் பிரதர்.
9: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
10: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
11: யோனோ SBI, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
12: மெல்லிசை. மெல்லிசையின் முதலில்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:24. மெல்லிசையில் இனி கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எந்தவொரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துகள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரைகள் அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுலா தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுலா தலங்களில் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000-க்கும் மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 9,000 பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 5 ஆண்டுகளுக்கு 1,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வருடத்திற்கு 200 கோடி ரூபாயாக பிரித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டெவலப்மெண்ட், ஒரு கல்லூரியினுடைய கட்டடம் கட்டுவதற்கோ கேன்டீன் அமைக்கிறதற்கோ எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்த போறோம். இதையெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க செய்யறோம்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். த ப்ரொஃபசர்ஸ் த சீனியர்ஸ் அவங்களுடைய பார்ட் என்னன்னு கேட்டா அவங்களுடைய ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பணப்பணி மூப்புகள், இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்றது. 1 பை 1 ஆர்டர்லி கண்டிப்பா

0: அரசு வந்து முழு முயற்சியுடன் நடவடிக்கை எடுத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் சந்திப்போம்.
1: சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு ஆந்திரா ஒடிஷா இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை 5:30 வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அதே பகுதிகளில் நிலவி வருகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து இன்று இரவு விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்வி மீளாய்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் புதிய ஆதார் சேவை மையத்தை அம்மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அச்சங்குளம் மருந்துவாழ் மலையில் ஒருங்கிணைந்த மனநல மையத்தினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாஹ்ரே தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 41,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். பெரம்பலூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரேம் ரிஷுவினா தேவி இறுதி இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு

0: பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் 254 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மோஹித் உல்வா மற்றும் மணல் சௌஹான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 41.2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்குட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வரப்பகுதி எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ் ஏ ராஜ்குமார் பாடல் வரிகள், ஹரிஹரன் குரல்ல கண்ணு பட பகுதி யாத்திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எப்பா ஹெல்மெட் மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:47. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது ரஞ்சித் பரோட் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல, ஹரிஹரன் சித்ரா குரல்கள்ல விஐபி திரைப்பட பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
3: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
2: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
3: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:54. குமரி பண்பலை 101 இலிருந்து திரை இசை.

கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் நிறைவாக கேட்கலாம். தேவா இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம், மகாநதி சோபனா குரல்கள்ல கண்ணெதிரே தோன்றினால் திரைப்பட பாடல்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்றைய இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 இன்னிசை நேரம் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட செய்திகள் கேட்கலாம்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சர்வதேச கைப்பந்து விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமான வெங்கடேசன் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம் மற்றும் மல்லர்கம்பம் ஆகிய வீர விளையாட்டுகளை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். மாவட்ட அளவிலான இப்போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மண்டல அளவிலும் பின்னர் மாநில அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூர் அடுத்த பெரிய வரிகம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பெரிய வரிகம் மற்றும் சின்ன வரிகம் ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கான மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், வேளாண்மை துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை மாவட்ட வருவாய் அலுவலர் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ₹58,61,000 மதிப்பீட்டில் 106 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் வீட்டுமனை பட்டா, புதிய குடும்ப அட்டை, விபத்து நிவாரண நிதி, கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற விண்ணப்பிக்கலாம். இந்த விருதுக்கு ₹5,00,000 விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற விண்ணப்பிப்பதற்கு சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதி உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். வரும் அக்டோபர் 20 விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏலகிரி மலையில் உள்ள மங்களம் பகுதியில் திருப்பத்தூர் வனக்கோட்டம் சார்பில் சில்வர் ஓக் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று சில்வர் ஓக் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து 5 சுய உதவிக் குழுக்களுக்கு தலா ₹1,00,000 வீதம் ₹5,00,000 மதிப்பிலான கடனுதவிகளை அமைச்சர் வழங்கினார். மேலும் சூழல் மேம்பாட்டு குழுவை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி காவலர்களுக்கு சீருடைகள் மற்றும் பைனாகுலர்களையும் அமைச்சர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் தூர்வாறுதல், சீமை கருவேல மரங்களை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பிக்கலாம். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சார்ந்த மாணவ மாணவியர்கள் 2026-27 பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் 3 ஆண்டுகளைச் சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினரை சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் பொறியியல் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் இருத்தல் வேண்டும்.

0: தகுதியான மாணவர்கள் 2026-27 கல்வியாண்டில் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். தகுதியான மாணவர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகை ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி இணையதளத்தின் மூலம் வரும் அக்டோபர் 21 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்று கூறினார். யோகா, தியானம், அகிம்சை, இரக்க குணம் மற்றும் வசுதெய்வ குடும்பகம் உள்ளிட்ட பாரம்பரிய நெறிமுறைகளை இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பரோடா பல்கலைக்கழகத்தின் 75 பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பன்முக வரிவிதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வரிவிதிப்பை ஒழுங்குபடுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வரிவிதிப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரிக்ஸ் நாடுகளில் பெரும்பாலானவை வளர்ந்து வரும் நாடுகள் என்றும் அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிக அளவு வரி வசூலிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு குறைவான மற்றும் நியாயமான வரிவிதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரி நிர்வாக கட்டமைப்பு இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மின்னணு தரவுகளின் அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும் வரி செலுத்துவோர் அளிக்கும் விவரங்களை முறையாக பரிசீலித்து வரி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சர்வதேச வரி விதிப்பு, வருவாய் தொடர்பான புள்ளி விவரங்கள், வரிமாற்ற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு கடந்த 12 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தலைமைச்செயலக ஊழியர் சங்கத்தினரிடையே உரையாற்றிய அவர், பணியாளர்களுக்கு உகந்த பணிச்சூழலை அரசு உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். பணியாளர்கள் சிறப்பாக தங்களின் பங்களிப்பை அரசுக்கு அளிப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 40 மேற்பட்ட புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு மூத்த அதிகாரிக்கும் தேர்தல் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், தமிழகம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல்கள் சுதந்திரமாகவும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. இம்மாநிலங்களில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமைந்திருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள்

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2020 ஆம் ஆண்டு விண்வெளித்துறையில் தற்சார்பை எட்டுவதற்கும் நீண்டகால தொழில்நுட்ப இலக்குகளை எட்டுவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்த ஒரு தொகுப்பு.
1: தனியார் துறையின் பங்களிப்பை விண்வெளித்துறையில் கொண்டு வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கடந்த 2020 ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விண்வெளித்துறையில் பயன்படுத்துவதற்கான ராக்கெட் உதிரி பாகங்கள், சிறிய வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கும் தனியார் துறையின் பங்கேற்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் கடந்த 2018 ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திரு பவன்குமார் சந்தனா, திரு நாகா பாரத் ஆகியோர் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்தனர். இதன் பயனாக 2022 ஆம் ஆண்டு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விக்ரம் எஸ் தனியார் துறை ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பணி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் ஹைதராபாத்தில் உள்ள முதலாவது புவி சுற்றுவட்ட பாதைக்கான விக்ரம் 1 ஸ்கைரூட் ராக்கெட்டையும் தொடங்கி வைத்தார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கான மற்றொரு நிகழ்வாக இது அமைந்தது என்று கூறலாம். இதுகுறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அதிகாரி திரு தேஜஸ்வி பகவத்துல்லா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த புதிய முயற்சிகளின் மூலம் மக்கள் நலனுக்கான இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாகவும், இளைஞர்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலக விண்வெளி சந்தையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் கிடைத்திருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பகவத்துல்லா கூறினார்.
0: ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்களிடையே வினாடி வினா, ஓவியப் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தாய்சேய் நலத்திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்தும் பள்ளிகள் மூலமாக தாய்மார்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான முயற்சிகளை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு பயணம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நிறைவடையவுள்ள நிலையில், ஆயுர்வேத முறையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்வது குறித்தும் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 23 பேர் காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுச்சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரி குறை கூறியுள்ளார். யுக்ரைனின் பல நகரங்களில் வணிக வளாகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. முன்னதாக இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குமார் குஷாக்ரா அபாரமாக ஆடி 113 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்து

தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோத்ராணி மற்றும் தான்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர்

0: நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32-33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27°C வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும். தேவைக்கேற்ப பாத்திகளில் களையெடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1.0% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்க வேண்டும். அன்னாசியில் காயின் அடிப்பாகத்தில் நிறமாற்றம் வர தொடங்கியதும் அறுவடை செய்ய வேண்டும். இந்த வருடம் நடவு செய்த வாழை, மா, ஜாதிக்காய், கிராம்பு, மிளகு, ரப்பர் போன்ற பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026 செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இனி கேட்கலாம்

0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னை சாகுபடி அனுபவங்கள், சாலச்சுகோணம் சி ராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மல்பெரி செடியை தாக்கும் நோய்கள், கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: மண்ணின் வளமே விவசாயத்தின் முதல் மூலதனம். மண்ணை வெறும் நிலமாக பார்க்கும் போது அது நம் வாழ்விற்கு அடித்தளம். மண்ணை பரிசோதித்து பயிரிட்டால் உரச்செலவை குறைத்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இப்பொழுது தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் சாலச்சுகோணம் சி ராஜன் அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்
3: ஐயா. விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
4: கிட்டத்தட்ட 35 வருஷம் அனுபவம் இருக்குது.
3: கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் விவசாயத்தில் அனுபவங்கள் இருக்கு.
4: ஆமாம்.
3: அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கிறீங்க?
4: விவசாயம் என்ன, தென்னை மரம் இருக்கு, வாழை இருக்கு, இன்னும் பசுமாடு ஆடு எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஓ, விவசாயத்துலன்னு பார்க்கும்போது நீங்க கால்நடையும் வளர்க்குறீங்க, அதே போல வந்து விவசாயம் பார்க்கும்போது வாழையும் வச்சிருக்கீங்க, தென்னை மரம் சாகுபடி செய்றீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் ஏற்பட்டது இந்த விவசாயத்தின் மேல?
4: விவசாயம் அப்பா என்றே எனக்கு இதை நடத்தி அவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க, அதே இதை வந்து நான் அப்படி கண்டினியூ பண்ணி நடத்திட்டு இருக்கேன்.
3: இப்ப கால்நடைகள்னு பார்க்கும்போது உங்க அப்பா அம்மா காலத்திலேருந்து அந்த கால்நடைகள் வந்து நீங்க பரம்பரையாட்டு வளர்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல வந்து நீங்க வந்து தனி முயற்சியில வந்து அந்த கால்நடைகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சீங்களா?
4: இல்ல இல்ல, நாங்க அந்த அப்பா காலத்திலே வளர்த்துட்டு இருக்கோம்.
3: அப்ப உங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த கால்நடை வளர்ப்புல வந்து அனுபவம்
4: இருக்குது.
3: ஆடுகளை பொறுத்தல பாக்கும்போது
4: ஆடு அப்படிதான், அதே இதுதான். எப்பவுமே எங்க வீட்டுல ஆடு மாடு எப்பவும் இருக்கும், கோழி இருக்கும்.
3: இது உங்க அப்பா அம்மா காலத்துலன்னு பாக்கும்போது உங்க பகுதின்னு பாக்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து அதிக அளவுல சாகுபடி செய்த அனுபவங்கள் இருக்கு?
4: அவர் வந்து அப்ப வந்து காய்கறிகள் நெல், அப்ப வயல் உண்டு, வயல இப்ப வந்து இல்ல, அப்ப வயல் எல்லாம் கிருஷி எல்லாம் போட்டு இருந்தாங்க, வயல எல்லாம் அப்போ கிருஷி போடுவோம்.
3: இப்போ உங்க பகுதியில இருந்து வயல் எல்லாம் வந்து சாகுபடி செய்யறாங்களா?
4: இப்ப அங்க சாகுபடி இல்ல, எல்லாமே ரப்பர்.
3: என்ன காரணத்துக்குன்னு பாக்கும்போது இந்த நெற்பயிரை மாத்திட்டு மாட்டு பயிர்களுக்கு வந்து விவசாயிகளை வந்து போ காரணம் எதுன்னு சொல்லலாம்?
4: காரணம் வந்து வேலைக்கு தொழில் ஆள் கிடையாது, தண்ணி பட்ட வர. இப்ப வந்து வருஷத்துக்கு 3 தடவை கிருஷி போட்டாங்க, இப்ப வந்து அப்படி இல்லை, வருஷத்துக்கு 2 அடி கஷ்டம், தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால என்ன பண்ணாங்க, எல்லாம் மாட்டு பயிர் போட்டு எல்லாம் ரப்பர் ஆக்கி வச்சுட்டாங்க.
3: வயல் பகுதியெல்லாம் வந்து இப்போ ரப்பர் தான் சாகுபடி,
4: ரப்பர் தான் சாகுபடி செய்யாங்க.
3: தண்ணி பற்றாக்குறைன்னு பார்க்கும்போது நெற்பயிரை மாத்திட்டு மாட்டு பயிர் ரப்பர்
4: தென்னை இந்த மாதிரி வச்சுட்டாங்க எல்லாம்.
3: இப்ப தென்னைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கீங்க?
4: தென்னை வந்து நெட்டை ரகம், புட்டை ரகம், 2 ரகம் உண்டு. நெட்டை ரகம் வந்து நமக்கு வந்து காய் நிறைய கிடைக்கும், குட்டை ரகம் வந்து இளநீக்கு நல்லா இருக்கும்.
3: இந்த 2 ரகம் வந்து நீங்க வளர்க்குறீங்க?
4: ஆமா.
3: இப்ப இது வந்து உங்க அப்பா அம்மா காலத்துல நிக்கிற அந்த தென்னை மரங்களா, இல்ல வந்து நீங்க புதுசாட்டு நட்ட அனுபவங்கள் இருக்கு?
4: அப்பா இருக்கும்போது உள்ள தென்னை மரம் இருக்குது, அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு.
3: உங்க அப்பா வச்ச தென்னை மரம்
4: இப்போ இருக்குது? ஆமா.
3: அதெல்லாம் குறிப்பா பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளான தென்னை மரங்கள் இருக்கு?
4: குறிப்பா 50 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
3: 50 ஆண்டுகள்
4: மேல இருக்கு.
3: இப்பவும் காய்ப்பு
4: தென்னை, காய்ப்பு தென்னை நல்லா நிறைய காய்க்கு நல்லா இருக்குது.
3: இது வந்து நீங்க வயல் பகுதியில தென்னை மரங்களை நட்டுருக்கதா, இல்ல வந்து கரை பகுதிகளில் தென்னை மரம் நட்டுருக்கு?
4: கரையிலும் இருக்குது.
3: வயல்லையும் வச்சிருக்கீங்க, கரை பகுதியிலையும் வச்சிருக்கீங்க. இப்ப ஏற்கனவே வந்து வயல் பகுதின்னு பார்க்கும்போது அதுல வந்து களிமண் கலந்த மண் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும், அதுல வந்து நீங்க செம்மண்ணை வந்து நீங்க கலந்து போடுறீங்க.
4: அதுல வந்து அந்த செம்மண் நாங்க வெளியிலிருந்து எடுத்து தட்டி அப்படி கூம்பு கொட்டி அப்படி வச்சு நட்டுரும்.
3: இடைவெளின்னு பார்க்கும்போது என்ன அளவுல
4: இடைவெளி? 25-27 அடி இடைவெளி வேணும்.
3: 25-27 அடி கொடுக்குறீங்க?
4: ஆமா. பொடுத்தாதான் அந்த தென்னை மரம் வளர்ந்து வரம்போ அந்த மட்டை விரிஞ்சு கிடைக்கும்,
3: அந்த ஓலைகள்
4: ஓலைகள் விரிஞ்சு கிடைக்கும். அப்போதான் அந்த கூம்பு வந்து வர வாய்ப்பு இருக்கு.
3: அந்த ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு அந்த ஓலைகள் வந்து தட்டாம அளவுக்கு வந்து இங்க விடுறீங்க?
4: ஆமா. இதே நம்ம நெருக்கமா நட்டிருந்தோம்னா அந்த மட்டை விரியாது, நீண்டு அப்படின்னு போயிட்டே இருக்கும், காய் கிடைக்காது. தென்னை மரம் நிற்கும், காய் வராது.
3: இந்த மாதிரி தென்னை பிள்ளைய பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க வந்து விலை கொடுத்து வாங்கினாலும் இல்ல வந்து நீங்களே உங்க மரங்கள்ல இருந்து அந்த தேங்காய்களை பறிச்சு அதை வந்து முளைப்பு தண்ணி எடுத்த அனுபவங்கள் தானா?
4: எங்க தெங்கு 25 வருஷம் ஆன தென்னை மரத்துண்டு, தென்னை மரம் நேரே போற மரத்துலேருந்து எடுக்கணும் காய்.
3: அந்த தேங்காய் வந்து தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது அதுக்கு முறைகள் இருக்கு.
4: ஆமா. தென்னை மரம் நேரே இருக்கணும், அது வந்து மட்டை விரிஞ்சு நல்லா காய் இருக்கும். 25 வருஷமா அந்த மரம் நின்றுக்கணும், நல்ல காய் தந்திருக்கணும், அந்த 2 எடுக்கணும் காய்.
3: இப்ப அந்த காய்கள் எடுக்கிறேன்னு பார்க்கும்போது எத்தனாவது கொலை அந்த தேங்காய் மூப்பு அந்த காய்களை எடுக்கிறீங்க?
4: மூப்பு வந்து நம்ம வெட்டிய கொலை 2 கொலை, அந்த கொலை எடுக்கணும்.
3: அந்த விளைஞ்ச நிக்கிலேருந்து 2 கொலை தான் எடுக்கணும்.
4: எடுக்கணும். ஆமா.
3: அதை நீங்க வெட்டி போடுறீங்களா இல்ல கெட்டி இறக்கணும்?
4: கெட்டி தான்
3: கெட்டி இறக்கணும்.
4: ஆமா.
3: கெட்டி இறக்கி நீங்க அதை காய

0: அந்த மாதிரி போட வேண்டி இருக்குமா?
1: காய போட வேண்டாம், அது கொஞ்சம் அப்படி போட்டுட்டு கொஞ்சம் போல மணல் எடுத்து போட்டு மணல்ல தான் அப்படியே நாட்டி வைக்கணும். கொஞ்சம் ஒரு 3 அடி காலத்துக்கு காத்து வச்சுட்டு தண்ணி விட்டுணும்.
0: இப்ப அது நீங்க விதைக்காக தேர்ந்தெடுத்தாச்சு. இப்ப அந்த தேங்காய் உள்ள வந்து நீங்க வந்து வீடு பகுதிகளில் நீங்க முளைப்பு திறன் வைக்கிறீங்களா, இல்ல அந்த தோட்டங்கள்லயே நீங்க அந்த முளைப்பு திறனுக்காக போடுறீங்களா?
1: இல்ல வீட்டுல கொண்டு தான் வைப்போம், அப்ப நம்ம பராமரிக்க வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப வீட்டுல பார்க்கும்போ அந்த அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த நில மண்களை வந்து நீங்க பக்குவப்படுத்தி
1: போட்டுருப்போம், போட்டு அதுலயே வைப்போம்.
0: மணலும் போட வேண்டிய
1: மணலும் போடணும், மணலும் வைக்கணும்.
0: முளைப்பு திறன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளவு மாதங்கள் வர ஆகும்?
1: 3 மாசம் வர ஆயிரும்.
0: 3 மாதங்கள்
1: ஆயிரும். ஆமா.
0: இப்ப எல்லாமே முளைப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்குமா?
1: 90% இருக்கும் வாய்ப்பு உண்டு.
0: 90%
1: வாய்ப்பு உண்டு. ஆமா.
0: அதுக்கு நிழல் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கணுமா?
1: ஆமா, நிழலும் வேணும், வெயிலும் வேணும், ரெண்டும் வேணும். அது சூரியஒளி கிடைக்கணும், சூரியஒளி கிடைக்காம அது முளைச்சு வராது.
0: மண்ணில் எவ்வளவு ஆழத்தில் வச்சிருக்க வேண்டியிருக்கும்?
1: அந்த மண்டை அது கிளாஞ்சி சைடு மேல மேல் நோக்கி மற்ற செடி கீழே உண்டு, ஒரு மண்ணில் போற மாதிரி அப்படி நாட்டி வச்சா போதும்.
0: நம்ம தண்ணி மட்டும்
1: நினைச்சு கொடுக்கணும். ஆமா.
0: அதுக்கு மேல நம்ம அந்த ஓலைகள் அந்த மாதிரி போட வேண்டியிருக்குமா?
1: ஓலைகள் போட வேண்டிய அவசியம்.
0: அந்த தேங்காயில கூட வந்து நீங்க அந்த மண்ணில் புதைச்சு வச்சிருக்கோமோ அதுல அந்த கரையான் கூட வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
1: வாய்ப்பு உண்டு, அது வந்து வாய்ப்பு உண்டு. அதுக்கு வந்து நம்ம என்ன எறும்புடி இருக்குல்ல, அதே மாதிரி அப்பப்போ நான் பார்த்து வீட்டு இல்லைன்னா எறும்பு வந்து அரைக்க வாய்ப்பு உண்டு.
0: அப்பப்போ கண்காணிக்கிறீங்க?
1: அதுக்கு தான் வீட்டு பக்கத்தில் வச்சு நம்ம அப்போ கண்காணிக்க வாய்ப்பு இருக்கு. தோட்டத்தில் வச்சாச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு குறவு,
0: அதனால கண்காணிப்போட தான் நீங்க வளர்க்குறீங்க. அது எத்தனை ஓலைகள் வந்த அப்புறம் நீங்க இலக்கி அதை வந்து தென்னந்தோப்புல வந்து நீங்க நடுறீங்க?
1: மினிமம் 7 ஓலை வரணும்.
0: ஏழு ஓலைகள்,
1: 7 ஓலை வந்தா தான் அது வந்து நடுவுண்ட பக்குவம் வரும். நம்ம ஒரு 7 ஓலை எடுத்து வந்தாச்சுன்னா அது வந்து அடுத்து நம்ம எடுத்து நடம்போ நல்ல மூப்பு நல்ல அந்த மண்டை நல்லா பெருசாகி கனமா இருக்கும், நல்ல விரிஞ்சு வந்துடும்.
0: அப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஓலைகள் வந்த பிறகு தான் வந்து நீங்க இலக்கி நடுறீங்க. அது வந்து இலக்கி நடரும்போ அந்த வேர்கள் வந்து அதிக அளவுல பிடிப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா?
1: இருக்கும், சில வாய்ப்பு உண்டு.
0: அது அத்து போக வாய்ப்பு இருக்குமா?
1: அதான் சில டைம் வந்து வந்து என்ன பண்ணும், கட் பண்ணி விட்டணும். அந்த அந்த வேர் வந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் நீளத்தில் வச்சு கட் பண்ணி விட்டணும். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஒரு மருந்துண்டு, அதில் மருந்தை முக்கி அந்த தண்ணி ஒரு வச்சாச்சுன்னா அப்போ அந்த வேர் அழுகாது. அதில் நடத்து வேற உடனே
0: புதிய புதிய
1: வேர் அடிச்சு உடனே வந்துடும். இது நம்ம அப்படியே சொன்னா இந்த வேற அளவுக்கு சான்ஸ் உண்டு. அந்த கட் பண்ண நம்ம வச்சாச்சுன்னா அந்த வேற அளவுக்கு சான்ஸ் உண்டு.
0: அதுக்கு முன்னாடி நீங்க குழிகள் வந்து எப்படி எடுத்து போடுறீங்க?
1: 3x3 அடி ஆழம், 3 அடி வீதி எல்லாமே எடுத்து குழிகள் போட்டு
0: ஆற போட்டு விட்டுருங்க.
1: ஆற போட்டு விட்டுருவோம்.
0: விட்டுட்டு இந்த தென்னம்பிள்ளைகளை கொண்டு அந்த குழிகள்லாம் நடுறீங்க. இப்ப நடவு முறைன்னு பார்க்கும்போது எப்படி நம்ம நட வண்டி இருக்கணும்? இப்ப நீங்க ஏற்கனவே அந்த தென்னம்பிள்ளைகள் வந்து பாதி பரு வந்து மண்ணுக்குள்ளேயும் பாதி வந்து மேல் பகுதி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம நார்மலா நடம்ப கூடாது பார்க்கும்போது அப்படி நடணுமா, இல்ல வந்து அந்த தேங்காய் வந்து மண்ணில் புதைய அளவுக்கு நம்ம வச்சா போதுமா?
1: நடம்பு வந்து 3/4 பாகம் மண்ணில் போகணும்.
0: 3/4 பாகம்.
1: ஆமாம், 3/4 பாகம் போகும்போது தேங்காய் மொத்தம் மண்ணில் போயிடும். 1/4 பாகம் தான் மேலே வைக்கும், அந்த மோப்பு மேலே அவ்வளோ இருக்கணும், மேலே இருக்கணும். அடுத்து கொஞ்சம் அது வளர்ந்து மண்டை விரிஞ்சு வந்த உரம் நம்ம கொஞ்சம் உரம் போட்டு போட்டு மண் போட்டு வரும்போ அது முடி மேல் மட்டும். அப்போ மண்டை வந்து விரிஞ்சு வண்ணம் வச்சு வரும்.
0: அந்த மண்டை அந்த மூடு பகுதி வந்து விரியணும்.
1: விரியணும். ஆமாம், விரிஞ்சு வண்ணம் வச்சு நல்லா அந்த தென்னை மருந்து நல்லா மகசூல் கிடைக்கும்.
0: அப்போ தான் அந்த வளர்ச்சி
1: இருக்கும், மகசூல் நிறைய கிடைக்கும் காய்.
0: இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க நாட்டு ரகங்கள் தான் வந்து நான் நட்டிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ நாட்டு ரகங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அந்த காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கும்?
1: நாட்டு மரம் வந்து 7 வருடம்.
0: 7 வருடம்.
1: 7 வருடம்.
0: இப்ப ஒற்ற ரகம் பார்க்கும்போது ஒரு 3 ஆண்டுகளை பிறகு காய்ப்பு திறன்.
1: 3 வருஷத்துலயே அது காய்க்கும். நாட்டு மரம் என்பது வந்து கிட்டத்தட்ட இப்பவே 100 வருஷம் போன்ற அளவுக்கு நாட்டு மரம் இருக்கும்.
0: நாட்டு மரம்.
1: ஆமா.
0: ஆனா ஒட்டு மரம்
1: வந்து 40 வருஷம் தான் இருக்கும்.
0: ஈடு கிடைக்கும்.
1: அதுக்கு மேல கிடைக்க வாய்ப்பு கிடையாது. எனக்கு அப்பா காலத்துல வச்ச மரம் இப்பவும் நிக்குது. அது இன்னும் என பையன காலத்திலயும் அது நிக்கும் அந்த மரம். அப்ப எத்தனை தென்னை மரம் பாருங்க.
0: நம்ம தென்னம்பிள்ளைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கன்னு பாக்கும்போது நாட்டு மரங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அப்பதான் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை வந்து நம்ம பலன் எடுத்துட்டு இருக்கலாம்.
1: கண்டிப்பா.
0: ஒற்றுறகன்னு பாக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு
1: பலன் கிடைக்கும், அதோட அது முடிஞ்சிடும்.
0: இப்ப பராமரிப்பை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி ஒவ்வொரு ஆண்டுகள் வந்து நீங்க அந்த தென்னம்பிள்ளையில இருந்து பராமரிச்சு கொண்டு வரீங்க?
1: தென்னம்பிள்ளை வந்து இயற்கை உரம் தான் மேக்சிமம் யூஸ் பண்றது. ஆடு மாடு அந்த உரம் யூஸ் பண்றேன். இப்போ வந்து நோய்கள் நிறைய தாக்கினால என்ன பண்றேன்னா, நிறைய பேர் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. நான் வந்து கோமூத்திரம், பசு இருக்குல்ல அதோட கோமூத்திரம் எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் வெள்ளம் கலந்து அது மூடு சுற்றி வீத்தணும். தென்னமரத்தை எப்போ வீத்தணும்னா மழை காலத்துல தான் வீத்தணும்.
0: ஓ, மழைக்காலங்கள்.
1: ஆமா.
0: சரி, இந்த மாதிரி அந்த தொழில்நுட்பங்கள் வந்து யார் மூலம் வந்து நீங்க தெரிஞ்சிட்டீங்க?
1: இது அப்பா தான் காட்டி சொல்லியிருந்தது.
0: ஓ, அப்பா காலத்திலேருந்தே மாட்டினுடைய அந்த கோமத்திரம் எடுத்து வந்து இந்த தண்ணி விட்டா போதும்.
1: ஆமா.
0: அப்பதான் அந்த நோய்கள் வந்து தாக்குதல் வந்து
1: குறைவாயிருக்கும். இதே குறைவாயிருக்கும். பின்ன வந்து காய் மகசூல் நிறைய கிடைக்கும்.
0: ஓ, மகசூலும்
1: அதிக அளவு கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து என்னன்னா சுண்ணாம்பு யூஸ் பண்ணணும். சுண்ணாம்பு போடி என்னன்னா மண்ணு வளப்படுத்தும். மண்ணை வந்து கட்டி இப்படி இது பண்ணாது, இருக்காது. மண்ணை வளப்படுத்தி கொடுக்கும் சுண்ணாம்பு. அது வந்து கிருமிகளை எல்லாம் அழிச்சிடும்.

0: அதில் இந்த புழு பூச்சிகள்
1: பூச்சிகள் எல்லாம் சுண்ணாம்பு அழிச்சிடும்.
0: இப்போ அந்த தென்னம்பிள்ளையில அந்த அந்த ஓலைகளை வந்து நீங்கள் வெட்டி விடுறதா இல்லை அப்படியே விடுதானா?
1: இல்லை ஓலை வந்து காஞ்சி வந்து நின்று ஓலையை வந்து அதில் வெட்டி விட்டுறணும். அது வெட்டி விடம்பா வந்து அந்த சில்லாட்ட கருதியெல்லாம் இருக்குங்கள அதில் எடுத்து விட்டுறணும், பிரித்து விட்டுறணும். விட்டம்பா வந்து கரிச்சை இருக்குல்ல, அது எல்லாம் உள்ள வந்து உட்காராது.
0: ஓ, கரிச்சிகளும் வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அந்த தென்னை பிள்ளையிலேருந்து அந்த தாக்குதல் இருக்கு,
1: தாக்கல் இருக்கு இருக்கு. இல்லைன்னா இப்போ தூளி மணல் இருக்கு பாருங்க, மணலில் வந்து அரிப்பில் அரிச்சு சின்ன தென்னம்பிள்ளைக்கெல்லாம் நமக்கு ஒரு 5-6 அடி உயரத்துக்கு வர வரைக்கும் அந்த மணலில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கொண்டல் யூஸ் பண்ணி போட்டுட்டே இருக்கணும்.
0: ஓ, மணலில் வந்து தொடர்ச்சியாக
1: போட்டுட்டே
0: இருக்கணும், வாரத்துக்கு ஒரு முறை
1: போடம்பா உங்களை வந்து இந்த கரிச்சி எல்லாம் வந்து தாக்காது.
0: அப்படியே வந்து அந்த கரிச்சிகள் வந்தாலும் அந்த மணல் வந்து அந்த வண்டினுடைய அந்த கழுத்து பகுதியில் மாற்றிருக்கு
1: வந்துருந்து வந்து அது மாறிடுது. ரெண்டு இப்போ கரிச்சி தான் அதே மாதிரி தென்னைக்கு பாதிக்குது வந்து.
0: ஆனால் வந்து விவசாயிகள் வந்து ஒரு தடவை போட்டுட்டு அடுத்து பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்கு பிறகு தான் போடுறாங்க. ஆனால் அப்படி போடக்கூடாது, வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மணல் போட்டாலே வந்து அந்த கரிச்சிகளை வந்து நம்ம
1: கட்டுப்படுத்தலாம்.
0: எந்த மருந்து கொடுக்க வேண்டிய
1: மருந்து தேவையில்லை,
0: இயற்கை முறையிலே
1: எல்லாம் வரும்.
0: அதுதான் இந்த ஓலைகளை வந்து நம்ம கரெக்டாக முறையாக பராமரிச்சுட்டே இருக்கோம்.
1: ஆமாம், அது வந்து இந்த பழுத்து உணர்ந்து வரம்பா வந்து நம்ம அறுத்து கிளீன் பண்ணி விட்டாச்சுன்னா பாதிப்பு இருக்காது.
0: அந்த ஓலைகள் வெட்டுறேன்னு பார்க்கும்போது இப்போ இளம் பிள்ளைன்னு பார்க்கும்போது நம்ம நின்று வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய மரம் ஆன பறகுன்னு பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி வெட்டுறீங்க?
1: இல்லைன்னா தோட்டம் இருக்குது.
0: ஓ, தோட்டம் வச்சுருக்கேன்.
1: ஆமாம், தோட்டம் வச்சுட்டு அதில் ஒரு கத்தி கட்டி அப்படி எடுத்து எடுத்து அறுத்துடுத்துருவோம்.
0: இப்போ 7 ஆண்டுக்கு பிறகு தான் வந்து இந்த பாலைகள் வர ஆரம்பிக்கும். இப்போ பாலைகள் வந்த பிறகு அந்த காய்ப்பு திறன் பார்க்கும்போது நமக்கு அந்த முதல் பாலையிலேயும் அந்த காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை வந்து அந்த 1-2 பாலைகள் வந்த பிறகு அந்த காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்குமா?
1: இல்லை, நான் சின்ன மாதிரி இயற்கை மரம் மருந்தோடு யூஸ் பண்ணி வச்சுன்னா அந்த முதல் பாலையிலே காய்கள் நிறைய இருக்கும் வாய்ப்பு இருக்கு.
0: அப்போ அந்த நுண்ணோட்ட சத்துக்கள் வந்து
1: அதிக அளவு இருக்கும்.
0: அந்த ஓலைகள் வந்து நம்ம சாயு தன்மை கொண்டு வரணுமா, இல்லை அப்படி விட்டா போதுமா?
1: ஓலை வந்து சாயு தண்ணி வரணும்
0: வரணும். அது வந்து சாயு தன்மை இல்லாம இருந்தாலும் வந்து நம்ம அதை வந்து மேலே யாரு அந்த ஓலைகளை வந்து சாய்ச்சி கொண்டு வரணும்.
1: சாய்த்து கொண்டு வரணும், இடைவெளி கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அது சாய்ஞ்சிரும்.
0: போதிய இடைவெளி இருந்தாலே வந்து அந்த ஓலைகளை வந்து சாய்ந்த வந்துடும்
1: வந்துடும். அதுக்குதான் இடைவெளி கேட்குது வந்து தென்னைக்கு வந்து இடைவெளியாக தான் கேட்கலாம்.
0: இடைவெளி இல்லாம இருந்தேன்னு பார்க்கும்போது அந்த ஓலைகள் வந்து மேல் நோக்கி இருக்கும்,
1: மேல் நோக்கி வாய்ப்பிட்டே இருக்கும்.
0: அந்த பாலைகள் வர
1: பாலைகள் வராது, வரவே வராது, காய்ப்பு தன்மை குறைவு இருக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து 80 தென்னை மரம் வைக்கலாம்.
0: ஆனால் விவசாயிகள் வந்து இன்னைக்கு 100 கிட்ட வர வைக்கலாம்,
1: 100 கிட்ட வைக்கிறாங்க. அதில் எத்தனை தென்னை மரம் காய்க்குது? நம்ம எண்ணம் வைக்க பெருசு கிடையாது, நமக்கு அதில் மகசூல் வசூல் கிடைக்கணும், காய் கிடைக்கணும், அதுதான் பெருசு.
0: இப்போ போதிய இடைவெளி விட்டாலே வந்து அந்த காய்ப்பு தன்மை வந்து தானாக வந்துடும்,
1: தானாக அதிகமாக வந்துடும்.
0: இது அந்த தென்னை மரத்துக்கு இடையில ஊடுபயிர்கள் அந்த மாதிரி சாகுபடி செய்றீங்களா?
1: வாழை வைக்கலாம்.
0: ஓ, வாழை வைக்கலாம்.
1: வாழை அப்படின்னா வழுதுன கத்திரி இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாம்,
0: காய்கறியும் வைக்கலாம்,
1: காய்கறியும் வைக்கலாம்.
0: நீங்கள் சொன்னீங்க ஒரு 7 ஆண்டுகள் பார்க்கும்போது அது மேல் நோக்கி வளர வாய்ப்பு இருக்கும். அந்த 7 ஆண்டுகள் மட்டுமா அந்த ஊடுபயிர்கள் வந்து சாகுபடி செய்யுங்க, இல்லை தொடர்ச்சியாக சாகுபடி செய்யலாம்?
1: தொடர்ச்சி வச்சுலாம்.
0: 7 ஆண்டு சாகுபடி செய்யமும் பார்க்கும்போது அந்த தென்னைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
1: தென்னைக்கு அதில் உரம் அதிகமாக கிடைக்கும், நம்ம உரம் வந்து அதிகமாக கிடைக்கும்.
0: இந்த வாழைக்கு கொடுக்குற உரம்னு பார்க்கும்போது தென்னைக்கும் பயன்படுத்தும்.
1: ஆமாம், தென்னைக்கு எடுத்துரும், இல்லை பண்ண வேறு வந்து உடனே அதை எடுத்துரும். வாழைக்கும் யூஸ் ஆகும், தென்னைக்கும் யூஸ் ஆகும்.
0: அதே தான் அந்த தென்னை மரங்களுக்கு இடையில வந்து நீங்கள் உழவு முறைகள் அந்த மாதிரி செய்யறீங்களா?
1: முன்னாடி வந்து மண்ணொட்டி வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து எல்லாமே இயந்திரம் தான்,
0: இயந்திரம் மூலம் தான் உழவு செய்ய
1: உழவு செய்யறாங்க. ஆமாம், எல்லாமே இயந்திரம் தான்.
0: ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பண்றீங்களா, இல்லை ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்றீங்களா?
1: தென்னைக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான்,
0: ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணி தான்,
1: பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போதான் வந்து அந்த பழைய வேறு போயிட்டு புதிய வேறு அடிச்சு பண்ண வேறு அடிச்சு வரும்.
0: இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க உரங்கள்னு பார்க்கும்போது இயற்கை முறையில் உங்கள்கிட்ட பசுமாடு இருக்கு, அதுலேருந்து கிடைக்கிற அந்த உரங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அந்த சாணி உரங்கள் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த தென்னை மரத்தை தள்ளி எவ்வளோ தள்ளி நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க?
1: தென்னை மரத்துன்னு 5 அடி தள்ளி 5 அடி தள்ளி குழி எடுத்து நீளமாக குழி எடுத்து அதில் போட்டு அதில் சாணியை போட்டுட்டு அதில் மேலே சுண்ணாம்பும் போடணும்.
0: ஓ, சுண்ணாம்பும் போடணும்.
1: ஆமாம், அது மேலே சுண்ணாம்பு போடணும், சும்மா போடக்கூடாது, சுண்ணாம்பு போட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுணும்.
0: குழின்னு பார்க்கும்போது எவ்வளோ அடி ஆழம் எடுக்க வேண்டியிருக்கும்?
1: 1-1.5 அடி ஆழம் போதும்,
0: எடுத்தாலே போதும்.
1: போதும். ஆமாம்.
0: அப்போ அந்த தென்னையிலேருந்து அந்த புதிய வேர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும்,
1: உடனே வந்துடும்.
0: அது எந்த மாதிரி கால டைம்ல நீங்க அந்த உரங்கள் கொடுக்குறீங்க?
1: உரம் வந்து ஒரு மழை டைம், தென்மேற்கு பருவமழை, அந்த பருவத்துக்கு வச்சுன்னா நல்லா பருவம் கிடைக்கும்.
0: தென்மேற்கு பருவமழைன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கும், சாரல் மலைகள்,
1: சாரல் மலை, சாரல் மலை,
0: அந்த டைம்ல வந்து நீங்க அந்த உரங்கள்
1: போட்டு கொடுக்கணும்.
0: இப்போ அந்த உரங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு முறை தான் கொடுக்குறீங்க,
1: தென்னை மரத்துக்கு ஒரு முறை தான்.
0: இது இந்த களைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க?
1: அப்போ தான் நிறைய வரும், அதை வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஒன்று மோட்டர் வச்சு அடிப்போம்,
0: இயந்திரம் மூலம்,
1: இயந்திரம் மூலம், இல்லைன்னா 2 ஆள் விட்டு அந்த மண் ஒட்டி வச்சு அப்படி செத்தி எடுத்துருவோம்.
0: ஆனால் சில விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து களைகள் வர வர என்ன பண்ணுறாங்கன்னா மருந்துகள் கூட அடித்து அந்த களைகளை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க.
1: மருந்துகள் அடிக்க அடிக்க அந்த மரத்துக்கு தான் கேடு, அதனால அந்த மரம் வந்து நிறைய மரங்கள் பட்டு போகிற காரணம் அதனால தான்.
0: இப்போ அந்த களைக்கொல்லி அடிக்கிறனாலன்னு பார்க்கும்போது இந்த தென்னை மரத்துக்கும் பாதிப்பு இருக்கு.
1: ஆமாம், ஒரு களைக்கொல்லி அந்த மருந்துனால செத்து போயிடுது, அப்போ அந்த ஒரு மரம் அது உயிர் தானே, அது அப்போ அதன்ட்டு வேறு இந்த மரம் மருந்து படம்பா அது வேறு அழுகி போயிடுது.
0: அப்போ நம்ம அந்த களைக்கொல்லியை வந்து தவிர்க்கணும்,
1: களைக்கொல்லி தவிர்க்கிறது நல்லது.
0: அப்படி இருந்தால் நம்ம இயந்திரம்

0: அந்த புல்லெல்லாம் வெட்டலாம், இல்லைனா வந்து ஆள் வச்சு வந்து நம்ம
1: ஆள் வச்சு மண் ஒட்டிச்சு அப்படி செத்தி
0: எடுத்து அது உரமாக்கிடலாம். காய்ப்புத்திறனை பொறுத்தவரை சொல்லி என்ன அளவில் காய்ப்புத்திறன் இருக்கு?
1: ஒரு காய்ப்புத்திறன் ஒரு குறைக்கு வந்து 25 காய் மினிமம் இருக்கும்.
0: இந்த தேங்காய் வெட்டுறன்னு பார்க்கும்போது எப்படி, நீங்க ஆள் வச்சு வெட்டுறதா இல்லை வந்து நீங்களே வெட்டி எடுக்கிறதா?
1: நான் வந்து நானே வெட்டி எடுத்துருவேன்.
0: நீங்களே யாரும்?
1: ஆமாம், நாங்களே வெட்டி எடுத்துருவோம். மிஷின் வச்சிருக்கேன்,
0: இயந்திரம் வச்சிருக்கீங்க.
1: முன்னால வந்து எந்த சும்மா யாரும் மரத்துல ஏறுவோம், கை வச்சு
0: கை வச்சுதான்
1: கை வச்சு அப்போ ஏறுவோம். ஆமாம், இப்போ வந்து மிஷின் வச்சிருக்கேன், மிஷின் வச்சு நானே ஏறி ஒட்டிடுறேன்.
0: இப்போ முன்னாடி வந்து நீங்க டைரக்டா அந்த தென்னை மரத்தில் ஏறுறதுக்கும் இப்போ இயந்திரம் மூலம் ஏறுறதுக்கும் பார்க்கும்போது எது எளிமைன்னு சொல்லலாம்?
1: இயந்திரம் மூலம் ஏறதான் எளிமை.
0: ஆனா வந்து இயந்திரம் மூலம் வந்து நீங்க ஏறன்னு பார்க்கும்போது அந்த சாய்வாக இருக்க அந்த மரங்கள்ல இருந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
1: அது கொஞ்சம் சிரமம். மரம் வந்து சாய்வோ வளவோ இருக்கும், அதுல முடியாது.
0: எவ்வளவு அடி உயரம் வர இருக்கும் இப்போ உங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து வளர்த்த அந்த 50 ஆண்டுகளான அந்த மரங்கள்?
1: அந்த மரம் எல்லாம் இப்போ 150 அடிக்கு மேல உண்டு.
0: 150 அடி
1: மரம் இருக்கு இப்போ. அந்த மரம் நிக்கவே செய்யுது, இப்போ நல்ல காட்சி.
0: அப்ப மேல ஏறமும் கூட வந்து நீங்க இயந்திரம் மூலம் ஏறமும் கொஞ்சம் பயம் அந்த தயக்கம் இருக்குமா?
1: இல்ல இல்ல,
0: ஏறி பழகும்
1: பழகிட்டது இல்ல.
0: ஒரு டைம் நீங்க வந்து தேங்காய் பறிக்கன்னு பார்க்கும்போது எத்தனை தேங்காய் கொலைகள் வந்து நீங்க வெட்டி போடுறீங்க?
1: மேக்சிமம் வந்து ஒரு 3 கொலை கிடைக்கும். தென்னை மரத்துக்கு ஒரு டைம் 3 கொலை கிடைக்கும்.
0: எத்தனை நாளுக்கு பிறகு வெட்டுறீங்க?
1: 50-60 நாளுக்குள்ள வெட்டிடுவோம்.
0: இப்போ வந்து முதல் கொலை, இரண்டாம் கொலை வெட்டுறீங்க. இப்போ 3வது கொலைன்னு பார்க்கும்போது நீங்க வந்து பார்த்து வெட்டுறீங்களா இல்ல வந்து அதை உங்களோட உத்தேசத்திலே நீங்க வெட்டி போடுறதனா?
1: இல்ல, அத பார்த்து 3வது நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு மேல் கொலையை பார்ப்போம்.
0: அது எப்படி பாக்குறீங்க? கொட்டி பாக்குறதால் ஒன்னு கீழே நிக்கவங்கள்ட்ட வெட்டி போட்டு செக் பண்ற?
1: சிலவங்க வந்து கீழே பறிச்சு போட்டு கீழே வந்து செக் பண்ணிடுவாங்க. நான் அப்படி இல்லை, நான் அங்கே மேலே இருந்தே அப்படி ஊருக்கு பாத்துடுவேன்.
0: ஒன்னு பறிச்சு
1: ஒன்னு பறிச்சு அப்படி பாத்துட்டு ஓகேனா வெயிட்டு பார்த்தா தெரியும்.
0: வெயிட்டு
1: பார்த்தா தெரியும், இருந்தா வெட்டி போட்டுருவேன்.
0: அது எப்படி அறிகுறி? அது அந்த தேங்காய் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
1: குலுங்கும்
0: குலுங்கும்.
1: ஆமா, குலுங்கும், கனம் கம்மியா இருக்கும். அதனா தேங்காயில அந்த கருக்கு தன்மை மாறி அது பழஞ்சு முற்றி அந்த கனம் கம்மியா வந்து இருக்கும்.
0: ஆனா சில விவசாயிகள் வெட்டுறவங்க வந்து அந்த தேங்காயினுடைய அந்த மட்டையை கூட வந்து வெட்டி பாக்குறாங்க.
1: அந்த ஆமா, அது வெட்டி பார்ப்பாங்க. அது வந்து என்ன, உள்ள காஞ்சிருக்கும்,
0: கொஞ்சம் பழுத்த கலர்
1: பழுத்த கலர்ல இருக்கும். அப்படி என்ன உடனே அது முட்டின காய் அப்படின்ட்டு அதை வெட்டி போட்டுருவோம்.
0: அப்படியும் கண்டுபிடிச்சு
1: அப்படியும் கண்டுபிடிப்பாங்க. ஆமா,
0: கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு 3-4 மெத்தேட் இருக்கு.
1: ஆமா,
0: தேங்காய் வந்து குலுக்கி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம், அதே போல வந்து அந்த வெயிட் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம், அதே போல வந்து அந்த மட்டையை வந்து வெட்டியும் கண்டுபிடிச்சிடலாம்.
1: மூணு டைப் கண்டுபிடிக்கலாம்.
0: இது தொடர்ச்சியா வந்து எப்பவுமே 3 குறைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல,
1: கிடைக்காது. சில டைம்ல 2 குறையும் கிடைக்கும், ஆனா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அது மரத்தை பொறுத்து.
0: ஏன்னா வந்து சில டைம்ல வந்து மழைகள் இல்லாத டைம்ல வந்து காய் பலன் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும்.
1: இப்ப நான் வந்து வச்சிருக்கிற பார்த்தா காய் எப்பவுமே நல்லா இருக்கும். இருக்கணும்னா நான் ஊடு போயிரு, வாழை இருக்குல்ல, வாழைக்கு எப்பவும் தண்ணி அடிப்போம் இல்ல,
0: அந்த ஈரத்தன்மை,
1: அந்த ஈரத்தன்மை அதுக்கு எப்பவும் இருந்துட்டேன் இருக்கும். அதனால வந்து தென்னை நல்லா நிற்கும், வாழை நல்லா இருக்கும், தென்னை நல்லா காய் கிடைக்கும்.
0: சரி, இந்த தேங்காய்களை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
1: நான் எங்க வீட்டு தேவைக்கு தான் எடுப்போம். சொந்தமா எடுத்துட்டு கொப்பரை கொடுப்போம்.
0: மதிப்பு குட்டி பண்றீங்க?
1: ஆமா, கொப்பரை எடுத்து அரைச்சு அது எண்ணெய், நாங்க எண்ணெய் வெளியே கொடுத்துருவோம்.
0: அது வந்து வீட்டுக்கு அந்த எண்ணெய் பயன்படுத்துறீங்க, பாக்கி உள்ளது வந்து
1: வெளியே கொடுக்கலாம்.
0: அதுல இருந்து அந்த புண்ணாக்கு எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை நீங்க என்ன பண்றீங்க?
1: புண்ணாக்கு வந்து ஆடு மாடு நிக்கல, அதுக்கு யூஸ் பண்றோம். வெளியே எங்கேயும் நாங்க போன அவசியமே இல்லை.
0: தேங்காய் புண்ணாக்கு வந்து வெளியில இருந்து வாங்குறது கிடையாது?
1: கிடையாது, எல்லாமே நாங்க எடுத்து நாங்களே யூஸ் பண்ணி அதனாலதான் எங்களுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கும். எல்லாமே நாங்க பண்றோம், நாங்களே செய்யறோம். மாட்டுக்கும் அது யூஸ் ஆகுது, ஆட்டுக்கு யூஸ் ஆகுது, அதனுடைய வர சாணி வந்து தென்னை மரத்து யூஸ் ஆகுது, வாழைக்கு யூஸ் ஆகுது, அது எல்லாம் கிடைக்குது.
0: அதனுடைய பருப்பினுடைய அடர்த்தி தன்மை எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்கு?
1: 1.5 அடர்த்தித்தன்மை இருக்கு, நல்ல காய்க்கு.
0: ஓ, 1.5 கிட்ட இருக்கு.
1: ஆமா,
0: அந்த சுவையும் அந்த இனிப்பு தன்மையும் அந்த அளவுக்கு இருக்கும்,
1: இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும். அதனுடைய தண்ணி எடுத்து குடிக்கும் போது சாப்பிடும் போது நல்லா தெரியும்.
0: ஏன்னா இயற்கை முறை,
1: இயற்கை முறை பண்ணி எண்ணெய், சில எண்ணெய் உருக்குவாங்க தெரியுமா?
0: எண்ணெய் உருக்கியும் எடுக்கும்.
1: எண்ணெய்
0: உருக்கெண்ணெய்,
1: உருக்கெண்ணெய், உருக்கெண்ணெய். ஆமா, அதுக்கு வந்து நாட்டு மரத்துல தேங்காய் வந்து நல்லா
0: உழைப்பு சொல்லுங்க, எப்படி உழைக்கிறீங்க? சொந்த உழைப்பா இல்ல வேலைகளுக்கு ஆட்கள் வச்சு அந்த மாதிரி பண்றீங்களா?
1: இதுவரை சொந்த உழைப்பு தான், சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கு ஆள் வைக்கல.
0: இப்ப அந்த உரம் குடுக்கறதுன்னு பாக்கும்போது வீட்டுல இருந்து அந்த பசுமாடுனுடைய அந்த சாணிகளை எடுத்து வந்து தோப்புல கொண்டு போடுறது எல்லாமே சொந்த உழைப்பு?
1: சொந்த உழைப்பு. காலையில அந்த வேலையை முடிச்சிருவேன், அடுத்து வந்து மாடெல்லாம் குளிப்பாட்டிடுவேன், அதுக்கு அதுக்கு வேலையை அது முடிச்சுட்டு வாழைக்கெல்லாம் தண்ணி அடிக்கணும், மத்தியானத்து மேலே அது போய் தண்ணி அடிச்சிடுவேன்.
0: ரெஸ்ட் இல்லாமல் வேலை?
1: ரெஸ்ட் இல்லாமல். ஆமாம், அந்த டைம் இந்தந்த டைம் இந்தந்த வேலை அப்படி செய்துட்டு
0: டைம் போட்டு வச்சு நீங்கள் பண்ணுறேன்
1: பண்ணுறேன். ஆமாம்.
0: என்ன அளவில் வருமானம் இருக்குது?
1: வருமானம் நமக்கு வந்து ஊடு பேர் இருக்குல்ல, காய்கறி இருக்குது, வாழை இருக்குது, அது ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும்.
0: அன்றாட தேவைக்குன்னு பார்க்கும்போது அதுலேருந்து வருமானம் வந்து?
1: ஆமாம், அந்த வருமானம் அன்றாட தேவைக்குள்ள டெய்லி நமக்கு அது கிடைக்குது. அடுத்த 2 மாதத்து வரைக்கும் தென்னை மரத்தின் காய் கிடைக்கும், அது ஒரு வருமானம். பின்னாடி பசு நிக்குது, அது பால் கறக்கும், அது டெய்லி, அது ஒரு வருமானம். எல்லாமே நமக்கு வந்து டெய்லி
0: வருமானம்,
1: ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும்.
0: அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கும்போது தென்னை சாகுபடி அனுபவங்கள் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இதுவரை தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் சாலச்சிக்கோணம் சி ராஜன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
1: அமுத சுரபி.
0: இனி பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
2: ஏ தம்பி, என்னப்பா தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு? எங்கேயாவது அவசரமா போக வேண்டிய இருக்கா?
3: ஏக்கா, வெளியூர் வந்து ஒரு 10 நாள் போக வேண்டியிருக்காக்கா. அதனால வந்து அந்த தோட்டத்தினுடைய அந்த தண்ணி பாய்க்கிற அந்த வால்வு எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் தண்ணி பாய்க்குது அளவுக்கு வந்து அளவு வச்சுட்டு நான் வாரேன்.
2: தம்பி, அதெல்லாம் சரிதான்ப்பா. நீ வெளியூர் போனா தோட்டத்துக்கு தண்ணி யார் பாய்ச்சுவா? அதுக்கு ஆள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு தான் போறியாப்பா.
3: ஏக்கா, என்னத்துக்காக்கா ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்? நானே அந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்க்கலாம்க்கா.
2: அது எப்படி தம்பி? நீ வெளியூர்ல இருக்கும்போது எப்படி நீ வந்து தண்ணி பாய்ச்சுவ?
3: ஏக்கா, அதுக்கெல்லாம் வந்து தண்ணீர் பாய்க்க வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கு. இப்போ அந்த தொழில்நுட்பம் மூலம் வந்து நம்ம அந்த தோட்டங்களுக்கு வந்து தண்ணி பாய்க்கிறதும் அதே போல தேவையான அளவு வந்து நம்ம அந்த வால் வந்து அடைக்கிறதுக்கு வந்து இப்போ மொபைல் ஆப் மூலம் வந்து நம்ம அதை பண்ணலாம்.
2: அது எப்படி தம்பி? மொபைல் ஆப் மூலமா வீட்டுல இருந்துகிட்டே நம்ம தோட்டத்திற்கு வராம தண்ணி பாய்க்க முடியுமா? அதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கா?
3: கண்டிப்பா இருக்காக்கா. மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசு ஆகட்டும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. இப்போ வந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் வந்து அந்த தேவையான அந்த பயிருக்கு வந்து நம்ம தண்ணி பாய்க்கலாம். அதே போல வந்து அந்த தண்ணியை வந்து அடைக்கலாம். அந்த தண்ணி தீந்தா கூட வந்து நம்ம மொபைல் ஆப் மூலம் அந்த தண்ணி மோட்டர் போட்டு அந்த தண்ணி டேங்கில வந்து ஃபுல்லா ஆக்குறதுக்கு வந்து அந்த புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
2: என்ன தம்பி சொல்ற? இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒரு அவசர வேலையா வெளியூருக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட நம்முடைய பயிரை பாக்குறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாலோ அல்லது தண்ணி பாய்ச்ச முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலோ நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம மொபைல் ஆப் மூலமாவே இந்த தண்ணீரை பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்றியாப்பா?
3: கண்டிப்பாக்கா. ஏன் தெரியுமா, இப்ப வந்து நம்ம ஓஸ் மூலம் அடிச்சுன்னு பார்க்கும்போது அந்த தண்ணி வந்து வீணாக போக கூட வந்து வாய்ப்பு இருக்கும். அதே இது நம்ம அந்த சொட்டு நீர் பாசனம் மூலம் நம்ம அந்த பயிருக்கு வந்து தண்ணி கொடுக்கும்போது அந்த தேவையான அந்த பயிருக்கான தண்ணியும் கிடைக்கும், அதிக விளைச்சல் கூட வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஏன் தெரியுமாக்கா, இப்ப வந்து ஒரு துள்ளி நீர்ல வந்து அதிக விளைச்சல் கிடைக்கும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து இதை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க.
2: ஆமா தம்பி, நீ சொல்றது மாதிரி துளி நீர்ல வந்து அதிக அளவு மகசூல். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல அதிக அளவு தண்ணீர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஓசை வச்சு அளவுக்கு அதிகமான தண்ணீரை அவங்க வந்து அவங்களுடைய நிலத்திலையும் பயிர்களுக்கும் பாய்ச்சுறாங்க. ஆனா பொதுவா நம்மளுடைய உடம்பு மாதிரி தான் மண்ணும் செடிகளும். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரும் உணவும் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிடணுமே தவிர, அதை விட அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு உடல் உபாதைகள் தான் வருமே தவிர, நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமான உணவுகளை நம்ம சாப்பாட்டுல தண்ணீரானாலும் சரி உணவானாலும் சரி எடுத்துக்க முடியாது. இதே மாதிரி தான் நம்மளுடைய நிலத்துக்கும் தேவையான அளவு தண்ணீர் மட்டும்தான் நம்ம கொடுக்கணுமே தவிர, அளவுக்கு அதிகமா தண்ணீரை கொடுத்தா அந்த தண்ணீர் வந்து வீணாக தான் செய்யும். அது மட்டும் இல்லாம நம்ம போடக்கூடிய அந்த உரங்கள் கூட அந்த தண்ணீர்ல கரைஞ்சி நம்மளுக்கு வேஸ்டா தான் போகும் அப்படின்னு கூட நான் வந்து சில பல பயிற்சிகள் எடுக்கும் போது அதுல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா.
3: கண்டிப்பாக, நீங்க சொல்றது உண்மைதான். என் தெரியுமா, இப்ப அந்த சொட்டு நீர் பாசனம் கூட வந்து நம்ம தண்ணி கொடுக்கும்போது அந்த உரம் கூட வந்து நம்ம சேர்த்து கொடுக்கலாம். திரவ வடிவில் இருக்க அந்த உரங்களை வந்து நம்ம அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம அந்த தண்ணி கொடுப்போம் இல்லையா, அந்த டேங்க்ல வந்து இந்த உரங்களை வந்து அதுல மிஸ் பண்ணி பயிருக்கு தேவையான அளவுக்கு அந்த தண்ணியும் அந்த மருந்தும் அந்த உரமும் பீச்ச ஆரம்பம் அந்த செடியும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். அதே போல அந்த செடியில வந்து நல்ல மகசூல் கிடைக்க கூட வாய்ப்பாகாமையும் கூட சொல்லலாம்.
2: தம்பி, நீ சொல்றது கரெக்டு தான் தம்பி. இன்னைக்குள்ள காலகட்டத்துல உர செலவு நம்மளுக்கு அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு திரவ வடிவில நாம தண்ணீர்லயே கலந்து அந்த உரங்களை கொடுக்கும் போது சாதாரணமா நம்ம வாங்கக்கூடிய உர செலவுல பாதிதான்ப்பா நம்மளுக்கு ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு உரங்கள் தான் நம்மளுடைய மரங்களுக்கும் தேவைப்படுது. அதையும் தாண்டி நம்ம வந்து தேவைக்கு அதிகமா போடும்போது நம்மளுக்கு செலவும் அதிகரிக்குது. இனி ஒண்ணு வந்து அந்த உரங்கள் வந்து வேஸ்டா தான் போகுது, அந்த தண்ணியும் அதே மாதிரி தான். ஏன்னா நிலத்தடி நீரை பொதுவாகவே நம்ம வீணாக்க கூடாது. தேவையான தண்ணீரை பயன்படுத்தி நம்ம வந்து நிலத்துல விட்டு அந்த செடியை வளர்த்து நம்ம அதுல அதிக லாபம் பெறணுமே தவிர, அளவுக்கு அதிகமான தண்ணீரை கொடுத்து தண்ணீரையும் வேஸ்ட் பண்ணி நம்மளுடைய பணத்தையும் வீணடிக்கிறதுக்கு நம்ம வந்து நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் நீ சொன்னது மாதிரி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல அதிக அளவுல லாபம் கிடைக்கும் அப்படிதானப்பா?
3: கண்டிப்பாக்கா. இது வந்து ரெண்டு முறையில வந்து நம்ம நுண்ணீர் பாசனம் வந்து கொடுக்கலாம். ஒண்ணு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் வந்து நம்ம கொடுக்கலாம், இன்னொன்று வந்து தெளிப்பு நீர் பாசனம் மூலம் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ சொட்டு நீர் பாசனம் வந்து நம்ம கொடுக்கும் வந்து ஒவ்வொரு செடியினுடைய அந்த மூட்டில் தான் வந்து அந்த தண்ணி வந்து படிகிற மாதிரி அளவுக்கு இருக்கும். இதே இது தெளிப்பு நீர் பாசனம் மூலம் நம்ம கொடுக்கணும் பார்க்கும்போது அந்த செடியினுடைய அந்த இலைகள் மேல் பகுதியில் எல்லா இடமும் படுறதுக்கு மாதிரி இருக்கும். இப்போ அந்த இரண்டு முறையில் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த தண்ணியை வந்து நம்ம வீணாவதையும் தடுக்கலாம், அதே போல அந்த பயிருக்கு தேவையான வளர்ச்சிக்கு அளவு

0: அந்த தண்ணியும் வந்து கிடைக்கும் கூட சொல்லலாம்.
1: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா தெளிப்பு நீர் பாசனமும் இருக்கு, நுண்ணீர் பாசனமும் இருக்கு. இந்த தெளிப்பு நீர் பாசனம் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன் தராது. ஏன்னா வறட்சி அதிகமா உள்ள அந்த மாவட்டங்களான இந்த இடங்கள்ல தான் அதிகமாக தெளிப்பு நீரை பயன்படுத்துறாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல பார்க்கும்போது சொட்டு நீர் பாசன முறைகள், நுண்ணீர் பாசன முறைகளை தான் அவங்க வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. உண்மையிலே நீ சொல்றத பார்க்கும்போது நம்மளுடைய அரசு கூட இந்த நுண்ணீர் பாசன திட்டத்தை இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஊக்குவிக்கிறாங்க. ஊக்குவிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு வந்து சில பல மானிய திட்டங்களும் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி தெரியுமா தம்பிக்கு?
0: ஏக்கா, இந்த மானிய திட்டம் மூலம் தான் வந்து நான் இந்த சொட்டு நீர் பாசனம், அதாவது நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் வந்து நம்ம பயன்படுறேன். ஏன் தெரியுமா? இப்போ மத்திய அரசு வந்து ஒரு தொகையை கொடுக்குறாங்க, மாநில அரசு வந்து ஒரு தொகையை சேர்ந்து நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு உதவிகளை செய்து இன்னைக்கு வந்து ஒரு துள்ளி நீர்ல வந்து அதிக விளைச்சல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து மத்திய அரசு வந்து இதை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க.
1: ஆமா தம்பி, நீ சொல்றத மாதிரி தரிசு நிலமா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு தான் நம்முடைய அரசு வந்து கொஞ்சம் தண்ணீர்லயே நம்மளுக்கு விளைச்சல் தரது மாதிரியான நிறைய விஷயங்களை முன்னெடுத்து நம்ம விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு விஷயங்களா இந்த நுண்ணீர் பாசன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம்லப்பா.
0: கண்டிப்பா சொல்லலாம்.
2: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்
3: தொடர்ந்து. மல்பரி செடியை தாக்கும் நோய்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள்.
4: மல்பரி தாக்கும் நோய்கள் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து வெயில் சீசன்ல வந்து பொதுவா எல்லா காலங்களிலுமே வர்ற நோய் பாத்தீங்கன்னா பப்பாளி மாவு பூச்சி தான். ஒரு வெள்ளையா பூஞ்சான மாதிரி ஒரு செடியில வரும். அந்த செடியில வந்த உடனே அந்த செடி வளர்ச்சியை கட்டுப்படுத்திடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இளமக சூழல வந்து ஒண்ணுமே இல்லாம அது சுருண்டுரும். அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, உயிரியல் முறையில கட்டுப்படுத்துதுன்னா அதுக்கு அசுரோ பேக்கஸ் என்ற ஒட்டுண்ணி இருக்கு. ஒட்டுண்ணி தொழில்நுட்பம் என்பது வந்து மல்பரி தோட்டம் வச்சிருக்கீங்க, அந்த தோட்டம் வந்து அடிவெட்டு செஞ்சு 20 நாள் கழிச்சு நம்ம ஒட்டுண்ணிய வந்து முன்னக்கூடியே நம்ம சொல்லிடணும். அது வந்து நன்மை தரும் நமக்கு பூச்சி தானே, அதனால விட்டா தப்பு கிடையாது. அசுரோ பேக்கஸ் அது பப்பாளி மாவு பூச்சிக்கு உண்டான எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம்.
3: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டி எல் ஜேக்கப்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவின மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி SCAD அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி அறிக்கை.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோரின் முயற்சி காரணமாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் முன்கூட்டியே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று வதோதராவில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எந்தவொரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரைகள் அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. மைபாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000-க்கும் மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000-க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் தாவேக அரசு இதற்கான உறுதிமொழி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களில் அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை போக மீதமுள்ள கடன் தொகையை கட்டாயப்படுத்தி வசூல் செய்யும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். நிலுவைத் தொகையை செலுத்த இயலாதவர்களுக்கு புதிய கடன்கள் வழங்க மறுப்பது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரம் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை ஒரு

0: தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05. அழகான மழலை செல்வங்களே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் நெஞ்சத்தை நிகழ வைக்கும் அழகான மழலை செல்வங்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420290722, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257309. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? களியக்காவிலையில இருந்து பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்கம்மா?
2: பாடல்.
1: பாடல் பாட போறீங்களா? பாடுங்க பாக்கலாம். நேரம் 8:07. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பகுதியில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க? மோனிசா. சார் பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்கம்மா? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க பாக்கலாம்.
3: எங்கள் மது தூதர்கள் பாடுங்களே, தண்ணி மலர் துறையே, எங்கள் பரந்தாமன் பாடுங்களே, குருவாயுதன் ஒரு குடியோடு மதுராதையாள், குருவாயில் தகின்றவன் ஒரு குடியோடு மதுராதையாள்,
1: அருமையா பாடுனீங்கம்மா. நன்றிமா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:09. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பட்டாம்பூச்சி யாரு பார்க்கலாமா?

இங்கே பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2940-290-7222, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257039. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாரு பாக்கலாமா? வணக்கம் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது அனிருத் ரவிச்சந்தர் இசையில சிவகார்த்திகேயன் பாடல் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிட்டா காந்தி ஆகியோர் பாடிய பீஸ்ட் திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:17. இனிமையான இரவு பகுதியில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: சொல்ல போறீங்கம்மா? சொல்லுங்க பாக்கலாம்.
3: யானை வரும் பின்னே இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடி காற்று அம்மையும் பறக்கும், ஆடும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் செல்லு குருதி, காற்றுள்ள போதே தூக்கிக்கும், அகல உழுவதை விட ஆள உழுவதே மேல், யானைக்கு அடுத்தற்கும் விளையும் பயறு முளையில் தெரியும், ஐந்தில் விளையாததாம் பதில் விளையாத, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்ட, ஆழம் தெரியாமல் காலம் முடாதே, அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்ந்தமும் என்று குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, பெற்றோருக்கு தந்தை இடமெல்லாம் சிறப்பு, பதறாது காரியம் சிதறாது, சிறுதுள்ளி பெருவெல்லாம்.
2: அருமையா சொன்னீங்க, நன்றிமா.
3: நன்றி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:18. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா குழந்தைகளா? அப்போ தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420290972, இணைப்பு எண் 0465252, அலைபேசி எண் 8903257309.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி,
0: அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை
1: காற்றலை வழி சந்திக்கும்
0: குமரி பண்பலை நூற்றொன்றின்
1: பேசுங்க மக்களே பேசுங்க
0: சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:20. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பட்டாம்பூச்சியார் பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கனிஷ்கா.
0: என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: கதை சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: மாலா கரடி பொம்மை வாங்க ஆசைப்பட்டாள். உண்டியலில் காசு சேர்த்தாள். அம்மாவுடன் கடைக்கு சென்றாள். கரடி பொம்மை வாங்கினாள். ஆனால் மாலாவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? அம்மா பொம்மை வாங்கலாம், நீயும் பணமும்
2: பணம்
1: சேமித்து வாங்குவதில் மகிழ்ச்சி. ஐ பொம்மை அழகாக இருக்கு. ஆம் ஆமா, எனக்கு பிடித்து இருக்கிறது. பர்வியுடன் விளையாடுவேன். சரி மாலா. ஆனால் பர்வினுடன் புது பொம்மை வாங்கலையே. என் புது பொம்மை பார்த்தா என்ன நினைப்பாளோ? அவர் கவலை அடைவாளா? மகிழ்ச்சியாக வருகிறாயே. நீயும் புதிராக ஏதாவது வாங்கிக் கொள்வாயா? பாவா பர்வின் உள்ளே பா. இல்லை இல்லை, கொடுத்தது மகிழ்ச்சியாக. அதற்கு நீ என்ன செய்தால்? ஆமாம், எதர் வீட்டுக்கு குட்டி தம்பி அழுதான், பந்து செய்து கொடுத்தான். தம்பி சிரித்தான். ஓ சரி, வா, இது புது பொம்மை, நான் சேர்த்து வளர்க்கலாம்.
0: அருமையா அம்மா உதவியோட கதை சொல்லி முடிச்சாச்சு கனிஷ்கா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கனிஷ்கா?
1: நாகர்கோவில்
0: இருந்தா. அருமையா சொன்னீங்கம்மா. அம்மா கிட்ட இன்னும் நிறைய கதைகள் கேட்டு படிக்கணும். சரியா? நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:23. இனி உங்களுக்காகவே வரப்போகுது சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் பாடல் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் குரல்ல ரெட்ரோ திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில புன்னகை என்ற தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்க போறோம். உலகில் உள்ள உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த ஒரே ஒரு வரம் என்ன அப்படின்னா புன்னகைதான். புன்னகை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம். புன்னகை பெரும்பாலும் கவசமா, ஆயுதமா, தூதுவனா, இப்படி பல்வேறு காரணங்கள் அடிப்படையில பொருள் பொதிந்ததா இருக்குது. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கிறது மாதிரி புன்னகை அப்படிங்கிற வினைக்கும் நிச்சயமா எதிர்வினை உண்டு. அரசனுடைய புன்னகையில அதிகாரம் இருக்கும், கையவனின் புன்னகையில கள்ளம் இருக்கும், ஏழையின் புன்னகையில இறைவனின் சாயல பாக்கலாம். இப்படி புன்னகையாக இருந்தா புன்னகை செய்பவர்களுக்கு தகுந்தபடி புன்னகையுடைய பரிணாமம் வேறுபடும். நம்ம நிகழ்ச்சியில முதல்ல உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது மணி சர்மா இசையில உதித் நாராயணன், கவிதா சுப்பிரமணியம் குரல்கள்ல சாச்சகான் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. குமரி பண்பலை 101 இலிருந்து ஆரம்பமாயாச்சு திரைக்களஞ்சியம். இன்றைய

0: கல்விக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:37. குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில புன்னகை என்னும் தலைப்புல இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டே இருக்கோம். நம்ம முகத்தில் மலரக்கூடிய புன்னகையில பல வகைகள் காணப்படுது. உதடு விரியாத குறு புன்னகை, பல் வரிசை தெரிய பூத்த முல்லைப்பூ புன்னகை, அத்தியோ கோவையோ என சிவந்த உதட்டில் வரும் சிங்கார புன்னகை, கண்ணக்குழி தெரிய கவர்ந்தெழுக்கும் காந்த புன்னகை, ஞானிகளின் அன்பு புன்னகை, விண்ணையும் வளைக்க தூண்டும் சிங்கார புன்னகை, குழந்தைகளின் கள்ளமில்லா புன்னகை, மகிழ்ச்சியால் வரும் மத்தாப்பு புன்னகை, நிலவின் குழுமையால் வரும் மந்தகாச புன்னகை, பிறரிடம் மாட்டிக்கொண்டால் வரும் அசட்டு புன்னகை, சமயோஜிதமாய் கை கொடுக்கக்கூடிய சமாளிப்பு புன்னகை, சண்டையை முடிக்கும் சமாதான புன்னகை, எதிர்ப்பை விளக்கும் சமரச புன்னகை, இப்படி புன்னகைக்கு பல அடமொழிகள் கொடுத்து புன்னகைய வகைப்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இனி நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஏஆர் ரஹ்மான் இசையில். ஏஆர் ரஹ்மான் குரலிலேயே வரப்போகுது அலைப்பாயுதை திரைப்பட பாடல்.

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்கு தான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:43. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக புன்னகை என்ற தலைப்புல இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். புன்னகை பாத்தீங்க அப்படின்னா மனிதரோடு மனிதனை இழுத்து சேர்த்து கட்டக்கூடிய ஒரு காந்த கல் தான். கண்ணம்மாவின் அழகில் மயங்கிய மகாகவி பாரதியார் அவங்க ஒரு மடல் எழுதுறாங்க கண்ணம்மாவுக்கு. எப்படின்னா, சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ அப்படின்னு தொடங்கி, சோலை மலர் ஒளியோ நீனது சுந்தர புன்னகைதான் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. கண்ணம்மா, உன் கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி இரண்டும் சூரிய கதிர்களை போன்றும் குளிர்ந்த நில ஒளி போன்றும் ஒளி வீசுதான். அது மட்டும் இல்ல கண்ணம்மா, நந்தவனத்தில் பூத்து குலுங்கக்கூடிய மலர்களுக்கு மேல எப்படி இவ்வளவு பிரகாசமான ஒளி வருது அப்படின்னு சொல்லி நான் குழம்பியே போனேன். சற்று நேரத்துல தான் தெரிந்து கொண்டேன் அது என்னை மயக்கக்கூடிய சுந்தர புன்னகை அப்படின்னு. அதாவது என் கண்ணம்மாவின் அழகிய புன்னகை அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதி அவங்க புன்னகைய பத்தி அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில இனி வரப்போகுது பரத்வாஜ் இசையில் சோனு நிகாம் வசுத்ராதாஸ் குரல்கள்ல பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:50. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில புன்னகை என்ற தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். புன்னகை அப்படிங்கிறது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளி நீரை போன்றதுதான். சான்றோர் கவி என கிடந்த கோதாவரி அப்படின்னு சொல்லி கம்பரால புகழக்கூடிய கோதாவரி கரையில ராமனும் சீத்தையும் போயிட்டு இருக்காங்களாம். கோதாவரி ஆற்றுல சில அன்னப்பறவைகள் தண்ணீர் குடிக்க வருது. அந்த அன்னப்பறவைகளின் நடை ராமனின் அப்படியே கூர்ந்து பாக்குறாங்க. அந்த அன்ன

பறவையின் நடைய சீதையின் நடையோட ஒப்பிட்டு ஒரு புன்னகை புரியறாங்க ராமன். அதே கோதாவரி ஆற்றுல நீரை குடிக்கிறதுக்காக யானைகள் கூட்டம் கூட்டமா வருது. அந்த யானைகள்ல ஆண் யானைய சீதை பாக்குறாங்க. அந்த ஆண் யானையின் நடையுடன் தனது தலைவனாகிய ராமனின் நடைய நினைச்சு பார்த்துட்டு என்றுமே இல்லாதது போன்று புதிதாய் ஒரு புன்னகை செஞ்சாங்களாம். இதை கம்பர் தன்னுடைய கம்ப ராமாயணத்துல ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியது ஓர் முறுவல் செய்தான் மாது அவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியது ஓர் முறுவல் பூத்தாள் அப்படின்னு சொல்லி அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வரப்போகுது ஏ ஆர் ரகுமான் இசையில் சந்தியா ஜெயகிருஷ்ணா குரல்கள்ல இருவர் திரைப்பட பாடல்.

0: மொட்டு விரிந்தால் பூவாகிறது, இதயம் விரிந்தால் புன்னகையாகிறது. பூவிலே எத்தனை வண்ணங்கள் உண்டோ புன்னகையிலும் அத்தனை வண்ணங்கள் உண்டு. மாறுபட்ட வாசனைகள் போல புன்னகைக்கும் மாறுபட்ட அர்த்தங்கள் இருக்குது. புன்னகைக்கு விலையே கிடையாது. காற்றை போல புன்னகையை அனைவரும் அனுபவிக்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக பாடல்களை தொகுத்து தந்த இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்களுக்கு நிலையம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. I am VC Pramod with the news at 9. The headlines. India reiterates its interests and concerns with the United States regarding act imposing tariffs on countries buying Russian oil and gas. New Delhi rejects Organization of Islamic Cooperation's Jammu and Kashmir

0: நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்?
1: முதல்ல இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்குமா அப்படின்ற கேள்வியை தான் எல்லாருமே முன் வச்சாங்க. முக்கியமா மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நிறைய எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் நிறைய இருக்கு. அதாவது பிரிக்ஸ் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு ஏன் வேண்டாம் அவங்களுக்கு அப்படின்றது முதல்ல பாத்துடலாம். ஏன்னா இப்ப உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை, முக்கியமா போர், அப்புறமா ஒரு பெரிய பெருந்தொற்றுல இருந்து உலகம் மீண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இந்தியா வந்து அந்த உலகத்தோடைய ஆர்டர், அதாவது ஒழுங்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து தூக்கி நிறுத்துறது. சோ இப்ப அது வந்து சில நாடுகளுக்கு பிரச்சனையா இருக்கு, பிடிக்கல அப்படின்னு. சோ அதனால இது நடக்காதுன்ற மாதிரி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது அப்படின்றதுதான் உண்மை. சோ அது ஏன் வந்து அவங்க செட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஈரான் அப்படின்ற ஒரு நாடு, அப்புறம் யுஏஇன்னு ஒரு நாடு, இந்த இரண்டு நாடுகளும் இப்ப வளைகுடால நடக்கக்கூடிய போர்ல எதிரெதிர் துருவத்துல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரிக்ஸோடைய ஃபுல் மெம்பரா இப்ப இருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் ஃபுல் மெம்பர்ஸா இருக்கு, ஃபவுண்டிங் மெம்பர்ஸாவே இருக்கு. சோ இந்த இரண்டு முரண்கள் ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே போருக்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. இவங்க நாலு பேரும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்காங்க. சோ இப்ப இவங்க நாலு பேரை வச்சுக்கிட்டு எப்படி உச்சி மாநாடு நடத்துவாங்க? அதுல இந்தியா போன்ற நாடுகள் நடத்தவே நடத்தாது, இந்தியா நடக்காது, இந்தியாவுக்கு அந்த திறமை இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அவங்களோட எண்ணம் எப்பவுமே அப்படிதான் இருந்தது. ஆனா அதையும் மீறி இந்தியா வந்து ஈரானியும் யுஏஇயும் ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் சீனாவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, முக்கியமா ஜி ஜின்பிங் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர், ஏன்னா அவர் உண்மையில முடியல, வராம விட்டுருந்தா இதை வச்சு பல்வேறு அரசியல்கள் மாறி இருக்கும் அப்படின்றதுனால பரவாயில்ல, நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்காக வந்து நான் வந்து போறேன்ற மாதிரி அவருடைய வருகை. யார் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, ஜி ஜின்பிங் வரமாட்டார், புட்டின் அவர்கள் வரமாட்டார், சோ யுஏஇ வராது, ஈரான்ல இருந்து வரமாட்டாங்க சொன்னா இது எல்லாருமே வந்துட்டாங்க. சோ டு பி ஃபிராங்க், அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு தெரியல. நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிருக்கோம், சிறப்பா நடத்தி காமிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிக்ஸோட தலைமை, இப்ப பிரிக்ஸோட தலைமை மாதிரி G20 தலைமை, அதே மாதிரி SCO தலைமை, மூன்றுமே இந்தியாவுக்கு அடுத்தடுத்த வருஷத்துல வந்தது. G20 தலைமை மோதும் நாம வந்து என்ன பண்ணோம், உச்சி மாநாட்டோட முடிவுல ஒரு உடன்பாடு அப்படின்ற பேர்ல ஒரு எட்டப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அதாவது புதுடெல்லி பிரகடனம்னு இப்ப பிரிக்ஸ்லயும் வந்தது, G20 புதுடெல்லி பிரகடனம் வந்தது. அந்த மாதிரி ஒரு பிரகடனம், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்றது இப்போதைக்கு எந்த ஒரு கூட்டமைப்பிலையும் வரவில்லை அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த பிரிக்ஸோடைய மாநாடு, பிரிக்ஸுக்கு தலைமை இந்தியா ஏற்குமா, இந்தியாவால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த நாடுகளுடைய அந்த எண்ணம் வந்து செயல்படாமல் போனது. அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 நாடுகள் இருக்கு, 11 நாடுகள் அபிஷியலா, ஆனா சவுதி அரேபியா இன்னும் டெசிஷன் எடுக்கல. சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா இந்த பிரிக்ஸ்ல, கூடவே ஈரான், எத்தியோப்பியா, ஈஜிப்ட், யுஏஇ, இந்தோனேஷியா வந்திருக்காங்க. 11 நாடுகள் இருக்கு. சவுதி அரேபியாவும் வருவதாக இருந்தது, ஆனா சவுதி அரேபியா வர முடியவில்லை, அவங்க உள்நாட்டு பிரச்சனைனால அவங்க இன்னும் டெசிஷன் எடுக்கல, ஆனா அவங்களையும் சேர்த்து தான் வச்சிருக்கோம். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, முதல்ல பிரிக்ஸ் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, இந்த பேரையே வந்து பிரதமர் மோடி அவர்கள் மாற்றி அமைச்சர். ஜெனரலா பிரிக்ஸ் முதல்ல வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருக்கும்போது 2001 ஆரம்பிக்கப்பட்ட பேர் தான் வந்து பிரிக், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அவ்வளவுதான். அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா 2007-08 அப்பதான் வந்தாங்க, தொடங்கப்பட்டது 2006 அபிஷியலா தொடங்கினாங்க, ஆனா பிரிக் தான் பேர். சோ அப்ப எடுத்த ஒரு முடிவும் இப்ப இருக்க முடிவும் மாற்றமே இல்ல, பெரிய அதாவது எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்களோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போயிட்டு. அப்ப இந்த பிரிக் பிரிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பிரிக்ஸ் பிரிக்ஸ் பிளஸ் ஆ மாறிடுச்சு. சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போக ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா உள்ள வந்திருக்காங்க. சோ இப்ப சவுதி அரேபியா பஃபர்ல இருக்காங்க. இப்ப நான் பிரிக்ஸ் னு சொன்னேனா இது ஒரு பெரிய மத்த நாடுகள்லாம் இல்லையா, அப்ப ஈரான் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இந்தோனேஷியா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? பாரத பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காரு, அதனால பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இப்ப நீங்க எத்தனை நாடு வேணா சேர்த்துக்கோங்க, இந்த பேர் மட்டும் மாற போறது இல்ல. சரி, நீங்க பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா சொல்லும்போது இந்த தலைப்பு முடிவடைந்தாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி காமிச்சது பாரத பிரதமருடைய ஒரு பெரிய வரலாறு படைத்தார் அப்படிதான்.
0: இப்போ இந்த உலக நாடு தலைவர்களை வரவேற்ற விதம் கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கலை கலாச்சாரம் மட்டும் இல்லாம அதுல பங்கேற்ற நாடுகளுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளும் கூட அங்க வந்து அரங்கேறிச்சு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலும்

0: அவருடைய உணவு வகைகள் சார், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் வந்து அங்க தலைவர்களுக்கு வந்து பரிமாறப்பட்டது. இதெல்லாம் வந்து உலகத்திற்கே வந்து நன்மையான விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற இந்தியாவோட நிலைப்பாட்டை உணர்த்தி இருக்குன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பா. அதாவது பாரத பிரதமர் வந்து சிறுதானியத்துக்கு இப்ப மாத்திரம் இல்ல, ஒரு உணவுக்காக ஆண்டே வந்து ஒரு தனியா கொடுத்தாரு. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே தமிழையும்
0: முன்னிலைப்படுத்துறாரு.
1: அந்த பாரத் மண்டபத்தில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த புகைப்படமே ராமநாத சுவாமி கோயில் அந்த ஆயிரம் கால் மண்டபத்துடைய புகைப்படமாகட்டும், முறுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். சோ உணவுல எல்லாமே தமிழையும் கலந்து உள்ள கொடுத்து, அதுக்காக மத்தவங்க எல்லாம் விட்டுட்டாங்களா அப்படி இல்ல, எல்லாரையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறுதானியத்துக்கு ஏன் அப்படின்னா, இனிமேல் மில்லட்ஸ் இயர் ஆஃப் மில்லட்ஸ் நம்ம கொண்டாடுனதுக்கான காரணமே அரிசி கோதுமை இதை நம்பியே இருக்கிறது போக அவைலபிலிட்டி. இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய மெனக்கட வேண்டாம், ரொம்ப மெனக்கட்டு இதை வந்து நான் இதுக்கு வந்து தண்ணீர், ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இந்த எல்னினோ லாலினா இதெல்லாம் நிறைய சொல்றாங்க, பருவநிலை மாற்றம் கால மாற்றம் இருக்கு. சோ அதனால நெருக்கமான காலத்துல நம்மளால வந்து பெரிய லெவல்ல பயிர் பண்ண முடியல, இல்ல நிறைய மழை பெய்யுது மழையே இல்ல, இந்த மாதிரி தருணங்கள்ல கூட சிறுதானியங்கள் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்றத முன்னெடுத்துதான் இதை வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியும், இதெல்லாம் வந்து வந்த நாடுகள்ல நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா பிரேசிலுக்கு நல்லா தெரியும், பிரேசிலும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரம். ஆனா இந்த அரேபிய நாடுகள் இப்ப யுஏஇயா இருக்கட்டும், ஈஜிப்டா இருக்கட்டும், எத்தியோப்பியா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் சில இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரஷ்யா அவங்க ரொம்ப பெரிதாக பார்த்தார்கள் இந்த விஷயத்தெல்லாம். அந்த மாதிரி சீனாவுமே கூட, நம்ம இந்தியாவும் சீனாவும் பழம்பெரும் நாகரிகங்கள், சைனாவும் ஒன் ஆஃப் த ஏன்ஷியல் சிவிலைசேஷன், ஒரு 5000-6000 இயர்ஸா இருக்கக்கூடிய கண்டினியூஸ் சிவிலைசேஷன், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பு இந்தியாவுக்கு சீனாவும். இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப நம்ம வீட்டுல பண்றோம் அப்படின்றது வேற, ஒரு நாட்டுடைய தலைவர்கள் வராங்க, அதுலயும் அந்த நாட்டுடைய அதிபர்கள் வராங்க, அரசர்கள் வராங்க, அரசர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க. அந்த இடத்துல நான் வந்து சிறுதானியத்தை கொண்டு போய் கொடுத்தேன்னா அந்த இடத்துல நான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருந்தேன்,
0: நமக்கான சந்தை வாய்ப்புகளை கூட உருவாக்குறோம் இல்லையா.
1: பாரத் மண்டபத்துல தனியா ஸ்டால்ஸ் எல்லாம் கூட இருந்தது. சோ அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து எல்லா நாட்டுடைய உணவு, எல்லா நாட்டுடைய கலாச்சாரம் இருந்து அதுல நம்மளுடைய இந்தியாவுடைய கலாச்சாரத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் பல்வேறு நாடுகளுக்கு. பிரிக்ஸ்ல மாத்திரம் இல்ல, நான் சொல்ல G20 இருந்தே எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜிஐ அந்த குறியீடு இருக்குசார் குறி இருக்கு, அதுல இருந்து எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், திண்டுக்கலா இருக்கட்டும், எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி குறியீடுகள் கொண்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களுக்கு.
0: இப்போ இங்க வந்த தலைவர்கள்லாம் வந்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில தான் நம்மளுடைய நடவடிக்கைகளும் இருந்தது அப்படின்ற விஷயம். இப்போ இந்த 11 நாடுகள் கூட்டமைப்பா உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சார், இந்த கூட்டமைப்பினுடைய வெளிப்பாடு எதனுடைய வெளிப்பாடா இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ மேலும் மேலும் நாடுகள் அதுல சேர்றாங்க அப்படின்னா எதை உணர்ந்து அதுல சேர்றாங்க நீங்க நினைக்கிறீங்க?
1: 2001-2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி, பிரிக்கு அப்படின்றதுல இருந்து பிரிக்ஸ் ஆகி பிரிக்ஸ் பிளஸ் ஆ மாறின வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் விஷயம் வந்து உலக ஒழுங்கு. உலக ஒழுங்கு ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. வளர்ச்சி அப்படிங்கிறது உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியா, ஒரு எக்கனாமிக் டைலாகாக ஆரம்பிக்கப்பட்டதான் பிரிக்ஸ். ஒரு பொருளாதாரம் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், வளர்ச்சி சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், உலக ஒழுங்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த 4 நாடுகளுக்கு இதெல்லாம் காமனான இன்ட்ரெஸ்டா இருக்கும், காமனா பேசக்கூடிய இதெல்லாம் இருக்கும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது பிரிக்ஸ். இன்னைக்கும் அதோட வேல்யூஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல.
0: இப்போ இந்த கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து மனசுக்குள்ள வச்சுதான் இத்தனை நாடுகள் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய பார்வையை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த அமைப்புக்கு நோக்கம் இருக்கும்ல சார், நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்குன்னா இவங்களுடைய நோக்கம் குறிக்கோள்கள் சர்வதேச அளவுல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன சார், என்ன நோக்கம் என்ன குறிக்கோள் அது
1: ஒன்றாக சேர்ந்து வளர வேண்டும், எந்த இடத்திலுமே தடைகள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு துருவமாக போகக்கூடாது, பொருளாதார ரீதியாக எந்த நாட்டையும் தனிமைப்படுத்த கூடாது. ஒரு நாடு நினைக்குது இது இவங்களுக்கு இது கொடுக்க கூடாது அப்படின்னா அது கொடுக்காம விடக்கூடாது. இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டமைப்பு இருக்கு, இந்த கூட்டமைப்பு அதை தான் முன்னிலைப்படுத்தியது. முதல்ல அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி பொருளாதார கூட்டமைப்பு தான் முதல்ல இது. ஆனா பிரிக்ஸ் ஆரம்பத்திலிருந்து பல துருவங்களை கொண்ட கூட்டமைப்பாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது, பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாகத்தான் வளர்ந்தது, பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாகவே இப்பவும் இருக்கிறது. சோ இப்ப வந்து எந்த நாடு இப்ப உள்ள வந்ததுனாலும் அவர்களுக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான். டாலர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அந்த நாட்டுல இருந்து எடுத்துட்டோம், இல்லைன்னா அந்த நாட்டுக்கு நாங்க டாலர் கொடுக்க மாட்டோம்னு அமெரிக்கா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடு பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு அழிஞ்சு போயிடும். சோ அதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல டி டாலரைசேஷன் அப்படின்றது எல்லா நாடுகளும் பேச

பேசுறாங்க. அப்ப டீடாலரைசேஷன் பேசும்போது இது எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது 2024 நடந்த கசான் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அப்ப வந்து எடுத்துட்டு வந்த முடிவு வந்து பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது இந்தியா அதை வேண்டாம் என்று சொன்னது. ஏன் அப்படின்னா, திரும்ப ஒரு பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காமன் கரன்சியா இருந்தாலும் இந்த பிரிக்ஸ் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் சைனா. சோ அப்ப சைனாவோட டாமினேஷன் இந்த நாட்டு

0: நாணயத்தில் செய்து கொள்வோம். அந்த மாதிரி போகும்போது ஒரு நாட்டுடைய டாமினேஷன் ஒரு குரூப்ல இருக்காது. உலகத்திலுடைய எல்லாருமே சொல்றது இப்ப ஒத்துக்கிறது என்னன்னா, பிரிக்ஸ் தான் ஃபியூச்சர். சோ பிரிக்ஸ் தான் அடுத்த உலகத்தின் ஒழுங்கு அப்படின்னும் போது, இந்த ஒழுங்கு ஆரம்பிக்கும் போதே ஒழுங்கீனமா போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்ப இந்த ஒரு நாட்டோடைய நாணயத்தோடைய டாமினேஷன் வரக்கூடாதுன்றதுனால இப்ப இந்தியா எடுத்த அந்த முடிவுக்கு இன்று மற்ற நாடுகளும் ஆமாம் இது கரெக்டான ஒரு முடிவுன்னு இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. சோ இப்போதைக்கு அடுத்த கட்ட உலகம் மாறும்பொழுது ஒரு பைலேட்ரல் ட்ரேட் இருக்கும் போது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தை வைத்துக் கொண்டால் எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் மற்ற உலக நாடுகள் செல்லாது அப்படின்ற இந்தியாவுடைய நிலைப்பாடு இன்று வந்து அது உறுதியாக நின்றது மட்டுமல்லாமல் இன்று எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. கரெக்ட், ஒவ்வொரு நாடுகளுக்கும் உள்ள அந்த வர்த்தகம் என்பது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயமே முடிவு செய்து கொள்ளும் அப்படின்னும் போது நம்ம வந்து எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் எந்த நாடும் செல்லாது.
1: அதாவது ஒரு
0: உலகத்தோட சீரான வர்த்தகம் இருக்கும்.
1: இதுல வந்து இன்னொரு பார்வையும் பாக்கலாமா சார், நம்ம என்னன்னா ஆதிக்கம் செலுத்தல அப்படின்னாவே அப்போ அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழல் ஏற்படக்கூடிய நிலைமையே வந்து
0: இருக்காது.
1: அப்போ ஒரு அமைதி, ஒரு சமாதானம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாடுகளுக்கு இடையே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம இந்தியா முன்வைக்கிறாங்க.
0: கண்டிப்பா பிரிக்ஸ் வந்து இருப்பதற்கான காரணமே இந்தியா தான். இந்தியா வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் பின்தங்கிய நாடுகள் அதாவது குளோபல் சவுத் உடைய ரெப்ரசன்டேஷனா தான் இந்தியா இருக்கு. நம்ம ஜெனரலா பாக்குறது பாரத பிரதமர் ஓகே, இந்தியாவுடைய தலைவர் அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது,
1: ஒரு உலக தலைவர்.
0: ஆனா உலகத்தோடைய பின்தங்கிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவம் இன்னைக்கு இந்தியாவிடம் பாரத பிரதமர் இருக்கிறது. அதே மாதிரி இவர் வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்காக முக்கியமா பின்தங்கிய நாடுகளுடைய பிரதிநிதித்துவம் இந்தியாவிடம் இருப்பதாக அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அவர் பண்ணார். அந்த ஒரு டெசிஷனை தான் நம்ம வந்து பிரிக்ஸ்ல நம்ம காமிச்சோம். இப்ப சோ எஸ்யூ ஆகட்டும், பிரிக்ஸ் ஆகட்டும், நாளைக்கு G20 ஆனாலும் இந்தியாவுடைய முடிவுகள், இந்தியாவுடைய அட்வைஸ் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னா இந்தியாக்காக மட்டும் அந்த விஷயம் எடுக்கல, நம்ம அந்த பின்தங்கிய நாடுகளுக்காகவும் சேர்த்துதான் நம்மளுடைய டெசிஷன் எடுக்கிறோம். உலகம் எல்லாமே ஒரு குடையின் கீழ் அமைதியும் வளர்ச்சியும் நோக்கி ஒரு பயணமாக ஏற்றுக்கொள்ள ஒரு தலைமை தேவை, அதுதான் இருக்கு. அது வந்து இந்தியா செய்வதுதான் சிறப்பா செஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்மளுடைய குரல் மட்டும் அல்லாமல் பின்தங்கிய நாடுகளின் குரலாக இந்தியா ஒலிக்கிறது. குளோபல் சவுத்தோட வாய்ஸ் அப்படின்றத குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு தான் நாம சொல்லல, அந்த நாடுகளே சொல்றாங்க.
2: நிச்சயமாக சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. குமரி பண்பலை 101 TR நாராயண ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம்.

நீல மாமிடத்தால பாயில நீலமிடத்தால பாயில யாரம்மாள்வரே நீலமாமிடரே.

காலவாய் அண்ணல் ஆலவாய் நன்னி நான் தன்னை அண்ணல் ஆ

0: நேயர்கள் இதுவரை டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம்.
1: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா. Intensity, integrity and intelligence. These are the three I's which the Indian contingent needs at the Asian Games, and they have been displaying these attributes with their tremendous performances. Hello and welcome to the Asian Games Aichi Nagoya 2026 report on Akashvani. My name is Abhinav Punchi and I'll be taking you through all the action from the Asian Games today. And here are the headlines. It was another exciting day as our nation won 5 medals. Mirabai Chanu starring with the silver, ending her Asiad medal drought. While 4 bronzes came from Jayameena in soft tennis, the men's badminton team, the women's skeet shooting team and the men's skeet shooting team. There was disappointment.

மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:21. உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரவானமாய் இரவு நேர தாளாட்டாய் உங்களை மகிழ்விக்க வருகிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில நீங்க

0: கூடிய பாடலை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420290722, இணைப்பு எண் 04652. நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கமா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்களா?
1: அவ்வளவு தொடர்கதை படத்தில் அடி என்னடி உலகம், இத்தனை கலகம், அந்தம் என்பது சிவந்தி விலை, பாசம் என்பது தெரிந்த விலை, அந்த பாடல்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாமா? நன்றி.
1: நன்றி மேடம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 11:02 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை இடம்பெறுகிறது. இதில் ஆரல் வாய்மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:27. உறங்காத விழிகளை

0: 7:27. உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரவானமாய் இரவு நேர தாளாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பாக்கலாமா? வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: புள்ளிநகர், ஜெய் ஜெயக்குமார்.
0: வணக்கம் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து நிலவு சுடுவதில்லை. பாடல் வரி கவிஞர் முத்துலிங்கம், இளையராஜா, பாடியவர் தேசம் ஜானகி. பாடம் பகலில் பூத்ததே அந்த பாட்டு.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேட்கலாம் ஐயா. நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: காணொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:33. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயரையாரு பார்க்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க? வணக்கம் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
2: உயர்ந்து உள்ள படத்திலிருந்து
1: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேட்கலாமையா? நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த அழுத்தமும் இதய ஆரோக்கியமும் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:39. உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரவானமாய் இரவு நேர தாளாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேரியாரு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: கல்யாணி பாடல். பூ ஒன்று வளர்த்தே பாசமுமில்ல, ஒன்று வளர்த்தே பாசமுமில்ல, என் புத்தியேனோ அம்மம்மா அழுதால்
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதுல தலைப்பு என்னன்னா கடல் என்றவுடன் உங்கள் நினைவுகள். பெண்களே, உங்களுடைய நினைவுகளை எங்க கூட ஷேர் பண்ணலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:44. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்.
0: சரி ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்களேன்.
1: படம் கொஞ்சம் ஜலங்கை பாடல் சிங்கார வேலனே தேவா.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கால வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நேரம், இதில் சந்திப்போம் சிந்திப்போம். இந்நிகழ்ச்சியில் வேம்பனூர் விராலிவிளை கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:51. உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரவானமாய் இரவு நேர தாலாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்க பேசுறீங்க? சரியா, உங்களுக்கு பிடித்த படம் சொல்லுங்களேன்.
1: படம் எப்படி இருக்கு?

0: யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மலைகண்டன், செட்டியார் மரம்.
0: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்களேன்.
1: எனக்கு மெல்ல இந்த கதவு தப்பு
0: பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாமையா? நன்றி.
1: நன்றி.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இதுவரை உங்களோடு ராதிகா சிவகுமார். இன்னும் சற்று நேரத்தில் மனசுமயங்கும் திரை இசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11 மணி 1 நிமிடம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. நாம் கேட்கவிருப்பது மனசு மயங்கும். எஸ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் நான் உங்கள் நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், கங்கை அமரன் வரிகளில்,

இளவரசன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், ராமராஜன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

நிமிடம் ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னை வயல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சிற்பி அவர்களுடைய இசையில் அறிவுமதி அவர்களுடைய வரிகளில் ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா அவர்களுடைய இசையில, இளையராஜா அவர்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகளில் பாடல் கேட்டோம். நேரம் 11:32.

நேரம் 11:42 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:53 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா இவங்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தபில்.
0: கருட கமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி. ரூபகதாளம்.

அடுத்து சுதாமயி என்ற ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபகதாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்பரிசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சிம்மேந்திர மத்தியமம் ரூபகதாளம்.

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி. ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல் சிந்துபைரவி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் டபுள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ராஜேஸ்வரி அவர்களின் குரலில்.

நேரம் 5:23. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சி சரோஜா சி லலிதா இவர்களின் குரல்களில்.